நேரம் 5:34:52. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கவிருப்பது தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி ஸ்தோத்திரம், பாம்பே சகோதரிகளுடைய குரலில் ஒலிக்கிறது.

நேரம் 5:44. தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம்ஆர் விஜயா குரலில் மங்கள ரூபிணி என தொடங்கும் பாடல் ஒலிக்க இருக்கிறது.

நேரம் 5:47:33 தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து கருணை எனும் தொடங்கும் பாடல் ஒலிக்க இருக்கிறது. வீரமணியின் குரலில் உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்களின் வரிகளில் வீரமணி மற்றும் சோமு இவருடைய இசையில் ஒலிக்க இருக்கிறது.

எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். நேரம் 5:54. தொடர்வது வந்தே மாதரம்.

0: இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வார வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444001023.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
2: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
3: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
4: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 முதல் 6:45 வரை
5: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
6: நேரம் 6 மணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம் நேர்களே, இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: பக்தி பாடல்கள் கேட்கலாம்.

நேரம் 6:20. அளவற்ற அருளும் நிகரற்ற கருணையுமான எல்லாம் வல்ல இறைவனை அருள்மணி மாலை நிகழ்ச்சியின் வாயிலாக வணங்கிக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி

0: இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். அரசியல் அமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டுள்ள அமைப்புகளின் மீதான நம்பகத்தன்மையை குறைத்து மதிப்பிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இந்தூரில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து அதில் பயணம் மேற்கொள்கிறார். இரண்டாவது கட்டமாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் 3.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு இரண்டடுக்கு வழித்தடமாக அமைக்கப்பட்டுள்ளது. 750 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு ரயில் உள்கட்டமைப்பு திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் திறனை மேம்படுத்தும் வகையில் 1,620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 3,700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி வைப்பதுடன் முடிவடைந்த திட்டங்களை தொடங்கியும் வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் இடையே திருவாரூர் புறவழிச்சாலை அமைப்பதற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை ஐஐடியில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன்

0: ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் கடல்சார் உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கும் துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையையொட்டி சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் ரயில் நிலையம் 20 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: அமிர்த பாரத் திட்டத்தின் கீழ் பழனி ரயில் நிலையம் சுமார் 20 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் மறுவடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்காக புதிய நுழைவாயில், அகலமான பாதைகள், அகலமான நடை மேம்பாலங்கள் மற்றும் மின்தூக்கிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பான வசதிகள், புதிய காத்திருப்பு அறை மற்றும் பாதுகாப்பான வாகன நிறுத்த பகுதிகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திர காலங்களில் உலக புகழ்பெற்ற பழனி முருகன் கோயிலுக்கு வருகை தரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கும் உள்ளூர் வர்த்தகத்திற்கும் இந்த மேம்பாடு பெரும் உறுதுணையாக இருக்கும். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டுள்ள அமைப்புகளின் பொறுப்புகள் ஜனநாயக நடைமுறையின் முக்கிய அங்கமாக உள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இத்தகைய அமைப்புகளின் நம்பகத்தன்மையை குறைத்து மதிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார். மாறிவரும் சூழல்களை கருத்தில் கொண்டு இளைஞர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மாற்று கருத்தை வெளிப்படுத்துவது ஜனநாயக உரிமை என்ற போதிலும் குழப்பத்தை விளைவிப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்று திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். அரிய வகை கனிமங்களை கையிருப்பு வைத்துக் கொள்வதற்கான கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுரங்கத்துறை செயலாளர் திரு கேசவ் சந்திரா, பாதுகாப்பு, விண்வெளி, எரிசக்தி போன்ற துறைகளுக்கு தேவையான அரிய வகை கனிமங்களின் சீரான விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் இந்த கொள்கை வகுக்கப்படும் என்று கூறினார். மேலும் குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரப்பிரதேசம், ஒடிசா ஆகிய 4 மாநிலங்களில் அரிய வகை கனிமங்களை சுத்திகரிக்கும் ஆலைகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு கேசவ் சந்திரா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை கே கே நகரில் இஎஸ்ஐசி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், போதிய மருத்துவ வசதி கிடைக்காத தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நவீன மருத்துவத்துடன் பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக இஎஸ்ஐசி மருத்துவமனையில் தீக்காயங்களுக்கான சிகிச்சை பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட மேம்படுத்தப்பட்ட வசதிகளையும் ஆளுநர் திரு அர்லேக்கர் தொடங்கி வைத்தார். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி பேசினார். எவ்வித தீய பழக்கத்திற்கும் ஆளாகாமல் உடல் நலனில் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று அமைச்சர் கூறினார். ஏழ்மை நிலையில் உள்ள மூத்த குடிமக்களுக்கு மருத்துவ உபகரணங்களை வழங்கும் வகையில் தேசிய மூத்த குடிமக்கள் மேம்பாட்டு திட்டத்தை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டம் பயனுள்ளதாக இருக்கிறது என்று அரியலூரைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
3: நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எங்க அப்பாவும் ஒரு மாற்றுத்திறனாளி. மத்திய அரசால் கொடுக்கப்பட்ட அலிம்கோ நிறுவனத்திலிருந்து எனக்கு வீல் சேர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வீல் சேர் இல்லாம ரொம்ப சிரமப்பட்டேன். இப்ப அந்த நிறுவனத்திலிருந்து கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா நான் இன்னொருத்த தயவோட போயிருந்தேன், இப்ப தானா போயிட்டு தானா நான் வந்துகிட்டு இருக்கேன் எங்கெல்லாம் எடுத்துக்கும். அதனால எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு.
0: நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது.

இருவரிச் செய்திகள். ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீதான ராணுவ நடவடிக்கையில் அந்த அமைப்பின் 136 நிலைகள் தகர்க்கப்பட்டுள்ளதாக யமன் அரசு கூறியுள்ளது. பலோச்சிஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்டு வரும் தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பு 734.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளது என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் சட்டவிரோதமாக வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவதையும் அதன்

0: பாலக்கோடு அருகே சட்டவிரோதமாக கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிவதில் ஈடுபட்டுள்ள இரண்டு பேரை சுகாதாரத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள விளக்குடி கஸ்தூரிரங்க பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத பவித்ர உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை போரூரில் செவித்திறன் குறைபாடு மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்த சர்வதேச மாநாடு நடைபெற்றது. போதைப் பொருள் இல்லாத சமூகம் என்பதை வலியுறுத்தும் வகையில் சென்னையில் இன்று மாரத்தான் ஓட்டம் நடைபெற்று வருகிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோரில் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அன்ஸ்நேகி தைவானின் லியோ ஜோ ஃபுவை எதிர்கொள்கிறார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை கோவா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. மார்கோவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் கேரளா இன்டர்காசி அணியையும் சர்ச்சில் பிரதர்ஸ் அணி மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன. தென்னிந்திய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி நாமக்கல்லை அடுத்த கீரம்பூரில் நேற்று தொடங்கியது. 2 நாள் நடைபெறும் இப்போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 160 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். கீகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சஹாஜா எம்மலப்பள்ளி நெதர்லாந்தின் மேக்ஸ் ஹூக்கை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். அரசியல் அமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டுள்ள அமைப்புகளின் மீதான நம்பகத்தன்மையை குறைத்து மதிப்பிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி இந்தோரில் இன்று நடைபெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. இனி நமது பண்பலையில் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் கேட்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 7:15 தமிழில் செய்தி அறிக்கை, தொடர்ந்து வணக்கம் தமிழ்நாடு. இன்று காலை 8 மணிக்கு உங்கள் விருப்பம் கடிதம் வாயிலாக நேயர்களாகி நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காற்றலைகளில் வலம் பெறும் நிகழ்ச்சி இது. காலை 9 மணிக்கு கலக்கல அரங்கம் கேம் ஷோ, 10 மணிக்கு சின்ன சின்ன திட்டுகள் குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இதில் இந்த வார தலைப்பு நெய்தல் நிலம். இன்று காலை 11 மணிக்கு என்றும் இனியவை, 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 12:40 தமிழில் செய்தி அறிக்கை, தொடர்ந்து ரெட்ரோ நேரம்.

பகல் ஒரு மணிக்கு தேசபக்தி பாடல்கள், தொடர்ந்து நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகள் பற்றிய நேரடி ஒளிபரப்பு.

6:30 மாநில செய்திகள், 6:45 நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி, நவமணி மாலை இசை சொற்பொழிவு. இரவு 7 மணிக்கு திரைக்காலம், 7:15 தமிழ் செய்திருக்கை, தொடர்ந்து திரைக்காலம். இன்றிரவு 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல், 8 மணிக்கு நீ கோரினாள். இன்றிரவு 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன்னிலாவை, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11 மணிக்கு மனசு மயங்கும். இதுவரை இன்று நம் பண்பலையில் ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் கேட்டீர்கள்.

பகல் 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 2:55க்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது காலா சாஸ்கிருதி விகாஸ் யோஜனா திட்டம் பற்றி. பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். மாலை 5 மணிக்கு பூந்தென்றல், 5:45க்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி, தொடர்ந்து பூந்தென்றல். மாலை 6 மணிக்கு பக்தி மாலை.

0: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: நேரம் 7 மணி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆண்டர்கள் இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். நாம் இப்பொழுது இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமான தகவல்கள், ரம்யமான பாடல்கள் எல்லாமே வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில். அதே மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு ரம்யமான பாடல்கள் இருக்குது, சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாமே இருக்குது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க இந்த 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். சரி, இன்றைக்கி இரண்டு முக்கியமான நாள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச பெண் குழந்தைகள் தினம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களுடைய பிறந்த தினம். இது பற்றிய ஒரு சிற்றுரைகளை வந்து இப்போ நம்ம கேட்கலாம். முதல்ல கேட்க போகிறது சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் பற்றி.

சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் பற்றிய சிற்றுரை கேட்கலாம். ஒரு வீட்டின் மகிழ்ச்சி, ஒரு குடும்பத்தின் நம்பிக்கை, நாளைய சமூகத்தின் முன்னேற்றம், இவை

அனைத்திற்கும் அடித்தளமாக விளங்குபவர்கள் பெண் குழந்தைகள். பெண் குழந்தை பிறந்தால் மகாலட்சுமி பிறந்திருக்கிறாள் என்று மகிழ்ச்சியோடு சொல்லும் நாம் அந்த குழந்தையின் கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் சமமான மதிப்பளிக்கிறோமா? ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் கல்வி, பாதுகாப்பு, ஆரோக்கியம், சம உரிமை ஆகியவை கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் நாள்தான் அக்டோபர் 11 சர்வதேச பெண் குழந்தைகள் தினம். இந்த நாளை ஐக்கிய நாடுகள் சபை 2012 முதல் கடைபிடித்து வருகிறது. ஒரு பெண் குழந்தை மருத்துவராக வேண்டும் என்று கனவு காணலாம், விண்வெளி வீராங்கனையாக உயர வேண்டும் என்று ஆசைப்படலாம், ஆசிரியராக, விஞ்ஞானியாக, விளையாட்டு வீராங்கனையாக அல்லது கலைஞராக சாதிக்க விரும்பலாம். அந்த கனவுகளுக்கு சிறகுகள் கொடுப்பது நம் கடமை அல்லவா? பெண் குழந்தை என்பவள் சுமையல்ல, சாதனைகளின் தொடக்கம் அவள். பெண் குழந்தைகளுக்கு கல்வி மறுக்கப்படக்கூடாது, குழந்தை திருமணம் தடுக்கப்பட வேண்டும், பாலின பாகுபாடு களையப்பட வேண்டும். அவர்கள் தங்கள் கருத்துக்களை தைரியமாக வெளிப்படுத்தவும், தங்களுக்கு ஏற்படும் அநீதிகளை பற்றி பேசவும், பாதுகாப்பாக வாழவும் குடும்பமும் சமூகமும் துணை நிற்க வேண்டும். பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு என்பது பெற்றோரின் பொறுப்பு மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த சமூகத்தின் பொறுப்பாகும். வீட்டில் ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்குவோம், அவர்களின் திறமைகளை ஊக்குவிப்போம், தோல்வியை கண்டு துவளாமல் மீண்டும் முயற்சி செய்ய தன்னம்பிக்கை அளிப்போம். ஏனெனில் இன்று நாம் பாதுகாக்கும் பெண் குழந்தைகள்தான் நாளைய வலிமையான பெண்களாகவும் அறிவார்ந்த தலைவர்களாகவும் சமூக மாற்றத்தை உருவாக்குபவர்களாகவும் வளரப்போகிறார்கள். பெண் குழந்தையை போற்றுவோம், அவளது கனவுகளை மதிப்போம், அவளுக்கு சம உரிமை வழங்குவோம். ஒவ்வொரு பெண் குழந்தையும் அச்சமின்றி வாழவும், தடையின்றி கல்வி கற்கவும், தன்னம்பிக்கையுடன் உயரவும் உறுதியேற்போம். பெண் குழந்தைகள் மகிழ்ச்சியாக வாழும் உலகமே உண்மையான முன்னேற்றம் பெற்ற உலகம். இதுவரை சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் பற்றிய சிற்றுரை கேட்டீர்கள்.

0: சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் பற்றிய சிற்றுரை கேட்டீர்கள். எழுதி வழங்கியவர் ஆர்ஜே ஷாலினி அவர்கள். இனி
1: ஜெயபிரகாஷ் நாராயண் ஸ்ரீவத்சவா என்று முழு பெயர் கொண்ட ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் 1902 அக்டோபர் 11 அன்று பிரிட்டிஷ் இந்தியாவின் வங்காள மாகாணத்தில், அதாவது தற்போதைய உத்தரப்பிரதேசத்தில் சீதா கியாரா கிராமத்தில் பிறந்தார். அவரது வீடு வெள்ளம் வரக்கூடிய ஒரு காகரா ஆற்றின் கரைகளுக்கு அருகில் இருந்தது. ஒவ்வொரு முறையும் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுக்கும் பொழுது வீடு சிறிதளவு சேதமடைந்தது. இறுதியில் குடும்பம் சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இப்போது உத்தரப்பிரதேசத்தில் ஜெயபிரகாஷ் நகர் என்று அழைக்கப்படும் ஒரு குடியிருப்புக்கு குடி பெயர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஜெயபிரகாஷ் நாராயணுக்கு 9 வயதாக இருந்த பொழுது பாட்னாவில் உள்ள கல்லூரி பள்ளியில் 7ஆம் வகுப்பில் சேர தனது கிராமத்தை விட்டு வெளியேறினார். ஆங்கில கல்வியை கைவிட வேண்டும் என்ற மௌலானா ஆசாதின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட ஜெயபிரகாஷ் தனது தேர்வுகளுக்கு இன்னும் 20 நாட்களே இருந்த நிலையில் பீகார் தேசிய கல்லூரியை விட்டு வெளியேறினார். ராஜேந்திர பிரசாத்தால் நிறுவப்பட்ட பீகார் வித்யாபீடம் என்ற கல்லூரியில் ஜெயபிரகாஷ் சேர்ந்தார். ஆனால் 1923 கலிபோர்னியா பல்கலைக்கழகம், அதாவது அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் வேதியியல் இளங்கலை மாணவராக

0: சேர்க்கப்பட்டார். தனது கல்விக்கு பணம் செலுத்துவதற்காக நாராயண் அவர்கள் பழத்தோட்டத்தில் திராட்சை பறிக்கும் வேலை, ஒரு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் பழங்களை அடைக்கும் வேலை, பாத்திரங்களை கழுவும் வேலை மற்றும் ஒரு கேரேஜ் மெக்கானிக் என்று பல்வேறு வேலைகளை செய்தார். இந்த வேலைகள் நாராயணுக்கு தொழிலாளர் வர்க்கத்தின் சிரமங்களை பற்றிய ஒரு புரிதலை அளித்தன. இருப்பினும் செமஸ்டரின் முடிவில் அவரது கட்டணம் இரட்டிப்பானது. மேலும் அவர் அயோவா பல்கலைக்கழகத்திற்கு மாற வேண்டிய கட்டாயம் ஏற்பட நாராயண் விஸ்கான்சின் பல்கலைக்கழகத்தில் சமூகவியலில் முதுகலை பட்டமும், ஓஹியோ மாநில பல்கலைக்கழகத்தில் நடத்தை அறிவியலில் இளங்கலை பட்டமும் பெற்றார். ஆரம்ப காலகட்டங்களில் மார்க்சியவாதியாக இருந்த ஜெயபிரகாஷ் நாராயண் 1929 பிற்பகுதியில் அமெரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பினார். அதே ஆண்டில் ஜவஹர்லால் நேருவின் அழைப்பின் பேரில் அவர் இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார். மகாத்மா காந்தி காங்கிரஸில் ஜெயபிரகாஷ் நாராயணின் வழிகாட்டியாக ஆரம்ப காலகட்டங்களில் இருந்துள்ளார். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான ஒத்துழையாமை இயக்கத்திற்காக 1930 சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கு பல்வேறு தலைவர்களின் நட்பு இவருக்கு கிடைத்தது. விடுதலையான பிறகு CSP என்ற அரசியல் கட்சியில் நாராயண் சேர்ந்தார். இவரை பொது செயலாளராக கொண்டு உருவாக்கப்பட்டது அந்த கட்சி. 1947 மற்றும் 1953 இந்த காலகட்டங்களின் இடையில் ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் இந்திய ரயில்வேயின் மிகப்பெரிய தொழிலாளர் சங்கமான அகில இந்திய ரயில்வே தொழிலாளர் கூட்டமைப்பின் தலைவராகவும் இருந்தார். 1977 ஜனதா கட்சி ஜெயபிரகாஷ் நாராயணின் வழிகாட்டுதலின் கீழே உருவாக்கப்பட்டது. ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கப்பட்டு ஆட்சிக்கு வந்தது. மத்திய அரசை அமைத்த முதல் காங்கிரஸ் அல்லாத கட்சியாக ஆனது இவரது ஜனதா கட்சி. இந்திய ஜனாதிபதி தேர்தலில் ஜனதா கட்சி தலைவர்களால் ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் இந்தியாவின் ஜனாதிபதியாக முன்மொழியப்பட்டார். ஆனால் திரு ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் அதை மறுத்துவிட்டார். மேலும் அப்போதைய மக்களவை சபாநாயகராக இருந்த நீலம் சஞ்சீவ ரெட்டி ஜனாதிபதி ஆனார். ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் தனது வாழ்நாளில் இந்திய நாட்டிற்காக செய்த சேவைகளை கௌரவிக்கும் விதமாக அவரது மரணத்திற்கு பின் 1999 இந்தியாவின் மிக உயர்ந்த குடிமக்கள் விருதான பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டது. மேலும் ராஷ்டிர பூஷன் விருது, பொது சேவைக்கான ராமன் மேக்சேசு விருது என்ற பல விருதுகள் திரு ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கு வழங்கப்பட்டன. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் ஜெயபிரகாஷ் நாராயணன் பெயரில் பல கல்வி நிறுவனங்கள், பாட்னாவில் உள்ள விமான நிலையம் சப்ரா டெல்லி சப்ரா வாராந்திர எக்ஸ்பிரஸ் என்பது ஜெயபிரகாஷ் நாராயண் நினைவாக லோக்நாயக் எக்ஸ்பிரஸ் என்று மறுபெயரிடப்பட்டது. இது போன்றே டெல்லியில் உள்ள லோக்நாயக் மருத்துவமனை என்பது மற்றும் லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் தேசிய குற்றவியல் மற்றும் தடயவியல் அறிவியல் நிறுவனம் என்னும் கல்லூரி என்று பல்வேறு நிறுவனங்கள் இவரது பெயரால் இன்றும் இந்தியாவின் பல இடங்களில் விளங்குகின்றன. ஜெயபிரகாஷ் நாராயண் பிறந்த நாளான இன்று அவரது சேவைகளை நினைவு கூறுவது உவகை கொள்கிறது. விவித் பாரதி தமிழ் FM 102.3.
1: ஜெயபிரகாஷ் நாராயண் பிறந்த தினம் பற்றிய சிற்றுரை எழுதி வழங்கியவர் ஆர்ஜே சுதா அவர்கள்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
3: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
4: UPI பின்ன என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
5: RBI சொல்கிறது
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: இனி தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். வர்த்தக கப்பல் போக்குவரத்து மற்றும் மாலுமிகள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் கவலைக்குரியதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அடிஸ் அபபாவில் உள்ள அதுவா நினைவு அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், வளரும் நாடுகள் சுயசார்பு நிலையை அடைவதற்கான திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஐநா பாதுகாப்பு சபையில் ஆப்பிரிக்காவிற்கு பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். உலக அளவில் வளரும் நாடுகளுடனான ஒற்றுமை, ஒத்திசார் சுயாட்சி, பன்முனைத்தன்மை மற்றும் பொதுவான வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் பரஸ்பரம் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே பனாமாவில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் குறித்து திரு ஜெய்சங்கர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இக்கட்டான தருணத்தில் அந்நாட்டு அரசு மற்றும் மக்களுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் விரைவில் மீண்டு வருவதற்கு பிரார்த்தனை செய்வதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அமெரிக்காவின் இறக்குமதி விகிதத்தின் மாற்றங்களுக்கு ஏற்ப இந்த வர்த்தக ஒப்பந்தம் மறுமதிப்பீடு செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். அமெரிக்க சந்தையில் இந்திய பொருட்களின் விற்பனையை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரிட்டன், கனடா, இஸ்ரேல், சிலி, வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில், யுரேசியா பொருளாதார யூனியன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களுக்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வளைகுடா மற்றும்

0: கருங்கடல் பகுதிகளில் வர்த்தக கப்பல் போக்குவரத்து மற்றும் மாலுமிகள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் கவலைக்குரியதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பனாமா நாட்டு கொடியுடன் கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கப்பலில் உள்ள 22 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். மாலுமிகளின் பாதுகாப்பு குறித்து கப்பல் நிறுவன அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்து வருவதாகவும், வளைகுடா பகுதிகளில் நிலவி வரும் சூழல் குறித்து உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்து ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ள கருத்துகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று இந்தியா தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் உள்ள ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதித்துவ அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உள்நாட்டு விவகாரங்களில் தேவையின்றி தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. நடுநிலை மற்றும் பாகுபாடற்ற செயல்பாட்டு நெறிமுறைகளுக்கு ஏற்ப உலகின் பிற பகுதிகளில் நடைபெறும் பெரிய அளவிலான போராட்டங்கள் மீதும் அந்த ஆணையம் கவனம் செலுத்த வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பதையும், அங்கு அமைதியான முறையில் கருத்துக்களை தெரிவிப்பதற்கான உரிமை அரசியல் அமைப்பு சட்டத்தால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு வலுவான அமைப்புகள், நீதித்துறை மற்றும் பத்திரிகை சுதந்திரம் போன்றவற்றால் பாதுகாக்கப்படுகிறது என்பதையும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. ஒவ்வொரு ஜனநாயக நாட்டையும் போலவே இந்தியாவிலும் பொது ஒழுங்கை பராமரிப்பதற்கான நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு மக்கள் அதற்கான உரிமையை பயன்படுத்துகின்றனர் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து அதில் பயணம் மேற்கொள்கிறார். இரண்டாவது கட்டமாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் 3.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 அடுக்கு வழித்தடமாக அமைக்கப்பட்டுள்ளது. 750 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு ரயில் உட்கட்டமைப்பு திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் திறனை மேம்படுத்தும் வகையில் 1,620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 3,700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி வைப்பதுடன் முடிவடைந்த திட்டங்களை தொடங்கியும் வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் இடையே திருவாரூர் புறவழிச்சாலை அமைப்பதற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை IIT உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் கடல்சார் உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கும் துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையையொட்டி சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சிறார் நீதிச்சட்டம் அமலுக்கு வந்து 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சட்டங்கள் சீர்திருத்தம் மறுவாழ்வை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்று திரு சூரியகாந்த் கேட்டுக் கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள எல்லைப்பகுதியில் 5 கன்னிவெடிகள் கண்டறியப்பட்டு பாதுகாப்பான முறையில் அகற்றப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு அமைப்பின் ஒரு பகுதியாக எல்லையையொட்டிய பகுதிகளில் கன்னிவெடிகள் பதிக்கப்பட்டுள்ளன. எனினும் பலத்த மழை காரணமாக சில சமயங்களில் இந்த கன்னிவெடிகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அவற்றை கண்டறிந்து அகற்றப்பட்டு வருவதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். எத்தியோப்பியா எல்லையையொட்டியுள்ள பகுதிகளில் அந்நாட்டு துணை ராணுவத்தினர் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சூடான் ராணுவத்திற்கும் துணை ராணுவத்திற்கும் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக மோதல் காரணமாக ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு ஐநா மனித உரிமைகள் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியா தலைநகர் ரியாதில் உள்ள விமான நிலையத்தின் மீதான தாக்குதலில் விமானி ஒருவர் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர்.

0: கிங் காலித் சர்வதேச விமான நிலையம், பிற சவுதி விமான நிலையங்கள், ராணுவ தளங்கள், எண்ணெய் உட்கட்டமைப்பு வசதிகள் மீதான தாக்குதல்களுக்கு யமனில் இருந்து செயல்படும் ஹவுத்தி அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது. இதனிடையே ஹவுத்திகளுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்து அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தூரில் இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அன்ஸ்நேகி தைவானின் லியோ ஜூ ஃபுவை இன்று எதிர்கொள்கிறார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை கோவா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. மார்கோவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் கேரளா இன்டர்காசி அணியையும் சர்ச்சில் பிரதர்ஸ் அணி மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன. தென்னிந்திய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி நாமக்கல்லை அடுத்த கீரம்பூரில் நேற்று தொடங்கியது. 2 நாள் நடைபெறும் இப்போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 160 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். கீகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சஹாஜா எமலப்பள்ளி நெதர்லாந்தின் மேக்ஸ் ஹோக்ஸை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். வர்த்தக கப்பல் போக்குவரத்து மற்றும் மாலுமிகள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் கவலைக்குரியதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. இது 102.3 பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது தமிழ் இலக்கியங்கள்லையும் சரி மற்ற இலக்கியங்களும் சரி நம்மளுடைய பண்புகளையும் குணநலன்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து பட்டியலிட்டு சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு இடத்துல படித்த ஒரு விஷயம், தனி மனித ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்வியலில் வந்து ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பண்பு. நன்னெறிகளை வந்து பின்பற்றி வாழ்ந்தால் தான் வாழ்வில் வந்து மேம்பட்ட ஒரு மனிதராக வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இதில் தனி மனித ஒழுக்கமே சமூகம் மேம்பட அடிப்படை காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா நம்ம வந்து கரெக்டாக இருந்தால் போதுமா, இன்னொருத்தவங்க ஆப்போசிட்டில் இருக்கோம் கரெக்டாக இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு பதிலாக நம்ம சரியாக இருப்போம் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொருவரும் நினைக்கும் பொழுது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கும். தனி மனித ஒழுக்கம் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா எல்லாமே சரியாக இருக்கும். ஒரு சமூகம் சரியாக இருப்பதற்கு அடிப்படை தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பழமொழி 400 வந்து ஒழுக்கத்தை விட உயர்ந்தது ஒன்றும் இல்லை என்பதை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. எப்படின்னா கல்லாதவரிடை கட்டுரையின் மிக்கதுவோர் பொல்லாதது இல்லை ஒருவர்க்கு நல்லாய் ஒழுக்கத்தின் மிக்க இழவு இல்லை இல்லை ஒழுக்கத்தின் மிக்க உயர்வு அப்படின்றாங்க. நல்லொழுக்கமே செல்வம் அப்படின்னு சொல்லுகிறது நன்மணி கடிகை. அதே வேளையில் பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் இல்லாதவரிடத்துல செல்வம் தங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இல்லை, கல்வி கற்றால் எப்பொழுதும் ஒழுக்கம் வரும் அப்படின்றது பொதுவான ஒரு விஷயமாக இருக்கும். அனைத்து இலக்கியங்களையும் சொல்லும் பொழுது முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற வந்து ஒரு இலக்கியம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒழுக்கம் கல்வியை விட சிறந்தது என்கிறது. ஆர்கலி உலகத்து மக்கட்கு எல்லாம் ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்கமுடைமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தனி மனித ஒழுக்கம் இருந்தது அப்படின்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். அது வீடாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி ஒரு சமூகம் முன்னேறுவதற்கு தனி மனித ஒழுக்கம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு பாடல் கேட்போமா.

0: பாஷா படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். பாடலுக்கு இசை தேவா. பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், விடாமுறை முயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லும் இல்லையா. தடைகளை எதிர்கொள்ளும் போது தான் தளர்ந்து போவது நமக்கு சகஜமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனால் விழும்போது நம்மை நாமே எழுப்பிக் கொள்ளக்கூடிய ஒரு மனோதைரியத்தை வந்து வளர்த்துக்கொள்ளும் அப்படின்றாங்க. அதனால தான் பல முறை தோற்ற ஆப்ரஹாம் லிங்கன் கூட அமெரிக்க அதிபராக எழுந்திருக்க முடிஞ்சது. அதே மாதிரி தான் வளர்த்த நிறுவனம் கைவிட்டதே அப்படின்னு ஒரு துவண்டு போயிருந்தார் அப்படின்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படிங்கிற உலக புகழ்பெற்ற கணினி ஜாம்பவான் இன்னைக்கு நமக்கு தெரியாமவே போயிருக்கும். அதனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நிறைய பேர் வந்து நிறைய முயற்சிகள் பண்ணுவாங்க. ஆனால் அந்த முயற்சி வந்து கிட்டத்தட்ட 90%-99% வரைக்கும் போயிட்டு சே முடியலையே அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துடுவாங்க. ஆனால் அந்த 1% அல்லது அந்த 10% நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெற்றி கணி நமக்கு கிடைச்சிருக்கலாம். அதுதான் இங்கே நம்ம செய்யக்கூடிய ஒரு பெரிய தவறாக இருக்கிறது. அதனால் தொடர்ந்து விடாமுயற்சி கடைசி வரைக்கும் அதை அடைவதை வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட முயற்சியை விடாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன நினச்சோமோ அது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையோட அடுத்த வரப்போகிற பாடல் கேட்போம். பாடலுக்கு முன்னாடி
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: தொண்டையில தான்

0: தாய் மனசு அப்படிங்கிற படத்திலேருந்து ஒலித்த பாடலை கேட்டோம். மனோ எஸ் ஜானகி பாடியிருந்தார்கள் அந்த பாடலை. பாடலுக்கு இசை தேவா, பாடலை எழுதியவர் கஸ்தூரி ராஜா.
1: शुद्ध नमक देना, शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
2: ऐसा बोलो ना,
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
3: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
0: நேரம் 7:45, 20 நொடி. இது 102.3 விவத் பாரதி தமிழகம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவத் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். வணக்கம் தமிழ்நாடுல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாழ்வில் வள்ளுவம் அப்படிங்கிற செக்மெண்ட் வந்தாச்சு. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு குரல், அது சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற குரல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேள்வி அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு குரல். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு குரல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் பொருந்துற மாதிரி இருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லையா? 2000-2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதிய ஒரு விஷயம் இன்னைக்கும் இல்லை இதுக்கு அப்புறமும் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு பயன்படுது. அது சொல்லக்கூடிய விஷயம் அவ்வளவு பொருந்தது அப்படின்னா அது எப்படி நம்ம வந்து பின்பற்றாமல் இருக்க முடியும்? கூடிய வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்ற வகையில் சொல்லக்கூடியது தான் குரல் வரிசை. என்ன வந்து பார்த்தீங்கன்னா 416, அதாவது இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நல்ல விஷயங்களை மட்டுமே நம்மளுடைய காதுகள் வந்து கேட்டு பழக வேண்டும், அதே மாதிரி நல்ல விஷயங்களை மட்டுமே நாம் பேசி பழக வேண்டும் என்று சொல்கிறார். என்ன காரணம் என்றால், நம்முடைய வாழ்வு ரொம்ப பெருமையா அடையணும் அப்படின்னு சொன்னா அதற்கு அடிப்படை நல்ல விஷயத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. இணைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். நல்லவற்றை எந்த அளவுக்கு நாம் கேட்கிறோமோ அந்த அளவுக்கு பெருமை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் சொல்றார் வள்ளுவர். கேட்டது வாழ்வில் வள்ளுவம், குரல் வரிசையின் 416, கேள்வி என்ற அதிகாரத்திலிருந்து குரல் கேட்டோம்.

0: ராசாமகன் படத்திற்காக இளையராஜாவோட இசையில வாலிவுட வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகி பாடியிருந்த பாடலை கேட்டோம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

சரி நேயர்களே, இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து நம்மளோட நேயர்கள்லாம் பதிவுகள்லாம் போட்டிருக்காங்க. அதில் ஒரு சில பதிவுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்கலாம். இதில் வந்து தசரதன் போட்டிருக்காங்க, தூதுவலை இளையராட்சி பாடல் இனிமே அருமை. காலை வேளையில் சிறப்பான விருந்து, அன்பின் இது அன்னையின் தாய் மனசு, நாகையின் தேன் மனசு இனிமை. ஆரணி சங்கீதவாடி தசரதன் பிரபாவதி போட்டிருக்காங்க இந்த மெசேஜை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வலங்கை மாவன்

அடுத்ததாக பார்த்திங்கன்னா வலங்கை மாவன் ஆட்டோதுறை வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி வாழ்த்துக்கள் போட்டுக்கிறது ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, அதே மாதிரி கார்த்திக் சி ஆதேஷ் அவங்களும் வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பர்வதவர்தினி இனிய காலை வணக்கம், வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி மிகவும் அருமை, தகவல்கள் அருமை, மிக மிக பாடல்கள் அருமை, சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாலு விசாலாட்சி இனிய காலை வணக்கம், விவித் பாரதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆட்டோ பாலு, தருண்குமார், விசாலாட்சி, காமாட்சி, திலகவதி. சுரேஷ் பாபு வந்து இன்று வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் தினம், அதை பற்றி ஒரு பேருரை எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மந்திரமூர்த்தி அவர்கள் வந்து நாகர்கோவில்லேருந்து குட் மார்னிங், ஹவார் யூ நாகப்பட்டினம் தாரே, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி வந்து சூப்பராக இருக்குது, மெசேஜ் சாங்ஸ் ஆர் வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகள் எல்லாருமே வந்து கேட்டும் ரசித்தும் பங்கு பெறலாம். அதனால் இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நம்மளுடைய இந்த விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை வந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கிறோம். இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஒரு அருமையான பாடலோட நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்.

0: பெரிய மருது படத்திற்காக சுரண்லதா பாடிய பாடலை கேட்டும். வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.
1: வணக்கம் தமிழ்நாடு.
0: நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நண்பர்களும் நன்றார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இணைவோம் நண்பர்களே.

வணக்கம் வணக்கம் வணக்கம். 8:01:25 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம் பகுதியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. வாரம் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு வாரத்தில் ஒரு நாள் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓய்வு எடுக்கக்கூடிய நாளாக தான் பெரும்பாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையை நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ நீங்கள் ஓய்வெடுக்கிற இந்த நேரத்துக்குள்ளே உங்களுடைய விருப்பமான பாடலும் நம்ம பேரோடு சொல்லி நம்மளுடைய செவிகளை நம்ம வீட்டில் கூடிய ரேடியோ வழியாகவோ இல்லை கையில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் வழியாகவோ கேட்கும்போது அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சந்தோஷம்தான். எவ்வளவு தான் டெக்னாலஜி இருந்தாலும் நம்ம பேரை இன்னொருத்தவங்க சொல்லி அது நம்மளுடைய விருப்பமான பாடலாக நம்ம கேட்கும்பொழுது அதற்கான இன்பம் தனி தான். ஸோ அந்த இன்பத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு மணி நேரம் தான் இது. உங்களுடைய விருப்பமான பாடல்களை தேர்வு செஞ்சு அதில் இருந்து ஒரு 10-11 பாடல்களில் இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே என்னால் எவ்வளவு ஒளிபரப்பு முடியுமோ அவ்வளவு ஒளிபரப்பு செஞ்சிடறேன். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் எஸ்டேட் பேங்க் காலனி, ஷாஃபி ரஃபி, காதர் ஷமீத், காஜா சல்மா, ஷமு அலி, தபசுதீன், காதர் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரின், ஷமீம் ஃபிர்தோஸ், ஷாயின் ஷா, ஷேக் ஷாயத், ரிஸ்வான், ஷமியா பானு, அம்மாப்பேட்டை லோகநாதன், பிரேமா, தேவி, ஹேமலதா, சந்தோஷ், திரள், ஆதித், மதுரை மணிநகரம், சோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷயா, மீனாட்சி, இத்தனை

பேரும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் வித் லவ். இந்த படத்திற்காக கேட்டிருக்கிறாங்க. அவங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நேரம் 8:06. உங்கள் விருப்பம் பகுதி அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேர்கள் மயிலை பட்டாபி, ரவி, மாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன், பட்டாளம், அப்துல் ஜலீல், வடபழனி வீரதுரை, கூடுவாஞ்சேரி கனகராஜ், மணலி மாறன், மந்தவெளி விநாயகம், மேலப்பேடு தயாளன், நெடுமரம் முனுசாமி, ஆண்டிப்பட்டி ஆராதனா, ஆவடி அனந்தலக்ஷ்மி, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், கே எம் கார்டன் எம் ஜி செல்வகுமார், ஆர் கே நகர் சிங்கச்சோழன், மேட்டு சக்கரக்குப்பம் பூமொழி கஜேந்திரன். இத்தனை பேரும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் பிரதர். கேட்கலாம் வாங்க.
1: மக்கா மிஷி.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: நேரம் 8:11. உங்கள் விருப்பம் பகுதியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் பரமக்குடி அலங்கார ராஜ், அந்தோனி மெர்சி ஜெர்லின், சூளை கஸ்தூரி ஆறுமுகம், காஜா கருணாகரன், ஈரோடு பிரபாகரன், பிரியதர்ஷன், அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா, நீலமேகம் அப்சரா, நீலமேகம் சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ், அசினம்மாப்பேட்டை கணபதி, சரஸ்வதி, சௌமியா, ஸ்ரீகவி, இத்தனை பேரும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் மரகத நாணயம். கேட்கலாம் வாங்க.

நேரம் 8:16. நிகழ்ச்சி நடத்த பாடலுக்கு விருப்பம் திருநின்ற ஊர் நியூ காந்தி நகர் கோட்டீஸ்வரன் இந்துமதி ஸ்ரீமதி தாருண்யா மயிலாப்பூர் சத்யநாராயணன் வெற்றி செல்வி சாதனா திருவல்லிக்கேணி நாராயணன் மோகனலட்சுமி தமிழரசி அவந்திகா அக்ஷயா விம்கோ நகர் சுசே ராஜா சிவாஜி ராஜா சிவாஜி குணசேகரன் திருநின்றவூர் நடுக்குத்தகை தீனதயாளன் கலையரசி தேவதர்ஷினி திவ்யதர்ஷினி குறிஞ்சிமலை டி பாஸ்கர். இத்தனை பேரும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் பேட்டை. அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் குழுவினரோடு இணைந்து பாடிய பாடல் இவர்களுக்காக கேட்கலாம் வாங்க.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
1: सुनती हो, कमाल ही हो गया.
2: क्या हो गया ऐसा?
1: सिलेंडर आने में देरी हो रही थी ना, देखो आज आ गया.
2: ये कमाल कैसे हो गया?
1: मैंने www.pgportal.gov.in पर जाकर अपनी कंप्लेंट को बोल कर दर्ज किया और देखो तुरंत एक्शन हुआ.
2: ये तो बहुत बढ़िया पोर्टल है.
1: 22 भारतीय भाषाओं में आप अपनी शिकायत दर्ज कराएं, अपनी समस्या का समाधान और प्राथमिकता का अनुभव पाएं, जैसे हमने पाया. सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी.
3: நேரம் 8:21. உங்கள் விருப்பம் பகுதியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம். குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகில பிரசன்னா, பெங்களூர் ஹேமப்ரியா, துர்வா ரவிக்குமார், நாகை மாவட்டம் குர்கத்தி முகமது இஸ்மாயில், முகமது ஆசிக், ஆசிஃபா ஜெரினா, திருநெல்வேலி சந்திப்பு எஸ் வி ஜானகிராம் அந்தோணி, சாத்தான்குளம் எம் எஸ் மயில், உக்கரன்கோட்டை மணி, பாப்பாக்குடி கவிஞர் இரா செல்வமணி, தஞ்சை மணி, திருநெல்வேலி அம்மன் சந்நிதி, கே கோபால் சிங் நூறுசாமி திரைப்படத்திற்காக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இவர்களுடைய விருப்பமான பாடலை கேட்கலாம் வாங்க.

நேரம் 8:25. உங்கள் விருப்பம் பகுதியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் தூத்துக்குடி மாவட்டம் குலசை நஜ்முதீன், சலாலுதீன், சிராஜுதீன், சம்சுதீன், தாஜ் நிஷா, வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வெற்றி செல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால், சோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர்விழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருண்யா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவந்திகா, அக்ஷயா, சாய்தன்யா, பெங்களூரு டிசி பாளையம், ரவீனா பிரபு, சூர்யா, செங்கம் பொன்மணி, சசிகுமார், ரக்ஷிதா, தினேஷ், செங்கல்பட்டு, ரமணி, வில்வம், இத்தனை நேயர்களும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் லியோ. அனிருத் ரவிச்சந்திரனுடைய குரல்ல இதோ அந்த பாடல் இவர்களுக்காக. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: நேரம் 8:30:16. உங்கள் விருப்பம் பகுதியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் செய்யாறு வட்டம் சிறுங்கட்டூர் ராஜேந்திரன் தனலட்சுமி, கூடப்பாக்கம் ஸ்ரீ சந்தியா மணிகண்டன், மதுரவாயில் மதுரநாயக்கன் திரு சரஸ்வதி, காதர்வீடு கார்த்திகேயன் அம்பிகா, வடமணப்பாக்கம் காளிவீடு ஏழுமலை புஷ்பா மணியரசன், கொருக்காத்தூர் மார்க்கபந்து, உடன்குடி நூருதீன், இஸ்மத் இஃப்ரா இர்ஃபான், இஜாஸ் ஐனுஷிஃபா, மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் கரிசல் சந்திரபோஸ், சுஜின், மம்தாபுரம் மீனா, மணிவாக்கம் ராமஜெயம், மாமன்னன் திரைப்படத்திற்காக தங்களுடைய விருப்பமான பாடலை தேர்வு செஞ்சு அனுப்பியிருக்காங்க. விஜய் யேசுதாசுடைய குரலில் இதோ இந்த பாடல் இவர்களுக்காக. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

நேரம் 8:40. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, கும்பகோணம் பண்பலை, வேலூர் பண்பலை, திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்காங்க ஜமாலியா ஹவுசிங் போர்டு ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மாஃபு, பர்வீன் பானு, ஹசீனா, ஹயாத் பாஷா, தாரா பேகம், ஃபர்சானா, தஸ்ஃபியா கௌசர், நஃபீசா, இர்ஃபானா, ஹயாத் பாஷா பாய், பெரம்பூர் எம்எச் ரோடு ரிக்ஷாக்காரன் பகதூர் பாய், ராஃபி பாய், குரோம்பேட் என் சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆதித்யா, அனிதா, வாசுதேவ் கிருஷ்ணா, விஸ்வா, ஆர்த்தி, வருண், காஞ்சிபுரம் தாயார்குளம் தெரு, ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி. குஷி படத்திற்காக அவங்க தங்களுடைய விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க விருப்பமான பாடலை இப்போ நாம கேட்கலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 8:45 ஆகுது. உங்கள் விருப்பம் பகுதியில் நேயர்களும் இணைஞ்சிருக்கிறாங்க. அந்த வகையில் யாரெல்லாம் நம்மளோட சேர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், நடராஜன் சுப்பையா புத்தகரம், ஏர்வாஞ்சேரி ஷாகுல் அமீத், இன்பா இலக்கியா, சென்னை சிங்கர் சிவராமன், ஆரணி பாப்பாம்பாடி, ஆண்டாள் தேவமணி, வளங்கைமான் ஆட்டோதுரை, மயிலை பட்டாபி, ரங்கராஜன் டி நகர்லேருந்து, மேலப்பேடு தயாளன், அம்மாப்பேட்டையிலேருந்து வைத்தியநாதன், குமணஞ்சாவடியிலிருந்து சாமுண்டி, பொன்னியம்மன்மேடு வன்னை கணேசன், வாரியங்காவல் கதிரவன், கொளஞ்சிநாதன், பட்டாளம் அப்துல் ஜலீல், இத்தனை நேயர்களும் நம்மளோட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ஸோ இதை தவிர நேயர்களுடைய விருப்பமான பாடலும் வரப்போகுது. அந்த வகையில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் யாருன்றதை பார்த்துடலாம். பூந்தமல்லி, செண்பகலட்சுமி, ராஜகோபாலன், கண்ணப்பாளையம் சாந்தி, சாரதிராஜா, இன்பராஜா, தியாகராய நகர், விஜயபார்த்தன், அருள் ஜோதி, திருவிழிஞ்சியம்பாக்கம் சுப்புலட்சுமி, ராகன், வேளச்சேரி வேல்முருகன், மாலதி, மேற்கு மாம்பலம் கார்த்திக் நாராயணன், கணேசன் கலைமணி, காரைக்குடி கனகவள்ளி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி சாய் வெண்பா, ஆதிரா இனியா, நன்னிலம் நாராயணன், இத்தனை பேரும் விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய பாடலின் படம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படத்திலிருந்து வர இருக்குது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வார வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444001023.

0: கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா, அவங்க டாபிக்ஸ் கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
0: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் FM 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணைய

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ்

0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: எல்லாருக்கும் வணக்கங்க, நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுறேன். இசையோட பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் FM 102.3 FM கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

உங்கள் விருப்பம் பகுதியினுடைய நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சுட்டுக்கிறோம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், புவனா, சூளை மனோகரன், ரீஜா, விக்னேஷ், வினித், விவேக், நன்மங்கலம், சித்ராபாஸ், வெங்கடேஷ், வெங்கடபதி, ரங்கநாயகி, கதிர்வேல், செய்யார் முத்துவேல், நாகலட்சுமி, ஆற்காடு வச்சலா, வெள்ளக்கல் நன்மங்கலம் அமிர்தம், முருகன், ஆலகிராமம் தனசு, கதிர்வேல், வீரம்பாக்கம் புதூர் சிவகாமி, ராஜா, பொன்னியம்மன்மேடு வன்னி கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, பரத், விஜய் சங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா ஸ்ரீ, வெண்கரும்பூர் நேரு, சிந்தாமணி சஞ்சய், சரவணன் சுமதி, லால்குடி ராஜேந்திரன், கஜலட்சுமி, பெண்ணாடம் சரவணராஜ், கொள்ளிடம் காமராஜ், இந்திராணி. பிளாஸ்ட் படத்திற்காக விருப்பம் தெரிவித்திருக்காங்க. பென்னி தயாளுடைய குரல்ல இதோ இந்த பாடல் இவர்களுக்காக. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: வணக்கம் நேர்களே, 9:01 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 104 வேலூர் பண்பலை, 101 திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். நேர்கள் என்னோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச போறீங்க. நீங்க என் கூட பேசணும்னா இதான் உங்களுக்கான நம்பர், 2952-0853-2838-9871. வெளியூர் நேர்களில் இருந்து சென்னையுடைய கோட் நம்பரான 0444 சேர்த்து நீங்க டயல் பண்ணலாம். உங்களுக்காக திரை இசையில இடம்பெற்ற பாடல் வரிகளோட நான் இந்த பக்கம் காத்திருக்கிறேன். ஸோ இந்த பாடல் வரிகளை நீங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நிகழ்ச்சியுடைய வெற்றியாளர் அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷத்தோட இந்த நாளை இன்னும் கொஞ்சம் சிறப்பா நம்ம கொண்டாட தொடங்கலாம். ஸோ உங்களுக்கான முதல் பாடல் இதோ கேட்கலாம் வாங்க. எந்த படத்திலிருந்து வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். காதலன் திரைப்படத்திலிருந்து பாடல் வர காத்திருக்கிறது. ஏஆர் ரகுமான், சுரேஷ் பீட்டர்ஸ், ஷாகுல் அமீத் இவங்களுடைய குரலில், வாலியோட வரிகளில், ஏஆர் ரகுமானுடைய இசையில் இதுவும் இந்த பாடல். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நேரம் 9:45 நொடியாகுது. கலகலரங்கம் நிகழ்ச்சியில் நம்மளுடைய இனப்பெயர் முதல் நேயர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்றத கேட்டுடலாம். வணக்கம். ஆஹா, முதல் நேயரே அற்புதம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? யாருங்க?
1: இஸ்மாயில்.
0: இஸ்மாயில் எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: ராயப்பேட்டை.
0: ராயப்பேட்டை, ராயப்பேட்டை. சார், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? தெரிந்ததே உன்முகம், மறந்ததே என் முகம், வழிந்ததே சந்தனம், நனைந்ததே குங்குமம், என் வானமும் என் வானமும் என் பூமியும் உன்னிடம்.
1: தர முடியுமா? யார் நடிச்சதுன்னா?
0: இதுவா, சிம்ரன் நடிச்சிருப்பாங்க.
1: சிம்ரன்
0: ஆமா.
1: ஹீரோ சொல்ல முடியாதா?
0: ஹீரோ சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்களே. பிரபுதேவா.
1: பிரபுதேவா, வானமும்

0: நல்ல படம் பாட்டு பாடியிருப்பாங்க அந்த பாட்டுகள்.
1: எஸ் எஸ் அதுவே அதுவே தான். உன்னிகிருஷ்ணன், சுஜாதா மோகன்,
0: காதலி தான்.
1: சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி இஸ்மாயில் சார் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பேசுறதுக்கு. முதல் நேயர் கண்டுபிடிக்க மாட்டாருன்னு நினச்சேன். பிரபுதேவா சிம்ரன் அப்படின்னு சொன்னதும் கண்டுபிடிச்சார். எஸ் டைம் படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் தான் காதல் நீதானா, காதல் நீதானா. அந்த பாடலில் வரக்கூடிய வரிகளை தான் நான் கேட்டிருந்தேன். சரியான பதில் சொன்ன இஸ்மாயில் சார் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் இதோ இந்தியன் படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

0: நேரம் 9:15 ஆகுது. கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் நம்மளோட பேச போற அடுத்த நேயர் யாருன்றத பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். கேள்வி கேட்கலாமா? மழை மேகமாக உருமாறவா, உன் வாசல் வந்து உயிர் தூவவா, மனம் வீசிடும் மலராகவா, உன் கூந்தல் மீது தினம் பூவவா? பழைய பாடல் இல்லைங்க, 2000 வெளிவந்த திரைப்படம் இது.
1: நன்றி,
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? தஞ்சாவூர்ல இருந்து கோபிகிருஷ்ணன் சார். பதில் தெரியுமா? சொல்லுங்க. பதில் தெரியுமான்னு கேட்டேன். கேள்வி கேட்டிருந்த அந்த பாடல் எந்த படம் தெரியும் சார்? வணக்கம்.
2: வணக்கம் சார். மேடம்,
0: யார் பேசுறீங்க?
2: திருப்பத்தூர் மாவட்டம் குறும்பேடி கிராமம். மேடம்,
0: உங்க பேர் சார்?
2: ராமமூர்த்தி.
0: ராமமூர்த்தி சார், பதில் தெரியுங்களா சார்? உங்களை ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சிருங்க. ராமமூர்த்தி சார், ரேடியோடைய வால்யூம் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்க. பதில் தெரியுமா?
2: இல்ல சார். மேடம், சொல்லவா இருக்கேன், சொல்லுங்க மேடம்.
0: பதில் தெரியுமான்னு கேட்டேன். மழை மேகமாக உருமாறவா, உன் வாசல் வந்து உயிர் தூவவா, மனம் வீசிடும் மலராகவா, உன் கூந்தல் மீது தினம் பூவவா? யோசிச்சுட்டு வாங்க. அடுத்து உங்களுக்காக ஒரு பாடல் வர காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 9:21 ஆகுது. நம்மளுடைய இணைப்புற நேயர் யாருன்றதை கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: நான் சூளைமேட்ல இருந்து நூறு முகமது பேசுறேன் மேடம்.
1: சூளைமேட்ல இருந்து நூறு முகமது சார், பதில் தெரியுமா?
2: படம் பெண்ணின் மனதை தொட்டு பாடினது வந்து உன்னிமேனன், வந்து கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா.
1: எப்படிங்க இப்படிலாம் காலையில இருந்து எல்லாம் வெளுத்து வாங்குறீங்க? சூப்பர் சார், அதான் கரெக்டான பதில். ரொம்ப நன்றி நூறு முகமது சார், நிகழ்ச்சியில பங்கு பெற்று சரியான பதில் சொன்னதுக்கு நன்றி. நன்றி. அழைப்பில் வந்தாங்க, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. நடுவில் கொஞ்சம் கேப் கொடுக்கவே அது கரெக்டாக ஃபில் பண்ணிட்டாங்க போல இருக்குது. சூப்பர். இருந்தாலும் என்னுடைய முயற்சிக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நமது பண்பலையோட நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இதோ.

0: மக்கள் அரங்கம் கலக்கல் அரங்கம்
1: நேரமைப்பு சரியா 9:29 ஆகுது. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். உன்னோட பேச போற அடுத்த நேயர் யாருன்றதை கேட்டுலாம். வணக்கம்.
2: உற்சாகமான காலை வணக்கம்.
1: யார் பேசுறது?
2: காலை வணக்கம் கூறுவது ராஜேந்திரன், மணக்குடி சகோதரி.
1: மணக்குடியிலிருந்து ராஜேந்திரன் சார். சார், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: கேளுங்க. என்ன கேள்வி கேட்கறீங்க?
1: மேகத்தை இழுத்து போர்வையாய் விரித்து வானத்தில் உறங்கிட ஆசையடி, நம் ஆசை உடைத்து நார் நாராய் கிழித்து நடுவீதியில் விட்டது யார்?
2: இந்த பாட்டு என்ன படம் கேட்கறீங்களா?
1: எஸ் எஸ், இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற பாடலுடைய பெயர், படத்தோட பெயர். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ராஜேந்திரன் சார். வணக்கம்.
3: சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
1: ஹேமா மேடம், பதில் தெரியுங்களா? மேகத்தை இழுத்து போர்வையாய் விரித்து வானத்தில் உறங்கி.
3: மேடம், அந்த இது அன்பே அன்பே அனுப்பட்டா?
1: இல்லங்க, இல்லங்க, இல்ல, அந்த பாடல் இல்ல. அது வேற, அது வேற. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம்.
4: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
4: அண்ணாநகர்ல இருந்து மனஞ்சேவி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா, பதில் தெரியுமா?
4: அது வந்து உள்ளங்கட்டுமே பாடம்.
1: சூப்பர், சூப்பர்.
4: அது
1: இசையில அரியகன் மற்றும் அவருடைய குரல்ல வைரமுத்தோட வரிகள்ல இடம்பெற்ற அந்த பாடல் வரிகள். மழையை தானே யாசித்தோம், கண்ணீர் துளிகளை தந்தது யார், பூக்கள் தானே யாசித்தோம், கூழாங்கற்களை எரிந்தது யார், மேகத்தை இழுத்து போர்வையாய் விரித்து வானத்தில் உறங்கிட ஆசையடி, நம் ஆசை உடைத்து நார் நாராய் கிடித்து நடுவீதியில் விட்டது யார்? சரியான பதில் சொன்ன மாலினிய மேடம்க்கு ஒரு பெரிய நன்றிகளை சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ரிதம் படத்திலிருந்து வர காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நேரம் இப்போ சரியாக 9:37 ஆயிட்டுருக்குது. கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மளோட பேச போகிற அடுத்த நேயர் யாருன்றதை பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம், நான் நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன் மேடம்.
0: நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன் சார், பதில் உங்ககிட்ட கேள்வி கேட்கலாமா?
1: சொல்றமா.
0: சரி சரி சரி. அதாவது, புறா இறகில் செய்த புத்தம் புதிய மெத்தை உந்தன் மேனி என்று உனக்கு தெரியுமா? சீன சுவர் போல எந்தன் காதல் கூட இன்னும் நீளமாகும் உனக்கு தெரியுமா?
1: பழைய படமா?
0: ரொம்ப பழைசுலாம் கிடையாது சார், 2003 வெளியான திரைப்படம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சொல்லுங்க, பதில் தெரியுமா
2: மேம்? எனக்கான அந்த வரி இன்னொரு வாட்டி சொல்லுங்க. புறா இறகில்,
0: புறா இறகில் செய்த புத்தம் புதிய மெத்தை உந்தன் மேனி என்று உனக்கு தெரியுமா? சீன சுவர் போல எந்தன் காதல் கூட இன்னும் நீளமாகும் உனக்கு தெரியுமா?
2: தெரியும் மேம்.
0: சொல்லுங்க.
2: பெண்ணே நீயும் பெண்தான், பெண்ணாகிய ஓவியம் தந்தான். இது வந்து பிரியமான
0: தொழிற்படுத்த ரொம்ப நன்றி. சரியான பதில் சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியில் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. யாரும் அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க போல இருக்குது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்து நம்ம கேள்விகளோட தயாரா இருக்கலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: கலக்கல் அரங்கம்

0: நேரம் 9:46 ஆகுது. கலகலரங்கம் நிகழ்ச்சியில் நம்மளோட பேச போற நேயர் யார்ன்றதை கேட்டலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: கலீல் அகமது பேசுறேன்.
0: யார் பேசுறீங்க சார்?
1: கலீல் அகமது, பொன்னேரியில இருந்து பேசுறேன்.
0: கலீல் அகமது சார், பொன்னேரியில இருந்து. சார், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? உன் மேல கிறுக்கு, உள்ளூர இருக்கு, வாய் விட்டு சொல்லத்தான் தோது இல்ல, வைகைக்கு கடலை சேர யோகம் இல்ல, வியாழனும் வெள்ளியும் இருப்பது தூரம் இல்ல. நீங்களா புதுசா ஒரு டியூன் எல்லாம் போட்டு சூப்பரா தான் பாடுறீங்க. நான் கேட்ட கேள்விக்கான பதில் அது இல்ல. ரொம்ப நன்றி கலீல் அகமது சார், அடுத்த நேரத்துக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
2: ஆயத்தம்பாடியிலிருந்து
0: பன்னீர்செல்வமா? ஐயா, பதில் தெரியுமா? தெரியாதா? ரொம்ப நன்றி பன்னீர்செல்வம் சார். வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்மா.
0: சாம்பல்பட்டி கோபால் சார், பதில் தெரியுங்களா?
3: எனக்கு யார் நடிச்சதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
0: யார் நடிச்சதுன்னு சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்களா?
3: வாய்ப்பு இருக்கா பாக்குறேன்.
0: நல்லது நல்லது. அது கொஞ்சம் எப்படி சொல்றது, அது வந்து லேடிஸ் பேஸ்டு படம், ராஜா நடிச்சிருப்பாரு.
3: ராஜா?
0: ராஜா
3: எந்த காலத்து படம் அது?
0: ஓ, ரொம்ப காலம்லாம் கிடையாதுங்க, 95 அப்புறமா வந்த படம் தான் அது.
3: என்ன இருத்துவாள்னா?
0: இல்ல இல்ல.
3: சரிம்மா, அடுத்த நம்பருக்கு வாய்ப்பு.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
4: குரம்பேட்டில இருந்து ராணி பேசுறேன்.
0: குரம்பேட்டில இருந்து ராணி, பதில் தெரியுமாமா?
4: நான் தெரியும். போராளே பொண்ணு தாயி.
0: எப்படி இப்படி எல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க?
4: நீங்க ராஜான்னு சொன்னீங்க, அதுக்கு முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம்.
0: ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சரியான பதில் அதுதான். நிகழ்ச்சி ரொம்ப நன்றி ராணி மேடம், நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பேசினதுக்கு. எஸ், போராளே பொண்ணு தாயி அப்படின்னு சொல்லிட்டு கருத்தம்மா படத்துல இடம்பெற்ற பாடல்.

தான் அது. ஓ மேல கிறுக்கு உள்ளூர இருக்கு, வாய்விட்டு சொல்லத்தான் தோதி இல்லை, வைகைக்கு கடலை சேர யோகம் இல்லை. அது சரி, வியாழனும் வெள்ளியும் இருப்பது கூட தூரம் இல்லை அப்படின்ற வரிகள். சரியான பதில் சொன்ன ராணிக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் 9:55 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி வந்துட்டோம். இந்த பக்கம் முகநூல் வழியாகவும் நேயர்கள் இணைந்திருக்கிறாங்க. தேனியிலேருந்து ஹரிராம் இணைந்திருக்காரு, வாரியங்காவிலேருந்து கதிரவன் குழல்நாதன், நடராஜன் சுப்பையா புத்தகாரம், பன்னீர்செல்வம், கமலா வரதன், மேலப்பேடு தயாளன், ஹரிஹரன், மீரா வெங்கட்ராமன், வலங்கைமான்லேருந்து ஆட்டுதுரை, மாதவரம்லேருந்து வீரராகவன், ஆரணி சம்புவராயநல்லூர் அர்ஜுனன், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், புதிய நேயராக நம்மளோட நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நன்னிலம் அம்பலவாணன், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், பன்னீர்செல்வம் செங்கல்பட்டிலிருந்து. இத்தனை நேயர்கள் முகநூல் வழியாகவும் நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து நன்றிகள் சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இணைந்திருங்கள் தொடர்ந்து நமது பண்பலையோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆம்நேரில் இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். கொண்டாட்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய மற்ற பண்பலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1. நிகழ்ச்சிகளை கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே நாம் இணையக்கூடிய இந்த நிகழ்ச்சி
2: சின்ன சின்ன சிட்டுக்கள்.
1: சின்ன சின்ன சிறுகள் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பு. அந்த தலைப்பில் நம்மளோட குழந்தைங்க வந்து பேசி டெலிகிராம் ஐடியில் அனுப்பும்போது அந்த பதிவை வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒளிபரப்புவோம். அதன் வாயிலாக நம்ம குழந்தைகளுடைய இந்த குரலை உலகமே கேட்பதற்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெய்தல் நிலம் அப்படிங்கிற தலைப்பில் நம்மளோட குழந்தைங்க நிறையா பேர் வந்து பேசி அனுப்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு குழந்தையாக என்ன பேசியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியின் பாடல்களுக்கிடையே கேட்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் வரப்போகிற ஒரு முதல் பாடல், அந்த பாடலை தொடர்ந்து முதல்ல யார் பேசி அமைச்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். இப்போது

0: இந்திரா படத்திற்காக ஹரிணி பாடிய பாடலை கேட்டோம்.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
0: சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம நெய்தல் நிலம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து கொடுத்துருந்தோம். ஒவ்வொரு குழந்தையாக பேசி அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொன்னிருந்தேன் இல்லையா. அதில் வந்து முதல்ல பேசி அனுப்பிச்சிருக்க குழந்தை யார்?
2: வணக்கம், என் பேர் ஜிதேந்திரியா, நான் யூகேஜி பி செக்ஷன் படிக்கிறேன். இன்னைக்கு நாம தமிழ்நாட்டின் 5 தினங்களில் ஒன்றான நெய்தல் நிலத்தை பற்றி பேச போறோம். நெய்தல் நிலம்னா வேற எதுவுமே இல்ல, ஜாலியா விளையாடுமே. கடற்கரை, கடலும் கடற்சாயலும் தமிழ்நாட்டுல சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பெரிய கடற்கரை இருக்கு. மெரினா கடற்கரை, மகாபலிபுரம், ராமேஸ்வரம், இதையெல்லாம் நேனே நிறுத்தலா வருது. இங்க இருக்கு துறைமுருகன் தெரியுமா? சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி, காட்டுப்பள்ளி, உப்பளங்கள் இருக்கு தெரியுமா? அப்ப என்னன்னு தெரியுமா உனக்கு இருக்கு? நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிடுற உப்பு, அது கடைநீரேன்னு எடுத்து இங்க தான் வந்து ரெடி பண்ணுவாங்க. தூத்துக்குடியும் வேதாரண்யமும் நாகப்பட்டினம்தான், இது நிறைய நடக்கும். சரி, நெய்தல் நிலத்தோட சிறப்பு தெரியுமா? இங்க வாத மீனங்க மக்கள் கடைக்குள்ள போய் மீன் குடிச்சிட்டு போடுவாங்க. முத்து குளிச்சு நல்ல நல்ல முத்துக்கள் எடுத்துவாங்க. இந்த உப்பாளியம், குறைமுகம், மீன் பிடித்தல், முத்து குளிச்சலுக்கு இந்த மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இந்த நேரத்துல அழகான புன்னை மலர்கள் இருக்கும், நீல நிற நெய்தல் பூக்கள் இருக்கும். எங்களோட கடவுள் யாருன்னு தெரியுமா? கடவுள் கடவுள் மன பகவான். ஏதாவது வெயில்ல மழையில புயல கூட கடற்கரை போய் வர மீனவரை கொண்டாட உலக மீனவர் தினம் நவம்பர் 21 கொண்டாடப்படுகிறது. கடற்கரை போனாலே நம்ம எவ்வளோ ஜாலியா இருக்கு. பெரிய பெரிய அலைகள், மனநல ஜாலியா வீடு கட்டி விளாடுது. இங்க ஓடுற சின்ன சின்ன நண்பர்களை தொடர்ந்துட்டே ஓடுறது, என்ன எவ்வளோ சந்தோஷம். நம்ம இவ்வளோ சந்தோஷம் சார, கடற்கரையை நம்ம பத்திரமா பாத்துக்க வேண்டாமா? இங்க போனா குப்பை போடாம சுத்தமா வச்சுக்கணும். குப்பைன்னா என்ன ஆகும்? இங்க வாழ்ந்த உயிரினங்கள்னா அதை சாப்பிட்டு பாதிக்கப்படும். நம்ம நியூஸ் எவ்வளோ பாக்குறோம், ஆமாங்க இந்த பிளாஸ்டிக் கவர் மாட்டிக்கிச்சு அப்படின்னு. மீன் வீட்டில் பிளாஸ்டிக் கவர் இருக்குன்னு, அதெல்லாம் தப்பு தானே, அதெல்லாம் சரி.

0: பத்திரமா பாத்துக்கணும். அப்பதானே அந்த உயிரினங்கள் வாழும், அதை சார்ந்து இருக்க மீனங்கள் மக்கள் வாழ்வாங்க. அப்பதானே உயிர் கோளம் பயோசு நல்லா இருக்கும். நம்மளே நன்றி, வணக்கம்.
1: நெய்தல் நிலம் அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்தோன்னே இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி அவ்வளோ விஷயத்தை வந்து ஜிதேந்திரன் வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா கடற்கரையை வந்து நம்ம எந்தளவுக்கு பாதுகாக்கணும், நம்ம வந்து பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க. நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் ஜிதேந்திரனுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு குழந்தை பேசி அமைச்சிருக்காங்க, அவங்க என்ன பேசி அமைச்சிருக்காங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்.
2: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் அஸ்மிதா, உடையர்கோவில் திருமலிசை. இன்றைய தலைப்பு நெய்தல் நிலம். நெய்தல் நிலம் என்பது பழந்தமிழர் வாதியலில் கூறப்படும் ஐவகை நிலங்களில் ஒன்றாகும். இது கடலுக்கும் கடல் சார்ந்த இடமாகும். கடற்கரை பகுதி மீனவர்கள் உப்பளம் ஆலைகள் கடல் தரும் வருவான முக்கியமானவை. பொதுவா நெய்தல் நிலத்தின் மக்கள் கடல் சார்ந்த தொழில்கள், மீன் பிடித்தல், உப்பு எடுத்தல், படகு பயணம் போன்றவை செய்கிறாங்க. அங்கே இயற்கை எளிமையாகவும் அழகாகவும் இருக்கும். வாய்ப்பளித்த விவித் பாரதிக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ, வணக்கம்.

ரொம்ப அழகாக ரத்ன சுருக்கமாக அஸ்விதா வந்து நெய்தல் நிலம் பற்றி ரொம்ப அழகாக பேசிட்டு போயிட்டாங்க. நிலையத்தின் சார்பாக அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்த குழந்தை யார் பேசியிருக்கா அப்படின்னு கேட்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க, எல்லாருக்கும் அந்த ஆர்வம் இருக்குது. இருந்தாலும் ஒரு பாடல் ஒன்று கேட்போம், பாடலை தொடர்ந்து அடுத்து எந்த குழந்தை பேசி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றத கேட்கலாம்.

0: உறவிதோ. நேரம் 10:16, 20 நொடி. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கோம். சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கூடிய ஒரு தலைப்பு நெய்தல் நிலம் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்கோம். அந்த தலைப்பில் ஒவ்வொரு குழந்தையாக பேசி டெலிகிராம் ஐடிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதை நம்ம இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒளிபரப்புகிறோம். அடுத்ததாக யாருடைய அந்த வாய்ஸ் வரப்போகுது, கேட்கலாமா?
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரேசியா நிஷா. நான் 4ஆம் வகுப்பு வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன். இன்று நான் பேசும் போகும் தலைப்பு நெய்தல் நிலம். தமிழர்களின் 5 நெய்கள், ஒன்றுதான் நெய்தல் நிலம். கடலும் கடலை சார்ந்த பகுதிகளும் நெய்தல் நிலம் எனப்படும். இந்நிலத்தின் முக்கிய தொழில் மீன் பிடித்தல், கடல் வாணிபம் ஆகும். நெய்தல் நிலத்தின் மக்கள் பரதவர் என அழைக்கப்பட்டனர். இவர்களின் முக்கிய உணவு மீன் மற்றும் கடல் உணவுகள். புன்னை, தாழை, கண்டல் போன்ற தாவரங்கள் இப்பகுதியில் காணப்படும். நெய்தல் நிலத்தின் தெய்வம் வருணன். கடல் அலைகள், படகுகள் மற்றும் மீனவர்களின் வாழ்க்கையை ஆகியவை நெய்தல் நிலத்தின் சிறப்புகளாகும். கடலை நம்பி வாழும் மக்களின் வாழ்க்கையை எடுத்து காட்டுவது நெய்தல் நிலம் என்று வாய்ப்பளித்த விவித் பாரதிக்கு மிக்க நன்றி.
0: ரொம்ப அழகாக வந்து பிரைசி அனிஷா தன்னுடைய அந்த நெய்தல் நிலம் அப்படிங்கிற பதிவு வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க. கடலும் கடல் சார்ந்த இடமும் மீனவர்களுடைய வாழ்க்கை இது எல்லாத்தையும் கவர் பண்ணி ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. நிலையத்தின் சார்பாகவும் நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியின் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்க சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கெவின் ஜோசப் பேசி அமைச்சிருக்கார். என்ன பேசி அமைச்சிருக்கார், கேட்கலாமா?
2: என் பேர் கெவின் ஜோசப். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னுடைய தலைப்பு நெய்தல் நிலம். நெய்தல் நிலம் என்பது கடலும் கடல் சார்ந்த இடமும் ஆகும். நெய்தல் நிலத்தில் கடற்கரை, மணல் பரப்பு, அலைகள், மீன்கள் போன்றவற்றை காணலாம். நெய்தல் நிலம் இயற்கையின் அழகையும் உழைப்பின் பெருமையும் நமக்கு உணர்த்துகிறது. கடலை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப அழகாக கெவின் ஜோசப் வந்து பேசிட்டு போயிட்டாங்க. அதாவது இந்த கடலும் கடல் சார்ந்த

0: தினமும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயம்தான். ஆனால் அது ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய ஸ்டைல்லையும் தனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் அழகாக கோர்த்து சொல்கிறாங்க. அதை ரொம்ப அழகாக பெற்றோர்கள் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் ஒரு பெரிய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் நம்ம சொல்லும். அதுமாரி குழந்தைங்க வந்து பேசும்போது என்ன படிக்கிறோம், என்ன ஏஜ், இதெல்லாம் சொல்லும்பொழுது எந்த ஊர் அப்படிங்கிறதையும் சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறோம். சரி, நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அடுத்தடுத்து குழந்தைங்க நிறைய பேர் பேசி அனுப்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு குழந்தையும் என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத கேட்போம். இப்போ கேட்க வேண்டியது ஒரு பாடல், பாடலுக்கு முன்னாடி.
1: ओप्पो घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना. शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता
2: है. ऐसा बोलो ना,
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान. ये हुई ना बात.
3: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुण.

0: மைடியர் குட்டிச்சாத்தான் படத்திற்காக ஒழித்த பாடலை கேட்டும் பாடலை பாடியிருந்தார் வாணிஜெயராம் குழுவினர். நேரம் 10:24:30. சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் பேசி அமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
1: அன்னை வணக்கம் வணக்கம். என் பேர் முகமது. நான் படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். இன்று நான் பண்டைய தமிழகத்தின் ஐவகை நிலங்களில் ஒன்றான நெய்தல் நிலம் பற்றி கூறப்போகிறேன். இவர்களின் முக்கிய உணவு மீனும் சோறும் ஆகும். நிறுத்தக்கூடிய மலர் நெய்தல் மலர் கடல் நமக்கு உணவையும் அழகான முத்துக்களையும் தருகிறது. கடலை அசுத்தம் ஆக்காமல் பாதுகாப்பு. நன்றி வணக்கம்.
0: முகமது ஜெயின் வந்து அவங்களோட அந்த மழலை குரலில் ரொம்ப அழகாக வந்து நெய்தல் நிலம் பற்றி ரொம்ப அழகாக ரத்தன சுருக்கமாக சொல்லிட்டு போயிருக்காங்க. நிகழ்ச்சியின் சார்பாகவும் நம்மளுடைய அந்த நிலையத்தின் சார்பாகவும் முகமது ஜெயினுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். அடுத்ததாக விதுன் சாய் பேசி அனுப்பிச்சிருக்காங்க. என்ன பேசி அனுப்பிச்சிருக்காங்கன்னு கேட்கலாம்.
2: நிலம் பத்தடி புடிவேடன் தடலும் தடல் தாழ்த இதுவும் நேரல் நிலம் ஆகும். முக்கிய உலர் மீனே புளித்தல் ஆகும். தடல் அமைக்க மீமுள்ளையோ ஆகிய வேண்டும். நன்றி வணக்கம்.
0: பேசி முடிச்சுட்டு நன்றி வணக்கம் அப்படின்ற ஒரு சபை மரியாதையோட அந்த இதை முடிக்கிறாங்கல்ல ஒவ்வொரு குழந்தைங்களும், அது வந்து நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து அவ்வளோ விஷயத்தை வந்து இந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரும்போது அதை கொஞ்சம் பொறுமையாக தானே நம்ம டீல் பண்ணணும். ரொம்ப அவசரப்பட்டோம்னா நமக்கு அது அந்த வேலை நடக்காது. அதுவும் குழந்தைங்கள்ட்ட வந்து கண்டிப்பாக முடியவே முடியாது. அதனால் அவங்களுடைய அந்த பாணியிலேயே போயிட்டு எப்படியாவது அந்த குழந்தைங்கள அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷமாவது பேச வச்சு அனுப்பணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆர்வத்தோட பெற்றோர்கள் செய்கிறது. அந்த ஆர்வத்தை அப்படியே அந்த குழந்தைங்களும் தொற்றிக்கிட்டு தனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப அழகாக பேசி அனுப்புறது, இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் நம்மளோட பண்பலை நிகழ்ச்சிகளை வந்து மேலும் கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் இந்த ஊரில் உள்ள நேயர்கள்லாம் கேட்டுட்டு அங்கே உள்ள குழந்தைகளும் பேசி அனுப்புகிறாங்க அப்படின்னு நினைக்கும்போது இன்னும் வந்து ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த வரிசையில் கடைசியாக விதுன் சாய் பேசிய அந்த நெய்தல் நிலம் பற்றின அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து மனசுக்கு பிடிச்சதாகவும் ரொம்ப மழலையாகவும் இருந்தது, கேட்குறதுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் கண்டிப்பாக அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். தொடர்ந்து அடுத்ததாக யார் பேசி அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு நம்ம கேட்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல், பாடலை தொடர்ந்து நம்ம அடுத்த குழந்தை பேசி அனுப்பிச்சிருக்க அந்த வாய்ஸ் பைட்டை கேட்கலாம்.

0: மைடியர் பூதம் படத்திற்காக ஒழித்த பாடலை கேட்டும் ஆதித்யா சுரேஷ் சஹானா பாடினார்கள் அந்த பாடலை. யோகபாரதி வரிகளுக்கு இசை டி இமான்.
1: சின்ன சின்ன சன்னல் வச்சு சிங்கார வீடு கட்டி, சிங்கார வீட்டுக்குள்ளே சிட்டு வந்து பேசுதுன்னா சிட்டு தரும் சத்தம் அல்ல, அது சிட்டு தரும் சத்தம் அல்ல, எசெல்ல மச்சா சத்தமடி. நான் உங்கள் மக்கள் இசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம், நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.

0: நேரம் 10:32:45. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள். இன்றைக்கி குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு இந்த நிகழ்ச்சியில் வந்து கொடுத்துருக்கூடிய தலைப்பு வந்து நெய்தல் நிலம் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்கோம். ஒரு குழந்தைய ரொம்ப அழகாக பேசி அனுப்பிச்சிட்ருக்காங்க. அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் பேசி அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா,
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முகமது ஆரிஃப். நான் 6 வகுப்பு படிக்கிறேன். இன்றைக்கு நான் பேசவிருப்பது நெய்தல் நிலம். நெய்தல் நிலம் என்பது நீல கடலும் மணல் பரப்பையும் நிறைந்த பகுதியாகும். இங்கு வாழும் மக்களை பரதவர் என்று சங்க இலக்கியம் கூறுகிறது. இவர்களின் முதுமை தொழில் மீன் பிடித்தல் ஆகும். கடல் நமக்கு உணவும் வளவும் தருகிறது. கடலை பாதுகாப்போம், இயற்கையை காப்போம். நன்றி, வணக்கம்.
0: முகமது ஆரிஃப் வந்து ரொம்ப அழகாக பொறுமையாக நிறுத்தினதான் நம்ம

0: இந்த நெய்தல் நிலம் பற்றி சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாலும் கரெக்டாக சுருக்கமாக கிளியராக சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியின் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நம்மளுடைய முகமது ஆரிஃப் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். அடுத்ததாக யாஸ்மின் வந்து என்ன சொல்ல வராங்க கேட்கலாமே.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யாஸ்மின். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று நெய்தல் நிலம் பற்றி கூறப்போகிறேன். 5 வகையான தமிழர் நிலங்களில் நெய்தல் நிலமும் ஒன்றாகும். கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் நிலம் எனப்படும். நெய்தல் நிலத்தில் மீனவர்கள் அதிகமாக வாழ்கின்றனர். அவர்கள் கடலுக்கு சென்று மீன் பிடிப்பதை முக்கிய தொழிலாக கொண்டுள்ளனர். நெய்தல் நில மக்களின் வாழ்க்கை கடலுடன் நெருங்கிய தொடர்புடையது. அவர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்கின்றனர். கடலில் பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகளை கொட்டுவதால் கடல் வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்றன. எனவே கடலை தூய்மையாக வைத்திருப்பது நம் அனைவருடைய கடமை. கடலை காப்போம், இயற்கையை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.
0: யாஸ்மின் வந்து கரெக்டாக கடைசியாக வந்து ஒரு பஞ்ச் டைலாக், கடலை காப்போம் இயற்கை பாதுகாப்போம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடியும் நிறையா விஷயங்கள் வந்து நெய்தல் நிலம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னாங்க. நம்மளுடைய நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் யாஸ்மினுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். அடுத்தது யார் பேசி அனுப்பிச்சிருக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ஏன்னா பாடல் ஒன்று வருது. பாடலுக்கு அப்புறம் யார் பேசி அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு கேட்கலாம்.

0: கேஜேஎஸ் சச்சித்ரா குழுவினர் பாடிய அந்த பாடல் பூவிழி வாசலிலே என்ற படத்திற்காக ஒலித்தது. கங்கையமரன் வரிகளுக்கு இசை இளையராஜா.
1: அட ஆமா, ஒரு மணி அடிச்சாலே வீத் பார் தமிழகம் தான் ஞாபகத்துக்கு வருது.
2: அப்படியா? ஏன்?
1: ஏன்னா ஒவ்வொரு நாளும் மதியம் ஒரு மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி நம்ம வீத் பார் தமிழகம்ல ஒளிபரப்புறாங்களே.
2: சரி, அதுல அப்படி என்ன ஸ்பெஷல்?
1: என்ன இப்படி கேட்டுட்ட? நாம கேட்க நினைக்கிற பாட்டை ஒரு போன் பண்ணி சொன்னா போதும், உடனே அந்த பாட்டை நம்ம ரேடியோல கேட்கலாம். உலகமே நாம ரசிச்சு கேட்ட பாட்டை கேட்கணும்னு நினைக்கும் போது எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும் தெரியுமா?
2: அப்படியா? எந்த பாட்டுனாலும் கேட்கலாமா?
1: ஆமா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எந்த காலகட்ட பாடலா இருந்தாலும் சரி, இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற தமிழ் சினிமா பாடல்களை கேட்கலாமே.
2: அட ஆமா, நான் கூட கேட்டிருக்கேன். ஒருத்தர் போன் செஞ்சு சிவாஜி கணேசன் நடிச்ச பாட்டை கேட்பாரு, இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் நடிச்ச பாட்டை கேட்பாரு. இந்த படத்துல இருந்து இந்த பாடல் வேணும்னு கேப்பாங்களே, அந்த நிகழ்ச்சியா?
1: சரியா போச்சு.
2: அட போங்கண்ண, நான் சரியா தானே சொன்னேன்? இனி டெய்லி ஒரு மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்க மறக்க மாட்டேன்.
1: கேட்க மட்டும் தான் செய்வியா?
2: இல்ல இல்ல, வாரத்துக்கு ரெண்டு முறை போன் செஞ்சு பாடலும் கேப்பேன். நான் ரசிச்ச பாட்ட உலகமே ரசிக்கும்ல.
1: அது சரி, அது என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை?
2: என்னன்ன, நம்மள மாதிரி எத்தனை பேர் ஆர்வமா இருப்பாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல.
1: பாரா
2: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: நேரம் 10:43. இது 102.3 விவுத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நம்மளுடைய பண்பலை நிகழ்ச்சிகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டும் ரசித்தும் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நாம் இணைந்திருக்கிறோம் சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சியில். நெய்தல் நிலம் அப்படிங்கிற தலைப்பில் அடுத்ததான் யார் பேசி அமைச்சிருக்கா கேட்கலாமா?
1: அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். திருமசிய தோகை தரசன். இன்றைய தலைப்பு நெய்தல் நிலம். நெய்தல் நிலம் என்பது கடலும் கடல் சார்ந்த இடங்களும் நெய்தல் என அழைக்கப்படுகிறார்கள். நெய்தல் நிலம் என்பது பண்டைய தமிழகத்தில் பகுத்தறியப்பட்ட 5 வகை தமிழர் நிலத்தனிகளில் ஒன்றாகும். நெய்தல் நிலத்தில் வணங்கப்படும் தெய்வம் வருண பகவான். நெய்தல் நிலத்தில் உள்ள பறவை கடற்காகம் நீர்பறவை. நெய்தல் நிலத்தில் உள்ள மரங்கள் புன்னை கண்டால். நெய்தல் நிலத்தில் மலரும் மலர் நெய்தல் தாழம்பூ. நெய்தல் நிலத்தில் வாழும் விலங்குகள் சுறா, மீன் முதலே. நெய்தல்

0: பெண்கள் செய்யும் தொழில் மீன் பிடித்தல், முத்து குளித்தல். நெய்தல் நிலத்தில் வாழும் மக்கள் பரதவர். நெய்தல் நிலத்தில் உள்ள நீர்நிலை கடற்கேணி. நெய்தல் நிலத்தில் உள்ள உணவுகள் மீன்கள். நெய்தல் நிலத்தில் பயன்படுத்தக்கூடிய பறை மீன் கொட்பறை. நெய்தல் நிலையத்தில் வாசிக்கும் யாழ் நெய்தல் யாழ். வாய்ப்பளித்த விருத் பாரதிக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தேங்க்யூ, வணக்கம்.
1: அவ்வளோதாங்க, நெய்தல் நிலத்தை அப்படியே அக்கு வேறு ஆணு வேற பிரித்து சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. ஒரு நிலம் அப்படின்னு ஒன்று எடுத்தோம்னா அவங்க வணங்கக்கூடிய கடவுள் என்ன, அவங்களுடைய இசை கருவி என்ன, யார் வந்து அங்கே இருப்பாங்க, இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக தோகித் அரசன் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் தோகித் அரசனுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். அடுத்ததாக யார் பேசி அமைச்சிருக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே, ஒரு பாடல் ஒன்று கேட்கலாமே.

0: எஸ் ஜானகி, யுவன் சங்கர் ராஜா, அதாவது மாஸ்டர் யுவன் சங்கர் ராஜா குழுவினர் பாடிய அந்த பாடல் வந்து தென்றல் சுடும் அப்படின்ற படத்திற்காக கேட்டு ரசித்தோம். பாடலுக்கு இசை இளையராஜா.
1: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
0: அனைவரையும் வரவேற்போம்,
1: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
0: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: நேயர்களே, உங்கள் அறிவாற்றலுக்கு ஒரு நிமிடத்தில் ஒரு சவால்.
1: வாரந்தோறும் புதன்கிழமை காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி.
0: ஆம் நேயர்களே, உங்கள் பேச்சு திறமையை வெளிப்படுத்த ஒரு தளம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற அந்த வாரத்திற்கான தலைப்பில் ஒரு நிமிட பேச்சினை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் ஊருடன் 9444001023 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் பதிவு செய்து அனுப்புங்கள்.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
1: புது புது தலைப்புகள், புது புது சிந்தனைகள், புது புது குரல்கள். ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்துங்கள், பங்கு பெறுங்கள், கேட்டு நெகிழுங்கள்.
0: விவித் பாரதி தமிழ் FM 102.3.
2: ஒரு நிமிடம் பேசலாம், நம் தடத்தை பதிக்கலாம், நம் எண்ணங்கள் ஆயிரம் பாடுவே பாயிரம்.
3: நேரம் 10:53 ஆயாச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன செட்டுக்கள் நிகழ்ச்சியில் வந்து நெய்தல் நிலம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். நிறைய குழந்தைங்க வந்து ரொம்ப அழகாக பேசி அமைச்சிருந்தாங்க. அடுத்ததாக வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளோட வாட்ஸ்அப்பில் வந்து பேசி அமைச்சிருக்காங்க. அது யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம், என் பெயர் சாதனா ஸ்ரீ. நான் முடிச்சூரிலிருந்து பேசுகிறேன். நான் நெய்தல் நிலத்தை பற்றி கூறப்போகிறேன். கடலும் கடல் சார்ந்த இடத்தின் பெயர் நெய்தல் நிலமாகும். இங்கு மீன் பிடித்தலும் உப்பு உற்பத்தி செய்தலும் முக்கிய தொழிலாகும். இவர்களின் தெய்வம் வருணன். இங்குள்ள மக்கள் முளைச்சி, முளையர், பரத்தவர், பரத்தியர். இங்கு உணவு உப்பு மீன். நன்றி.
3: ரொம்ப அழகாக ரத்தன சுருக்கமாக வந்து நம்மளுடைய சாதனாஸ்ரீ வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி ரத்தன சுருக்கமாக சொல்கிறதுக்கு எப்பவும் போல் வந்திருக்காங்க நவ்யா. நவ்யா என்ன

0: இருக்காங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம்.
1: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நவ்யா. நான் வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் படிக்கின்றேன். நான் நெய்தல் நிலம் பற்றி பேச போகிறேன். நெய்தல் நிலம் என்பது தமிழரின் ஐந்திணைகளில் ஒன்றாகும். இது கடலும் கடல் சார்ந்த இடங்களையும் குறிக்கும். மணல் பரந்த கடற்கரை, உப்பளங்கள், கானல் சோலைகள் மற்றும் கடல் அலைகள் மோதும் பகுதிகள் கொண்டது. வருணன் நெய்தல் நிலத்திற்குரிய கடவுள் ஆவார். நீல நிறமுடைய ஆம்பல் வகை மலர் இம்மண்ணிலத்தின் சிறப்பு மலராகும். இவர்களின் தொழில் மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல், முத்து குளித்தல் ஆகும். இவர்களின் உணவு மீன் கறி, கருவாடு, நெல் சோறு ஆகும். நன்றி, வணக்கம். எனக்கு பேசுவதற்கு

0: எபிசோடு ஆகும். நன்றி, வணக்கம். எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த விவித் பாரதிக்கு மிக்க நன்றி.
1: வழக்கம் போல் நவ்யா அவர்கள் வந்து ரொம்ப அழகாக ரத்ன சுருக்கமாக பேசிட்டாங்க. நிலையத்தின் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் நவ்யாவுக்கு ஒரு வார்த்தைகள் சொல்லலாம். இந்த உற்சாகம் ஒவ்வொரு வாரமும் தொடரும், நிறைய தொடரணும். நிறைய குழந்தைகள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும், அதுதான் நம்மளுடைய பெரிய குறிக்கோள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நம்ம சொல்லலாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்த அனைத்து நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இணைவோம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் நாகை சரவணன்.

சின்ன சின்ன சிட்டுகள் நேற்றுக்காக ஃபேஸ்புக்லேயும் நிறையா பதிவுகள்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் படிக்க முடியல, ஏன்னா குழந்தைகள் வந்து நிறைய பேர் பேசி அமைச்சிருக்கிறதுனால அந்த பதிவுகளை வந்து படிக்க முடியல. இருந்தாலும் அந்த ஃபேஸ்புக்கில் அந்த பதிவுகள் போட்ட அத்தனை நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இணைவோம். நேரம் 11 மணி. சின்ன சின்ன சிட்டுக்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டா.

ஆம் நேரில் காலத்தால் அழியாத என்றென்றும் மனதை விட்டு நீங்காத பழைய பாடல்களின் தொகுப்பு உங்களுக்காக ஒரு மணி நேரம் வளம் வர அவளோடு காத்திருக்கிறது உங்களைப் போலவே. அந்த வருஷம் இன்னைக்கு நம்ம கேட்க போகிற பாடல்கள் என்ன பாடல் அப்படின்னா, முக்கியமாக பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் தனியாகவும் இல்லை சோலோ அதாவது மற்ற பாடல்களோடு இணைந்து பாடிய பாடல்கள் நம்ம இன்னைக்கு ஒரு சில பாடல்கள் இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம். அதில் வரப்போகிற முதல் பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீர திருமகன் அப்படின்ற படத்துலேருந்து வரக்கூடிய இந்த பாடல், பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தால் அப்படிங்கிற ஒரு பாடல், ரொம்ப அருமையான பாடல், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல். அந்த பாடல் இப்போ நம்ம கேட்க போகிறோம்.

இந்த பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தால் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கண்ணு முன்னாடி வரக்கூடிய அந்த காட்சி வந்து ஆனந்தன் வந்து அப்படி அந்த ஈசி சேரில் சாஞ்சிக்கிட்டே பாடக்கூடிய அந்த பாடல், ஓகேயா, வீர திருமருகன் அப்படின்ற படத்துலேருந்து வந்த ஒரு அருமையான பாடல். ஏவிஎம்மோட ப்ரொடக்ஷனில் கண்ணதாசனோட வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில் வந்து அந்த பாடல். பாடல் எந்த வருஷம் அந்த படம் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1962 ஏசி திருலோகச்சந்தர் அவருடைய டைரக்ஷனில் வந்த ரொம்ப ஒரு வெற்றி படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப ஒரு அருமையான படம். அதில் வந்த ஒரு அருமையான ஒரு பாடல் பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களோட குரலில் கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக வரக்கூடிய பாடல், ஆக்சுவலாக பிபி ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு நம்ம தனியாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளவு பாடல்கள் இருக்குது, எந்த பாடலை கொடுக்கலாம் அப்படின்றது ரொம்ப கொஞ்சம் குழப்பமான ஒரு விஷயமா இருக்குது, கஷ்டமான விஷயமா இருக்குது. ஏன்னா எல்லா பாட்டுமே அவ்வளோ அருமையான பாடல். இல்லை சோக பாடல் எடுத்துருக்கலாம், சந்தோஷமான பாடல் எடுக்கலாம், தனிமையான பாடல் எடுத்துக்கலாம், இப்படி எல்லா பாடலும் எடுத்தாலும் சரி அந்த பிபி ஸ்ரீனிவாசோடைய ஒரு குரல் இருக்குது பாருங்கள், அதுக்குன்னு ஒரு தனி ஒரு மெஸ்மரைசிங்கான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, அப்படி ஒரு பாடல் அடுத்ததாக வரப்போகுது, கேளுங்களேன் எப்படின்னு கேட்கலாம்.

யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற படத்துலேருந்து வந்த ஒரு அருமையான ஒரு பாடல் ஒன்று பாடணும் கேட்டோம். நம்ம பாடலை வந்து பாடியிருந்தார் வந்து பி பி ஸ்ரீனிவாஸ் வந்து பாடியிருந்தாங்க. ஏ மருதகாசி அவர்களோட இசையில் வந்து கே வி மகாதேவன் அவரோட இசையில் ஏ மருதகாசி அவர்களோட வரிகளில் வந்து அந்த பாடல் ரொம்ப அருமையான ஒரு பாடல். இந்த மாதிரி பாடல்கள் நம்ம கேட்டுட்ருக்கும்பொழுது ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு டூயட் சாங்ஸாக இருக்கட்டும், ஒரு மெலடி சாங்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே பி பி ஸ்ரீனிவாஸ் பாடி நம்ம நிறைய கேட்டிருப்போம். ஃபோக் சாங்ஸ் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாடக்கூடிய பாடல் அவருடைய குரலில் நம்ம கேட்டோம்னா எப்படி இருக்கும், அப்படி ஒரு பாடல் இப்போ கேட்கலாமா? அதுவும் எல்லா ஈஸ்வரி அம்மாவோட சேர்ந்து பாடுறாங்க அப்படின்னா கேட்கவே வேணாம்.

0: ரொம்ப அருமையான ஒரு பாடல் ஒன்று கேட்டோம், பக்கம் வந்து அப்படின்ற ஒரு அருமையான, அதாவது ஒரு அருமையான பாடல். அதில் ஆரம்பிக்கக்கூடிய சிச்சிரிக்கி சிச்சிரிக்கி பார்க்கலாம் அப்படின்னு எவ்வளோ ஸ்டைலாக உற்சாகமாக பண்ணாங்க பிபி ஸ்ரீனிவாஸ், எல்லாரையும் சரி குழுவினர். அந்த பாடலோட வரிகளுக்கு சொந்தக்காரர் கண்ணதாசன், பாடலுக்கு இசை வந்து பார்த்திங்கன்னா வேதா.
1: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
2: வானிரை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
1: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
2: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
1: நானும் நிறைய தடவை போன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க போன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

0: பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு சில சிங்கர்ஸ் வந்து ஒரு சில ஆக்டரோட வந்து அந்த குரல் வந்து ஒத்துப்படும். கண்ணை மூடிக்கிட்டு ஜெமினி கணேசன் சாரை பாடுறத நினச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா பிபி ஸ்ரீனிவாசோட குரல் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும். அதேமாதிரி டிஎம் சௌந்தரராஜன் அப்படின்னு எடுத்தோம்னா எம்ஜிஆர் அவர்களுக்கும் சிவாஜி அவர்களுக்கும் மற்ற நடிகர்களுக்கும் சரி, அதிகமாக எம்ஜிஆர் அவர்களுக்கும் சிவாஜி அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரல் வந்து நம்ம கண்ணை மூடணுன்னே நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்களில் வந்த சிங்கர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஆக்டருக்கும் ஹீரோஸ்க்கும் வந்து அவங்க குரல் கொடுத்துருப்பாங்க. இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு பிபி ஸ்ரீனிவாஸ் குரல் கொடுத்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதுக்கு இப்போ நம்ம கேட்ட பாடல் வந்து ஒரு அருமையான ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அருமையான ஒரு பாடல். இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு இக்கட்டான சூழலை அப்படியே கொஞ்சம் மாற்று வைக்கக்கூடிய, மனநிலையை மாற்ற வைக்கக்கூடிய ஒரு பாடல். கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் நம்ம கேட்டோம். திருடாதே படத்துலேருந்து வந்த பாடல் தான் நம்ம கேட்டோம். எஸ் எம் சுப்பையா நாயுடு அவருடைய இசையில் வந்த இந்த பாடலை வந்து பிபி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருந்தாங்க. ரொம்ப அருமையான ஒரு பாடல். அதே மாதிரி இன்னொரு பாடலும் இருக்குது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அடுத்த பாடல் கேட்போம். அதுக்கு முன்னாடி
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஊட்டி வரை உறவு அப்படிங்கிற படத்துலேருந்து வரக்கூடிய பாடல், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் வந்து ராஜ ராஜஸ்ரீ ராணி வந்தால் ராஜன் வந்தான் அப்படின்ற பாடல். அந்த பாடல் வந்து பி வி ஸ்ரீனிவாஸ் எல்லாரும் யூசர் ரெண்டு பேருமே சேர்ந்து பாடிப்பாங்க. அதுக்கு அடுத்தது அதே படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடல், யாரோடும் பேசக்கூடாது அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தைகளை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலும் வந்து நம்ம அதிகமாக கேட்டிருப்போம். ஆனால் அதை விட அதிகமாக ராஜராஜ ஸ்ரீராஜன் வந்தான் அந்த பாடல் தான் நம்ம அதிகமாக கேட்டிருப்போம். சரி, அதை மேட்ச் பண்ணுற மாதிரி இப்போ இந்த யாரோடும் பேசக்கூடாது ட்ரை பண்ணி பார்க்கலாமா?

நாம் கேட்ட அந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஊட்டி வரை உறவு அப்படிங்கிற படத்துலேருந்து வந்தது. எம்.எஸ். விஸ்வநாதனோட இசையில், கண்ணதாசனோட வரிகளில், பி.வி. ஸ்ரீனிவாஸ், எல்.ஆர். ஈஸ்வரி ஆகியோர் பாடியிருந்தார்கள் அந்த பாடலை.

0: மகதல நாட்டு மேரி அப்படின்ற ஒரு படத்துலேருந்து வந்த ஒரு அருமையான பாடல். எம்பி சிவன் அவர்களுடைய வரிகளில், ரங்கசாமி பார்த்தசாரதி அப்படின்றவருடைய இசையில், பிபி ஸ்ரீனிவாஸ், ஜானகி ஆகியோர் பாடியிருந்தார்கள் அந்த பாடலை. நிகழ்ச்சியில் அதே மாதிரி ஒரு சில பாடல்கள் இன்னமும் காத்துட்ருக்கு உங்களுக்காக. நம்மளை மகிழ்விக்க தொடர்ந்து இணைஞ்சிருக்கணும். இது 102.3 விவித் பாரதி தமிழகம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: சுந்தி ஹோ கமாலி ஹோ.

பாடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரேரான ஒரு சாங் அப்படின்னே சொல்லணும். மாயமணி அப்படிங்கிற படத்துலேருந்து வந்த ஒரு பாடல் அது. குயிலன் அவருடைய வரிகளில், லக்ஷ்மிகாந்த் பியார்லாலோட இசையில் பிபி ஸ்ரீனிவாஸ் பாடியிருந்த அந்த பாடல் நம்ம கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் என்னென்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல், எல்லாருக்கும் பிடித்த பாடல் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக அவருடைய பிபி ஸ்ரீனிவாஸ் பாடல்கள் அப்படின்னு நம்ம போடும்போது அதில் கண்டிப்பாக இந்த பாடல் இருக்கும், அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் அந்த பாட்டை இப்போ நம்ம கேட்போமே, எல்லாருக்கும் பிடிச்ச பாடல்.

0: பீசஸில் அவர்களுடைய ஹம்மிங் மட்டுமே வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பாடல் நம்ம கேட்ட பாடல் இதே கமலம் அப்படிங்கிற படத்துலேருந்து வந்திருந்தது. கே வி மகாதேவனோட இசையில் கண்ணதாசனோட வரிகளில் வந்து வந்த ஒரு அருமையான ஒரு பாடல் நம்ம இந்த தோல் கண்டேன் தோழியை கண்டேன் அப்படிங்கிற பாடல். நிகழ்ச்சியில் அடுத்தது வரப்போகிற பாடல் என்ன அதுக்கு முன்னாடி?
1: கம்மி நேரத்தில் அதிக லாபம்
2: ஒரே கிளிக்லையா, அற்புதம்
3: மாத்திக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

கண்ணாடி மாளிகை அப்படிங்கிற படத்துலேருந்து வந்த பாடலை கேட்டோம். இந்த பாடலுக்கு இசை வந்து பார்த்திங்கன்னா டி பத்மன் அவர்கள், முடியரசன் அவர்களுடைய வரிகளில் வந்த ஒரு பாடல். பிபி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி ஆகியோர் பாடினார்கள் அந்த பாடலை. இதுவும் வந்து ஒரு ரேரான சாங் அப்படின்னு சொல்லலாம். சரி, ரேரான சாங் கேட்டாச்சு, அடுத்ததாக வந்து ஒரு அருமையான ஒரு சாங் ஒன்று நம்ம கேட்போம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல் தான் இந்த பாடலுமே. எல்லோரும் வந்து எப்போ கேட்டாலும் சரி ரொம்ப ஜாலியாக கிட்டத்தட்ட ஒரு டான்ஸே ஆடுற அளவுக்கு வரக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடல் கேட்கலாம் இப்போது.

என்னங்க அருமையான பாடல் தான் இல்லையா? எதிர்நீச்சல் அப்படிங்கிற படத்துலேருந்து வந்த பாடல் அது. பிபி ஸ்ரீனிவாஸ், சுஷிலா ஆகியோர் பாடினார்கள் அந்த பாடலை. வாலியோட வரிகளில் இசை வந்து பார்த்திங்கன்னா வி. குமார் அவர்களோட இசையில் வந்தது இந்த பாடல்.

நாம் கேட்ட அந்த பாடல் அன்பளிப்பு என்ற படத்திற்காக பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா ஆகியோர் பாடியிருந்தார்கள். அந்த பாடலை எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வந்தது அந்த பாடல்.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: பாதி செல்லட்டும் அழகு.
1: நம்ம கேட்ட அந்த பாடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாவின் ஆசை அப்படிங்கிற படத்துலேருந்து ஒழித்தது. பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா பாடியிருந்தார்கள். கண்ணதாசன் வாலி இந்த படத்திற்கு பாடல்கள் எழுதியிருக்காங்க. இந்த பாடலை எழுதியவர் வந்து வாலி. கே வி மகாதேவனோட இசையில் வந்தது. இந்த படத்தினோட

சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நடிகர் பாலாஜி இருக்கார் இல்லையா, அந்த பாலாஜி அவர்களுடைய சுஜாதா சினி ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துடைய முதல் திரைப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பாலாஜி அவர்கள் நடிக்கவும் செஞ்சுருக்காரு. இதில் ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு ஹிந்தி படத்தினுடைய மறுவாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சந்த் அவர் சூரஜ் 1965 வந்த ஒரு படம் ஹிந்தியில், அந்த படத்தினுடைய மறுவாக்கம். அந்த படத்தில் வந்து அந்த படத்தினுடைய நாயகனாக அசோக்குமார் நடிச்சிருப்பார். அதே அசோக்குமார் வந்து இந்த படத்தில் ஒரு நீதிபதி கேரக்டர் ரோல் வந்து பண்ணியிருப்பார். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு த்ரில்லரான ஒரு மூவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப அருமையான ஒரு படம், வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் போய் பார்க்கலாம். அடுத்ததாக நிகழ்ச்சிக்கு நிறைவாக வரப்போகிற ஒரு பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிபி ஸ்ரீனிவாசோடைய பாடல்களில் யாருமே மறக்க முடியாத பாடல் கனதா.

பிபி ஸ்ரீனிவாசுடைய பாடல்களில் யாருமே மறக்க முடியாத பாடல், கண்ணதாசன் அவர்களே அவரே எழுதின பாடல், எம்எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையில் வந்திருந்தாலும் கூட அந்த பாடலை வந்து ரொம்ப விரும்பி கேட்ட பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வந்த பாடல், ரெண்டு பாடல், ஒன்று தத்துவ பாடலாக இருக்கும், இன்னொரு சுயமுன்னேற்ற பாடலாக இருக்கும். அப்படிப்பட்ட இரண்டு பாடலில் ஒரு பாடல் தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். ரெண்டுமே ஒரே திரைப்படத்தில் வந்த ஒரு பாடல், கேட்கலாமா அப்போது?

0: சுமைதாங்கி படத்திற்காக ஒலித்த பாடலை கேட்டோம். நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: என்றும் இனியவை.

நேரம் 12:10 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக ஊமை விழிகள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம், வாங்க.

எஸ் என் சுரேந்தர் மற்றும் சசிரேகா இவங்களுடைய குரலில், ஆபாவானனுடைய வரிகளில் பாடல் கேட்டு வரும் பொழுது நேரம் சரியா 12:06. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வர இருக்கிறது. உயிரே உனக்காக திரைப்படத்திலிருந்து ஜானகி மற்றும் குழுவினரோடு இணைந்து பாட வராங்க. வாலியோட வரிகளில் லக்ஷ்மிகாந்த் இவருடைய இசையில். இதோ இந்த பாடல் உங்களுக்காக.

நேரம் 12:13. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் வாலியின் வரிகளில், இளையராஜாவின் இசையில், எஸ் ஜானகியின் குரலில் ஒலிக்க இருக்கிறது. மௌனராகம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

நேரம் 12:18. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வெள்ளை ரோஜா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாட வராங்க. நான் காமராசருடைய வரிகளில், இளையராஜாவோட இசையில் பாடலை கேட்கலாம் வாங்க.

12:22:40 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, கும்பகோணம் பண்பலை, வேலூர் பண்பலை, திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வாலியின் வரிகளில் MS விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா இசையமைத்திருக்காங்க. SBB மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 12:27. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மளோட சேர்ந்து நேர்களும் இணைந்திருக்கிறாங்க. நேர்கள் பல பேர் தங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் நன்னிலம் அம்பலவாணன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. சாந்தி ரமேஷ் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் சொல்கிறாங்க. வாரியங்காவல் கதிரவன் கொலஞ்சிநாதன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. ரெடில்ஸில் இருந்து ஹயாத் பாஷா இசை மழையில் நனைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரங்கராஜன் டி நகர்லேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. ஆண்டிமடம் கார்த்திகேயன், வளங்கைமான் ஆட்டோதுறை, நடராஜன் சுப்பையா புத்தகரம், கண்ணன் மேட்டுப்பட்டியிலிருந்தும், அலிநகர்லேருந்து எஸ் மகாதேவன், மேலப்பேட்டிலிருந்து தயாளன், இத்தனை பேரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து நாமளும் இந்த நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு இன்புறலாம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. வைரமுத்தோட வரிகளில் சங்கர் கணேஷோட இசையில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. இதய தாமரை திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: அண்ணே என்னண்ணே பண்ணிட்டு இருக்கிற, ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
1: வந்துடுறோமா.
0: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
1: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
0: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னைய கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
1: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
0: சரி சரி வா. அண்ணே ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேனே.
1: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
0: எரிபொருள் சிக்கனம்
1: என்றென்றும் முக்கியம்.
2: நேரம் 12:34. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உதயகீதம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. SPB குழுவினரோடு இணைந்து பாட வராங்க. முத்துலிங்கத்தோட வரிகளில் இளையராஜாவோட இசையில் பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: நான் உங்கள் பின்னணி பாடகர் வி வி பிரசன்னா.
1: நீங்கள் கேட்க வேண்டியது 102.3.

ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகை செய்யும் பிரதமரின் தன்தானியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகிறது. நவராத்திரி விழா இன்று தொடங்குவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவின் ரியாத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று கேரள அணி காஷி அணியை எதிர்கொள்கிறது.

0: விரிவான செய்திகள். சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். 490 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாவது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தை பிரதமர் திறந்து வைத்தார். பின்னர் இந்த மெட்ரோ ரயிலில் அவர் பயணம் மேற்கொண்டார். முன்னதாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பிரதமருக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் இன்று பிற்பகல் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலை 744 வடுகப்பட்டி தெற்கு வெங்கநல்லூர் சாலை பகுதியையும் மதுரை சுற்றுச்சாலை பகுதியையும் அவர் திறந்து வைக்க உள்ளார். பின்னர் 750 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களை நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோவையில் 3 ரயில் மேம்பாலங்களையும் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். சென்னை ஐஐடி வளாகத்தில் ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் வழிபடுகிறார். சென்னை ஐஐடியில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகை செய்யும் பிரதமரின் தன்தானியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவு பெறுகிறது. இத்திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி 100 மாவட்டங்களில் கடந்த ஆண்டு இதே நாளில் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் 11 அமைச்சகங்களின் 36 மத்திய அரசு திட்டங்களை ஒருங்கிணைத்து மாநில அரசின் திட்டங்களுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுத்துறை தனியார் பங்களிப்புடன் விவசாயத்தை மேம்படுத்த இத்திட்டம் வழிவகை செய்கிறது. இத்திட்டத்தின் கீழ் வேளாண் உற்பத்தியை மேம்படுத்தவும் பாசன வசதியை அதிகரிக்கவும் வேளாண் கடன் வசதி வழங்கவும் சேமிப்பு கிடங்குகளை அமைக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நவராத்திரி விழா இன்று தொடங்குவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் துர்கை அம்மனின் ஆசியுடன் அனைவருக்கும் வலிமை, தைரியம், ஞானம் கிடைக்கட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சைலபுத்திரி அம்மனின் பாதங்களை தலை வணங்குவதாக கூறியுள்ளார். அம்மனின் அருளாசியால் அனைவரின் வாழ்க்கையிலும் அமைதியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்த அவர் வாழ்த்தியுள்ளார். குஜராத்தில் காந்தி நகர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும். காந்தி நகர் நகராட்சிக்கு உட்பட்ட 44 தொகுதிகளில் பிஜேபி, காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி 130 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 259,000 வாக்காளர்கள் வாக்களிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தேர்தலை சுமூகமாக நடத்த 1,000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று குஜராத்தின் துறைமுகங்கள் இடம்பெறுகிறது.
2: குஜராத் மாநிலம் நாட்டின் நெடுந்தூர கடலோர பகுதி உள்ள மாநிலமாக திகழ்கிறது. திரு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக பதவி வகித்திருந்த போது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து குஜராத்தின் கடல்சார் திறனை உருவாக்கினார். பொதுத்துறை மற்றும் தனியார் பங்களிப்புடன் இப்பகுதிகளில் தொழில் கட்டமைப்பை அவர் மேம்படுத்தினார். குஜராத்தின் துறைமுகங்களை மின்சார தொகுப்புகளுடன் இணைத்து, சாலை வசதிகளை மேம்படுத்தி, ரயில் தடங்கள் அமைத்து, தொழில் மையங்களை உருவாக்கி அப்பகுதியின் வளர்ச்சிக்கு வழிவகை செய்தார். குஜராத் மாநிலத்தின் முந்த்ரா, ஹசிரா மற்றும் பி

0: பிபாவாவ் துறைமுகங்கள் இத்திட்டத்தின் கீழ் வளர்ச்சி அடைந்துள்ளன. குஜராத்தில் வெற்றிகரமாக அமல்படுத்திய இந்த திட்டம் நாடு முழுவதும் சாகர்மாலா திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் கடந்த 2014-2015 நிதியாண்டில் 1561 மில்லியன் டன்னாக இருந்த துறைமுகங்களின் கையாளும் திறன் தற்போது 2817 மில்லியன் டன்னாக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் நாட்டின் கடல்சார் திட்டங்கள் புதிய சாதனைகளை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத்தில் தொடங்கப்பட்ட துறைமுக விரிவாக்க திட்டங்கள் நாடு முழுவதும் விரிவாக்கப்பட்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகை செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். குஜராத் மாநிலம் தற்போது சரக்கு பெட்டக உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக தேசிய கப்பல் வாரிய உறுப்பினர் திரு ராகுல் மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கடலோர பகுதிகளை பொருளாதார மையங்களாக மாற்றி துறைமுக மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் உலக அளவில் கடல்சார் துறையில் இந்தியாவை முன்னணி நாடாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது.
1: சவுதி அரேபியாவின் ரியாத் கிங் காலித் சர்வதேச விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதோடு காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வாழ்த்துவதாக கூறியுள்ளது. பொதுமக்கள் மற்றும் குடியிருப்புகள் மீதான தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் இறையாண்மைக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இந்தியா முழு ஆதரவளிப்பதாக கூறியுள்ளது. சவுதி அரேபியா ரியாத் சர்வதேச விமான நிலையத்தில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலில் 309க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சர்வதேச சட்டங்களை மீறிய செயல் என்று தெரிவித்துள்ளார். எகிப்து, கத்தார் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. இதனிடையே சவுதி அரேபியாவுக்கு செல்லும் பல்வேறு விமானங்கள் பாதுகாப்பு காரணங்களால் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நேபாளத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கால் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோர்கா மாவட்டத்தில் புதி கந்தக்தி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஓடுகிறது. இந்த வெள்ளத்தால் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. இருப்பினும் உயிர் சேதம் குறித்த தகவல் எதுவும் வெளியாகவில்லை. சும்னுப்ரி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக இந்த திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திரிசூலி வரையிலான புதி கந்தகி ஆற்றின் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே சம்லிங், லோக்பா பகுதிகளில் ஆற்றங்கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். புதுதில்லியில் கைது செய்யப்பட்ட சிஜேபி கட்சியின் அபிஜித் திப்கே, அசுதோஷ், சௌரவ்தாஸ் ஆகியோர் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். புதுதில்லி சிறப்பு நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்ட இவர்கள் 50,000 ரூபாய் ஜாமீன் தொகையின் அடிப்படையில் விடுவிக்கப்பட்டனர். ISL கால்பந்து போட்டியில் இன்று கேரள அணி காஷி அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. மார்கோவில் 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் சர்ச்சில் பிரதர்ஸ் மும்பை சிட்டி அணியை எதிர்கொள்கிறது. புதுச்சேரியில் நடைபெறும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா ஏ அணி 275 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தூரில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றன. ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்திற்கு எதிராக முதலில் பேட் செய்யும் ராஜஸ்தான் அணி முதல் நாள் உணவு இடைவேளையில் 1 விக்கெட் இழப்பிற்கு 100 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான 2வது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகை செய்யும் பிரதமரின் தன்தானியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகிறது. நவராத்திரி விழா இன்று தொடங்குவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவின் ரியாத் சர்வதேச விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று கேரள அணி காஷி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50 105.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி

ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எஸ்பிபியின் குரலில் வைரமுத்துவின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் ஒலிக்க இருக்கிறது காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

சகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன பகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன.

0: ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் திருவண்ணாமலையிலேருந்து வாழை சுந்தர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. நிறைவாக வந்த சங்கீத ஜாதி முல்லை பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காரு. கமலன்பன் வெங்கலகுறிச்சி முதுகுலத்திலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. கவுந்தமடியிலேருந்து சென்னியப்பன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. பகல் பொழுது நிலா, ரெட்ரோ பாடல் உலா, மனதில் மகிழ்ச்சியிலா, பண்பலை நிகழ்ச்சியிலா, மெல்லிசை வரிகளிலா, மயங்க வைத்த குரலிலா, நெகிழதந்த தொகுப்பிலா, ஆக பகல் பொழுது ஒரு வெண்ணிலான்னு சொல்லிட்டு மாதவரத்துலேருந்து வீரராகவன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ரெடியில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழனி கவிதா பாப்பாரப்பட்டி தருமபுரி மாவட்டத்திலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. ரயிலில் ஜன்னலோர இருக்கையில் அமைந்து கொண்டு இடைக்கால பாடல்களை கேட்டுக்கொண்டு பயணிப்பதே தனி சுகம்தான் சொல்லிட்டு செங்கல்பட்டுலேருந்து பன்னீர்செல்வம் இணைந்திருக்கிறாரு. பாபு சங்கர் புனே மகாராஷ்டிராவில் இருக்கிறாரு. உங்களுடைய நிகழ்ச்சி தொகுப்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கமலா உள்கோட்டையிலேருந்து பானுமதி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. பிரேம்நாத் பிரேம் கோயம்புத்தூர்லேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. குடமாண்டப்பட்டிலேருந்து கே வி ஜெயசீலன், நன்னிலத்திலேருந்து அம்பலவாணன், சாந்தி ரமேஷ் இவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைப்பட்ட பாடல்கள் அனைத்தும் அருமைன்னு சொல்லி தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
1: ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி சிட்டுக்குருவி.

நேரம் 1:15. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, கும்பகோணம் பண்பலை, வேலூர் பண்பலை, திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேயர்கள் ரொம்ப ஆவலா தொலைபேசி விட தொடர்பு கொண்டு எங்களுடைய பாடல்களை கேட்கலாம்னு நினைச்சிருந்தீங்க. ஆனால் நேயர்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பத்தை மட்டும் சொல்லிடுறோம். நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பங்கு பெறக்கூடிய சென்னையில் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளுடைய நேரடி ஒளிபரப்பு நிலையத்திலிருந்து இன்னும் சிறிது நேரத்தில் ஒளிபரப்பு செய்யப்படுறதுனால உங்களுடைய அழைப்பில் இன்னைக்கு பாடல்கள் இடம்பெறாது அப்படின்ற கருத்துக்கு மட்டும் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக சித்ரா அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடுறாங்க. வித்யாசாகருடைய இசையில் செங்கோடை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிபரப்பு இருக்குது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

Mm.

நேரம் 1:30 நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கவிருக்கும் பாடல் ஹரிஹரன் குரலில், வைரமுத்துவின் வரிகளில், ஏ.ஆர். ரகுமான் இசையில், ரோஜா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 1:50. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மனோ குழுவினரோடு இணைந்து பாட வராங்க. இளையராஜாவுடைய இசையில சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது.

திரைப்படத்திலிருந்து. எஸ்பிபி குரலில் வைரமுத்துவின் வரிகளில் வித்யாசாகருடைய இசையில் பாடல் ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ? சக்தி இருந்தால் தான் சரித்திரம் உண்டாகும். சட்டம் கையில் கொண்டு நீ தீமை திருத்திவிடு. சரியா இல்லை என்றால் அதன் வேரை அறுத்துவிடு.

நேரம் 1:26:30. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அனுராதா ஸ்ரீராம், சுஜாதா மற்றும் ஜி வி பிரகாஷ் குமார் இணைந்து பாட வராங்க. வைரமுத்தோட வரிகளில் ஏஆர் ரகுமானுடைய இசையில் இந்திரா படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 1:32. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் டி எம் சௌந்தரராஜனின் குரலில், வாலியின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனின் குரலில் ஒலிக்க இருக்கிறது. சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 1:36. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய பாடல். ராஜ்குமார் பாரதியினுடைய குரலில் ஒலிக்க இருக்கும்

நேரம் 1:41. நிகழ்ச்சி நடத்த பாடல் டிஎம்எஸ் மற்றும் வாணி ஜெயராம் இணைந்து பாட வராங்க. பாரதிதாசனுடைய வரிகளில் கே வி மகாதேவனுடைய இசையில் பல்லாண்டு வாழ்க திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது.

0: மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பு.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அதிமுக்கியமான நேரலையில் இணைய உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறது ஆகாஷ்வாணி.
2: வணக்கம் நேயர்களே. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் நடைபெறும் 13,000 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களின் தொடக்க விழா, முடிவுற்ற பணிகளை நாட்டிற்கு அர்ப்பணித்தல் மற்றும் புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் ஜெய்கோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயாவின் 50வது ஆண்டு விழா ஆகிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பில் இப்போது உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
1: முன்னதாக மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று முற்பகல் சென்னை வந்தடைந்தார். சென்னை மெட்ரோ ரயில் 2ம் கட்ட திட்டத்தின் 4வது வழித்தடத்தின் ஒரு பகுதியாக நிறைவடைந்துள்ள பூவிருந்தவல்லி வடபழனி வரையிலான 14.64

0: 4 கிலோமீட்டர் தொலைவிலான வழித்தடத்தில் நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்களும் பயணித்தனர். முன்னதாக பூந்தமல்லி புறவழிச்சாலை வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். தமிழ்நாடு முதல்வர் சா ஜோசப் விஜய் அவர்களும் பிரதமருடன் இணைந்து கொடியசைத்து நிகழ்வை தொடக்கி வைத்தார். பின்னர் பிரதமர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தனர். மெட்ரோ ரயில் அதிகாரிகள் மெட்ரோ ரயிலின் சேவைகள் குறித்து பிரதமர் அவர்களிடம் விளக்கி கூறினர். பயணத்தின்போது இந்த நிகழ்வு மிகவும் ரசிக்கும் விதமாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது.
1: அதனைத் தொடர்ந்து ஐஐடியில் அமைந்துள்ள ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு வருகை தரும்போது அவருக்கு மேளதாள வரவேற்பு வழங்கப்பட்டது. தமிழக முதலமைச்சருடன் பிரதமர் அவர்கள் சாமி தரிசனம் செய்த காட்சியை பார்க்க முடிந்தது. தரிசனத்தின் போது தாமரை பூக்களை தட்டில் வைத்து ஜலகண்டேஸ்வரரை தரிசனம் செய்தார் பிரதமரும் முதலமைச்சரும் கவர்னரும் இணைந்து. தரிசனம் முடித்து கோவில் குருக்களோடு சிறிது நேரம் அளவலாவினார்.
0: வழிபாடுங்கிறதே நமக்கான முயற்சிகளை ஒருங்கிணைப்பதற்கான தருணம் இது. இதில் நமது பிரதமர் எப்போதுமே நம்பிக்கை வைத்திருக்கிறார். இந்த கோவிலின் கட்டுமான பணி காஞ்சி மகா பெரியவரின் வழிகாட்டுதலின்படி இந்த கோவில் புனரமைக்கப்பட்டதாக சொல்றாங்க. 1962 தொடங்கி 1965 இந்த கோவில் பணிகள் நிறைவடைந்தன. சென்னை ஐஐடி வளாகத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் டெல்லி அவென்யூ பகுதியில் இந்த ஜலகண்டேஸ்வரர் கோவில் வளாகம் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் முக்கிய கடவுள் சிவபெருமான் சிவலிங்கமாக வழிபடப்படுகிறார். அவரது துணைவியான தேவி காத்யாயினியும் இங்கு வழிபடப்படுகிறார். சென்னை மெட்ராஸ் ஐஐடி தொடங்கப்படுவதற்கு முன்னாலேயே அந்த பகுதியில் சிவலிங்கம் மண்டபத்திலும் ஓலைக்கூரையின் கீழும் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்பைய தீட்சிதர் இங்கு வந்து வழிபட்டதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. நவராத்திரியின் முதல் நாள் பிரதமர் அவர்கள் இந்த வழிபாட்டினை இங்கு செலுத்தியது மிக சிறப்பு. இங்கு நடைபெற்ற தூபதீப ஆராதனைகளில் பிரதமர் அவர்கள் பங்கேற்றார். உடன் தமிழக முதல்வரும் ஆளுநர் அவர்களும் வழிபாட்டில் கலந்து கொண்டனர். இத்திருக்கோவிலில் மகாமேரு போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அதற்கு பிரதமர் அவர்கள் தமது திருக்கரங்களாலேயே மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்தார். அதனைத் தொடர்ந்து
1: இப்போது
0: மூளை அதாவது மனித மூளை ஆராய்ச்சி மையத்தை பிரதமர் அவர்கள் பார்வையிட்டார்.
1: அதாவது பிரெயின் அட்லஸ் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு. அதாவது 100 ஹியூமன் பிரெயின்ஸ் மிஷன் திட்டம், அதையும் தொடங்கி வைக்கிறதுக்கு உண்டான அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்துட்டு அங்கே உள்ள பேராசிரியர்களோடு கலந்துரையாடிட்டு இருக்காரு.
0: இங்கு சென்னை ஐஐடியில் மூளை ஆராய்ச்சி மையம் இருக்கிறது. இங்கு 100 மனித மூளை அமைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. செல்லுலர் மேப்பிங் அமைப்பின்படி பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற நோய்கள் மூப்பில் வராமல் தடுப்பதற்கான ஆராய்ச்சிகள் இங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வயது மூப்பு காரணமாக வரும் இன்னல்களை தடுக்கவும் இங்கு ஆராய்ச்சிகள் பல நடைபெற்று வருகின்றன. பக்கவாதம் போன்ற நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் இங்கு ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இங்கு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மூளை ஆராய்ச்சி மையத்தை மிகவும் ஆர்வத்துடன் பார்வையிட்டு அங்குள்ள ஆராய்ச்சியாளர்களை அங்குள்ள தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டார் முதல்வர் அவர்கள். இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு பிரதமர் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்.
1: அதாவது இந்த பிரெயின் சென்டரில் அவங்க ரெண்டு இல்லை மூணு பேரும் சேர்ந்து பேசும்போது அவங்க பக்கத்தில் ஐஐடி பேராசிரியர்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்திலே வந்து தமிழக முதல்வரும் நின்று அவர்களுடைய பேச்சை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்த பார்க்க முடிஞ்சது. பக்கத்து கவர்னர் அவர்களும் இணைந்து அந்த பேச்சை உற்று நோக்கி கொண்டிருந்த காட்சியை பார்க்க முடிந்தது. இப்போது சென்னை ஐஐடி கேவி மைதானத்தில் வளர்ச்சி திட்டங்களின் தொடக்க விழாவும் அடிக்கல் நாட்டு விழாவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடங்க இருக்கு.
0: பங்கேற்று சிறப்பிக்க உள்ள புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் முடிவுற்ற திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தல் விழாவின் நேரலையில் நாம்

0: இன்னும் சற்று நேரத்தில் இணைய உள்ளோம். இந்த பெருமைமிகு விழாவில் முன்னிலை வகிக்க உள்ளார் தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லால் அவர்கள், செய்தி மற்றும் ஒலிபரப்பு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் ஆகியோர் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளனர். இத்தகு சிறப்பு வாய்ந்த விழா சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகம் கேந்திரிய வித்யாலயா மைதானத்தில் நடைபெறுகிறது.
1: இப்போ அந்த அடிக்கல் நாட்டு விழா சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது பல பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா இங்கே நடைபெற இருக்கு. அது என்னென்னா, NH-83 நாகப்பட்டினம் தஞ்சாவூர் பிரிவில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்கும் திட்டம், சென்னை சிபிசிஎல் நிறுவனத்தின் Group 2 மற்றும் Group 3 லாப்ஸ் திட்ட பணிகள் தொடக்கம், தூத்துக்குடி துறைமுகத்தின் தலையன் 7 சரக்கு பெட்டக முனையமாக மேம்படுத்தும் திட்டம், காமராஜர் துறைமுகத்தின் தளத்தை மேம்படுத்துதல் இயக்குதல் மற்றும் பராமரித்தல் திட்டம், தூத்துக்குடியில் சரக்கு வாகன நிறுத்த முனையம் திட்டம், தூத்துக்குடியில் தையல் மற்றும் கன்வேயர் அமைப்புகளோடு 3 பேக்கிங் இயந்திரங்கள் நிறுவுதல், அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல் சம்பந்தமான திட்டம், தூத்துக்குடியில் 3 மெகாவாட் பசுமை ஹைட்ரஜன் எலக்ட்ரோலைசர் மற்றும் எரிபொருள் நிரப்பு மையம் அமைக்கிற திட்டம், என்எல்சி தூத்துக்குடியில் 250 மெகாவாட் 500 MWH பெஸ் திட்டம், இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களுக்கு பிரதமர் அவர்கள் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அடிக்கல் நாட்டி தொடக்கி வைக்க போறாரு.
0: நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நீண்ட கால பொது வாழ்க்கை அனுபவத்துடன் நாட்டின் வளர்ச்சி மற்றும் நிர்வாகத்தை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் தலைவராக அறியப்படுகிறார். சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து தனது பொது வாழ்க்கை பயணத்தை தொடங்கி குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக 13 ஆண்டுகள் பணியாற்றி தற்போது இந்தியாவின் பிரதமராக உயர்ந்தவர். அனைவரும் போற்றத்தக வகையில் 3வது முறையாக பாரத பிரதமராக பரிமளிக்கிறார் நமது பிரதமர். வளர்ச்சியை நோக்கி இந்தியா, வலிமையை நோக்கி இந்தியா, புதிய நம்பிக்கையுடன் முன்னேறும் இந்தியா, இதுவே நமது பிரதமரின் தாரக மந்திரம். சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை வலியுறுத்தும் அணுகுமுறையுடன் சமூக நலத்திட்டங்கள், பொருளாதார வளர்ச்சி, உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், உற்பத்தி துறை ஆகியவற்றில் பல்வேறு முயற்சிகள் நமது பிரதமர் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேக் இன் இண்டியா என்ற முயற்சியின் மூலம் இந்தியாவில் உற்பத்தி அதிகரிப்பது, முதலீட்டை ஈர்ப்பது மற்றும் ஏற்றுமதியை வளர்ப்பது போன்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. பெண்களின் முன்னேற்றம், பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை வலியுறுத்தும் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ போன்ற திட்டங்களும் அவரது ஆட்சி காலத்தில் முக்கியமான திட்டங்களில் ஒன்றாகும். மக்கள் போற்றும் பிரதமராக வளர்ந்து வலம் வந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு வந்து மக்கள் நல பணி திட்டங்களை தொடக்கி வைக்க உள்ளார்.
1: அதுபோக இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் பேரளம் புதிய ரயில் பாதை மற்றும் ரயில்வே மேம்பாலங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். அதாவது ஒரு புதிய திட்டத்தையும் அறிவிக்க போகிறார். என்னென்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஐஐடியில் வந்து அந்த பேராசிரியர்களோடு கலந்து அந்த பிரெயின் அட்லஸ் மற்றும் 100 ஹியூமன் பிரெயின்ஸ் மிஷன் திட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதையும் வந்து பிரதமர் அவர்கள் உரையாற்றும் போது அதை இந்த திட்டத்தை பற்றி விளக்கி மக்களுக்கு சொல்ல இருக்கிறார். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒரு மெல்லிசை பாடலை கேட்கலாமா?

0: சென்னை ஃபேஸ் டூ மெட்ரோ ரயில் தொடக்கம், ஐஐடி சென்னை நிகழ்வுகள், நந்தம்பாக்கம் வர்த்தக மைய நிகழ்ச்சிகள் என பிரதமரின் இன்றைய சென்னை பயணம் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளால் நிறைந்துள்ளது. ஒருபுறம் நவீன உட்கட்டமைப்பு வளர்ச்சி, மறுபுறம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை மற்றும் கலாச்சாரம், மேளதாளங்கள் முழங்க நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் தமிழ்நாடு பிரதமரை மிகச் சிறப்பாக வரவேற்றது. சற்றுமுன் சென்னை ஐஐடியில் அமைக்கப்பட்டிருந்த புதிய மூளை ஆராய்ச்சி மையத்தை மதிப்புமிகு பிரதமர் அவர்கள் பார்வையிட்டார். அவருடன் தமிழ்நாடு முதல்வர் ச. ஜோசப் விஜய் அவர்கள், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் அவர்கள், ஐஐடியின் இயக்குநர் திரு. காமகோட்டி அவர்களும் உடன் இருந்து ஆர்வத்துடன் விவரங்களை கேட்டறிந்தனர்.
1: பல பணிகளுக்கான திறப்பு விழாவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடைபெற இருக்கு. அந்த வரிசையில் வடுகப்பட்டி தெற்கு வெங்கான்னுள்ளூர் பிரிவை நான்கு வழிச்சாலையாக மாற்றும் திட்டம், அப்புறம் வாடிப்பட்டி தாமரைப்பட்டி பிரிவை நான்கு வழிச்சாலையாக மாற்றும் திட்டம், காமராஜர் துறைமுக நிறுவனத்தின் கோல் பெர்த் 3 சென்னை துறைமுக ஆணையத்தின் நான்கு எக்ஸிம் கிடங்குகள், தூத்துக்குடியில் நான்கு வழிச்சாலை அமைக்கும் திட்டம், சென்னை துறைமுக ஆணையத்தின் மார்ஷலிங் யார்ட் மற்றும் ஜேடி ஈஸ்ட் அருகே தளம் அமைக்கப்பட்ட சேமிப்பு முற்றம் அமைக்கும் திட்டம், தூத்துக்குடியில் இபிசி முறையில் 750 கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட பசுமை மெத்தனால் கப்பல் எரிபொருள் சேமிப்பு மற்றும் நிரப்பு மையம் அமைக்கும் முன்னோடி திட்டம், சென்னை துறைமுக ஆணையத்தோட குரூஸ் டெர்மினலை மேம்படுத்தும் திட்டம் மற்றும் சி ஃபாரஸ்ட் கிளப்பை மேம்படுத்துகிற திட்டம், தூத்துக்குடியில் கூடுதலாக 2 மெகாவாட் சூரிய மின்சக்தி அமைப்பதற்கான வடிவமைப்பு பொறியியல், கொள்முதல், விநியோகம், பரிசோதனை மற்றும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல் பற்றின திட்டம், செம்மஞ்சேரியில் உள்ள ஐஎம்யூ தலைமை அலுவலகத்தில் இன்னோவேஷன் லேப் அமைக்கும் திட்டம், அப்புறம் பழனி, நாமக்கல், பரமக்குடி, அம்பாசமுத்திரம், வேலூர் கண்டோன்மெண்ட்டில் 5 அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் அமைக்கிற திட்டமும் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதோட திறப்போட நடைபெற இருக்கு. அதிலே நம்ம கலந்துக்க போகிறோம்.
0: தற்போது சென்னை ஐஐடியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மூளை ஆராய்ச்சி நிறுவனத்தை நமது பிரதமர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். உடன் தமிழக முதல்வர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன், ஐஐடியின் இயக்குநர் திரு. காமகோடி, நமது தமிழ்நாடு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேகர் ஆகியோரும் பங்கேற்று ஆர்வத்துடன் அங்கு நடைபெற்றிருக்கும் நிகழ்வுகளை கண்டு கேட்டு தெரிந்து கொண்டிருக்கின்றனர். சென்னை ஐஐடியில் மூளை ஆராய்ச்சி மையத்தில் பக்கவாதம் போன்ற நோய்கள் வராமல் தடுப்பதற்கான ஆராய்ச்சிகள் மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. வயது மூப்பு காரணமாக வரும் இன்னல்களை தடுக்கவும் இங்கு ஆராய்ச்சிகள் பல நடைபெற்று வருகின்றன. இங்கு 100 மனித மூளை அமைப்புகள், அதாவது சிறு குழந்தையிலிருந்து வயது மூப்பு வரை உள்ள மனித மூளை அமைப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. செல்லுலர் மேப்பிங் அமைப்பு மூலம் பார்க்கின்சன், அல்சைமர் நோய்கள், டிமென்ஷியா போன்றவை வராமல் தடுக்கவும் இங்கு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முன்னதாக நமது பிரதமர் அவர்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்கி வைத்தார். பயணம் என்பது அனைவரும் விரும்பக்கூடியது. ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும்போது அது தொழில்முறை பயணமாக இருக்கலாம், பொழுதுபோக்காக இருக்கலாம், நண்பர் அல்லது உறவினரை சந்திக்க செல்லலாம், அவசர காலத்தில் விரைவாக செல்லவும் இருக்கலாம். குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட காலத்திற்குள் செல்ல மெட்ரோ ரயில் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. சாலை மார்க்கமாக செல்லும்போது திடீரென்று போக்குவரத்து

0: நெரிசல் ஏற்படலாம். குறித்த நேரத்திற்குள் செல்ல முடியாமல் போகலாம். சுகமாக பயணம் செய்யவும் அதே நேரத்தில் சரியான நேரத்திற்கு செல்லவும் மெட்ரோ ரயில் பொதுமக்களின் பாதுகாவலனாக நண்பனாக திகழ்கிறது. ரயில் நிலையங்களில் நகரும் படிக்கட்டுகள், லிஃப்ட் வசதி, பார்க்கிங் வசதி, இப்படி பல பல பொதுமக்களுக்கு தேவைப்படும் அனைத்து வசதிகளும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. வரிசையில் நின்று நுழைவுச் சீட்டு வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. QR கோட் ஸ்கேன் செய்தால் போதும். வாட்ஸ்அப் செயலி வழியாகவும் டிக்கெட் வாங்கலாம். எப்போது ரயில் வரும் என்று அவ்வப்போது அறிவிப்பு கேட்கவா வேண்டும் நம்ம மக்களின் மகிழ்ச்சிக்கு? அலுவலகத்திற்கு மற்றும் தாங்கள் செல்லும் இடங்களுக்கு மலர்ந்த முகத்துடன் வியர்வை எரிச்சல் இல்லாமல் பயணம் செய்யலாம். ஆடி வரும் யானை, ஆர்ப்பரிக்கும் அலைக்கடல், அசைந்து வரும் ரயில், இம்மூன்றும் பார்க்க பார்க்க பேரழகு. மெட்ரோ ரயில் சேவையோ அழகுடன் ஆனந்தத்தையும் அள்ளித்தருகிறது. சற்று முன்னர் மெட்ரோ ரயில் சேவையை தொடக்கி வைத்தார் நமது பிரதமர். அவர்களுக்கு தமிழகம் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது.
1: பிற்பகல் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் தமிழகத்தோட வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதே மாதிரி 3,700 கோடி மதிப்பில் அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி அது பணி முடிந்த திட்டங்களை தொடங்கியும் வைக்கிறார். அதுக்கப்புறம் 750 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களையும் நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோயம்புத்தூரில் 3 ரயில் மேம்பாலங்களையும் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்க இருக்கிறார்.
0: தமிழகத்தின் தலைநகர் சென்னை இன்று ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இன்று தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னைக்கு வருகை தந்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைப்பதற்கும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்கும் பிரதமர் அவர்கள் சென்னைக்கு வருகை புரிந்துள்ளார். சென்னையின் போக்குவரத்து கட்டமைப்பில் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும் வகையில் மெட்ரோ ரயில் சேவையின் 2ம் கட்ட பணிகளின் தொடக்கம் இன்று அதிமுக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது.
1: அதுக்கு முன்னாடி இந்த பெருமை வாய்ந்த இந்த நிகழ்ச்சி நடைபெற இந்த ஐஐடி வளாகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி 2.5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இது முற்காலத்தில் கிண்டி தேசிய பூங்கா இருந்த வளாகத்தில் அமைஞ்சிருந்தது. முற்றிலும் கல்விக்கூட வளாகத்தில் தங்கி படிக்கிற கல்விக்கூடமாகிய அந்த கழகத்தில் ஏறத்தாழ 360 ஆசிரியர்கள், 4,000 மாணவர்கள், அப்புறம் 1,250 நிர்வாக துணை அலுவலர்கள் இருக்காங்க. 1961 நாடாளுமன்ற ஆணை பெற்ற நாளிலேருந்து இந்த நாட்டின் கற்பித்தல், ஆய்வு மற்றும் தொழில் அறிவுரை துறைகளில் முதன்மை மையமாக இந்த ஐஐடி வளர்ந்திருக்கு. அது இதோட வரலாறு பார்த்தோம்னா 1956 ஜெர்மன் அரசு இந்தியாவுக்கு பொறியியலில் உயர்கல்வி வழங்க கல்விக்கூடம் ஒன்றை நிறுவ தொழில்நுட்ப உதவி வழங்கியது. இதுக்கான முதல் இந்திய ஜெர்மன் உடன்பாடு 1959 அப்போதைய மேற்கு ஜெர்மனியோட பான் நகரில் வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டு சென்னையில் தொடங்கப்பட்டது. அப்போதைய மேற்கு ஜெர்மனி அரசோட கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் நிதி உதவியோடு இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி தொடங்கப்பட்டது. அச்சமயத்தில் இது ஜெர்மன் அரசால் அவங்க நாட்டுக்கு வெளியே மேற்கொண்ட மிகப்பெரிய ஒரு கல்வி திட்டமாகும் இந்த ஐஐடி. இதை பின்னாடி வரக்கூடிய ஆண்டுகளில் ஜெர்மானிய பல்கலைக்கழகங்களோடும் கல்வி நிறுவனங்களோடும் பல ஒருங்கிணைந்த ஆய்வு திட்டங்களை நடத்துறதுக்கு வழி போட்டு கொடுத்தது.
0: இங்குள்ள துறைகளோட படிப்புகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். விமானவியல் பொறியியல், செயலாக்க விசையியல், உயிரி தொழில்நுட்பம், வேதி பொறியியல், குடிசார் பொறியியல், கணினி அறிவியல் மற்றும் பொறியியல், மின் பொறியியல், பொறியியல் வடிவமைப்பு, எந்திர பொறியியல், உலோக மற்றும் பொருளியல் பொறியியல், பெருங்கடல் பொறியியல், வேதியியல், கணிதம், இயல்பியல், மனிதம், சமூக அறிவியல், மேலாண்மை பாடங்களை இங்கு தேர்ந்தெடுத்து படிக்கவும் வசதி செய்யப்பட்டுள்ளது. அதற்கான துறைகள் இங்கு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இன்றைய இந்தியாவின் டிஜிட்டல் மாற்றம், தொழில்நுட்ப வளர்ச்சி, உள்கட்டமைப்பு முன்னேற்றம், உள்நாட்டு உற்பத்தி மற்றும் உலக அரங்கில் இந்தியாவின் பங்களிப்பு ஆகியவற்றை முன்னிறுத்தி செயல்படும் அரசின் தலைமை பொறுப்பை பிரதமர் மோடி அவர்கள் சிறப்பான முறையில் செய்து வருகிறார். தொடர்ச்சியான உழைப்பு, உறுதியான முடிவுகள், வளர்ச்சியை நோக்கிய பார்வை இந்தியாவின் எதிர்காலத்தை ஒரு வளர்ந்த நாடாக உருவாக்க வேண்டும் என்ற இலக்கு

0: பயணிக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பங்கு பணியை மிக பெருமையுடன் இந்நிகழ்வில் நினைவுபடுத்துகின்றோம்.
1: இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஐஐடி வளாகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வில் 750 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு ரயில் உள்கட்டமைப்பு திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தோட எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் திறனை மேம்படுத்தும் வகையில் 1620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். அப்புறம் 3700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி வைப்பதோடு முடிவடைந்த திட்டங்களையும் தொடங்கியும் வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் இடையே திருவாரூர் புறவழிச்சாலை அமைப்பதற்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். தமிழகத்தில் கடல்சார் உள்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்தவும் துறைமுகத்தோட சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கவும் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமர் வருகையொட்டியும் சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
0: இப்போ தொடர்ந்து ஒரு மெல்லிசை பாடலை கேட்டு நேரலையுடன் இணையலாம்.

இன்று அக்டோபர் 11 தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் கவனம் பெறும் ஒரு முக்கியமான நாள். இந்தியாவின் பிரதமர் மாண்பமை திரு நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வருகை புரிந்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சி, சென்னையின் போக்குவரத்து கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு திட்டங்கள், புதிய உள்கட்டமைப்பு திட்டங்கள், தொழில்நுட்ப வளர்ச்சி என பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய முக்கியமான நிகழ்வுகளை இன்னும் சற்று நேரத்தில் தொடக்கி வைக்க உள்ளார். முன்னதாக பிரதமர் அவர்கள் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். இன்று முற்பகலில் சாலை மார்க்கமாக கார் மூலம் போரூர் புறவழிச்சாலை

0: மெட்ரோ ரயில் நிலையம் வந்தடைந்தார். அங்கு தமிழ்நாடு முதல்வர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள் பிரதமரை வரவேற்றார். பூந்தமல்லிபுர வழிச்சாலை வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று கொடியசைத்து தொடக்கி வைத்தார். முற்பகலில் தமிழ்நாடு முதல்வரும் பிரதமருடன் இணைந்து கொடியசைத்து ரயில் சேவையை தொடக்கி வைத்தார். பின்னர் பிரதமர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்களும் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தனர். மெட்ரோ ரயில் அதிகாரிகள் மெட்ரோ ரயிலின் உயரிய சேவைகள் குறித்து பிரதமர் அவர்களிடம் விளக்கி கூறினார். பயணத்தின் போது இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடந்தது. மெட்ரோ ரயில் பயணம் செய்யும்போது சுமார் 21 ஸ்டார்ட் அப் நிறுவனர்களோடு பிரதமர் அவர்கள் கலந்துரையாடினார், பேசினார். அவர்களது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு ஆலோசனைகள் கூறினார். அவர்களது வேண்டுகோளை ஏற்று அவர்களுக்கான பயனுள்ள தகவல்களை உதவிகளை செய்வதாகவும் கூறினார். 6 கம்பெனிகள் சிஇஓக்களுடன் தற்போது பிரெயின் சென்டர் அமைப்பில் நமது பிரதமர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். 6 கம்பெனிகள் சிஇஓக்களுடன் பிரெயின் சென்டரில் உரையாடி கொண்டிருக்கிறார். பேட்டரி தொழில்நுட்பம், ட்ரோன்கள், பசுமை இயக்கம், பாதுகாப்பு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, மேலாண்மை, சூரிய சக்தி, மின் வாகனங்கள், போக்குவரத்து, தளவாடவியல், மாணவர்களுக்கான நூதன கண்டுபிடிப்புகள் இவை குறித்தும் அந்த கலந்துரையாடலில் கருத்துக்கள் இடம்பெற்றன. சற்று முன் நடைபெற்ற நிகழ்வு அது. சென்னை ஐஐடியில் அமைக்கப்பட்டிருக்கும் புதிய மூளை ஆராய்ச்சி மையத்தை மதிப்புமிகு பிரதமர் அவர்கள் பார்வையிட்டார். அப்போது அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்வுகளை ஆர்வத்துடன், அங்கு கூறப்படும் கருத்துக்களை ஆர்வத்துடன் கேட்டறிந்தார்.
1: அந்த உரையாடி கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் அந்த 6 கம்பெனி சிஇக்களோடு வெகு உன்னிப்பாக அவர்களுடைய கருத்துக்களை உன்னிப்பாக கலந்துரையாடல் மூலமாக வெளிப்படுத்தினார் பிரதமர் அவர்கள். அது எது சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா, பேட்டரி தொழில்நுட்பம், ட்ரோன்கள், பசுமை இயக்கம், பாதுகாப்பு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, மேலாண்மை, சூரிய சக்தி, மின் வாகனங்கள், போக்குவரத்து, தளவாடவியல், மாணவர்களுக்கான நூதன கண்டுபிடிப்புகள், இது சம்பந்தமான விஷயங்களை அங்கே உள்ள சிஇக்களோடு கலந்து உரையாடி சில கருத்துக்களெல்லாம் அவங்கள்ட்டேருந்து வாங்கினாங்க.
0: இதற்கும் முன்பாகவே ஐஐடியில் அமைக்கப்பட்டிருக்கும் அருள்மிகு ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் பிரதமர் அவர்கள் வழிபாடு செய்தார். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்னும் முகமாக அவர் 1962 தொடங்கி 1965 கட்டி முடிக்கப்பட்ட காஞ்சி மகா பெரியவரின் வழிகாட்டுதலின்படி இந்த கோவில் புனரமைக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்ட வளாகத்தில் பிரதமர் அவர்கள் வழிபாடு செய்தது மிகவும் சிறப்புக்குரியது. அப்பைய தீட்சிதர் முதலான பெரியோர்கள், சான்றோர்கள் இங்கு வழிபட்டதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. இன்று நவராத்திரியின் முதல் நாள். வழிபாட்டினை இன்று பிரதமர் அவர்கள் ஐஐடி ஜலகண்டேஸ்வரர் வளாகத்தில் செய்தது மிகவும் சிறப்புக்குரியது. அங்கு நடைபெற்ற தூபதீப ஆராதனைகளில் அவர் பங்கேற்றார். சென்னை ஐஐடி மெட்ராஸ் தொடங்கப்படுவதற்கு முன்பே அந்த பகுதியில் சிவலிங்கம் ஒரு ஓலை கூரையின் கீழ் இருந்ததாக கூறப்படுகிறது. அங்கிருந்த கிராம மக்கள் அந்த சிவலிங்கத்தை வழிபட்டு வந்தனர். ஐஐடி மெட்ராஸ் நிறுவனம் தொடங்கப்பட்ட போது அங்குள்ள மக்கள் மகா பெரியவரிடம் சென்று கோவில் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அவருடைய ஆலோசனையின் பேரில் ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் கோவில் கட்டப்பட்டது. அங்குதான் நமது மதிப்புமிகு மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தமது வழிபாட்டினை இன்று செலுத்தினார். தூபதீப ஆராதனைகள் நடைபெற்றன. உடன் தமிழக முதல்வர் அவர்களும் ஆளுநர் அவர்களும் ஐஐடியின் இயக்குநர் திரு காமகோடி அவர்களும் வழிபாட்டில் பங்கேற்றனர். இத்திருக்கோவிலில் ஒரு மகாமேரு போன்ற அமைப்பையும் நாம் கண்டோம். அதற்கு பிரதமர் அவர்கள் தமது திருக்கரங்களால் மலர்களை கொண்டு பூஜை செய்தார்.
1: அதாவது சென்னை பூந்தமல்லி, அதாவது மக்களோட நேர விரயத்தை குறைக்கிற வகையில் சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான 2வது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் அவர்கள் இன்று தொடங்கி வச்சிருக்கார். 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2வது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தையும் பிரதமர் திறந்து வைத்திருக்கிறார். இந்த மெட்ரோ ரயிலில் அவர்

0: பயணம் மேற்கொண்டு பல தகவல்களையும் அங்கே பயணம் செய்தவர்களோடு பேசி ஆலோசித்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டார். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பிரதமருக்கு தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள், முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் உற்சாக வரவேற்பு வழங்கினார்கள். பின்னர் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் பிரதமர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்க இருக்கிறார்.
1: இன்றைய நிகழ்வுகளில் மிகவும் முக்கியத்துவம் பெறுவது சென்னை மெட்ரோ ரயில் 2ம் கட்டத்தின் பூந்தமல்லி வடபழனி வழித்தட தொடக்கம். சுமார் 14.64 கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த வழித்தடத்தில் 11 உயர்மட்ட மெட்ரோ ரயில் நிலையங்கள் உள்ளன. பூந்தமல்லி, போரூர், வளசரவாக்கம், விருகம்பாக்கம், வடபழனி என சென்னையின் மேற்கு மற்றும் புறநகர் பகுதிகளை நகரின் போக்குவரத்து வலை அமைப்புடன் மேலும் இணைக்கும் இந்த புதிய பாதை பொதுமக்களின் தினசரி பயணத்திற்கு புதிய வாய்ப்பினை உருவாக்குகிறது. சாலை போக்குவரத்து நெரிசலுக்கு மாற்றாக வேகமான பயணத்திற்கு ஒரு புதிய பாதையாக சென்னையின் எதிர்கால நகர்ப்புற போக்குவரத்தின் இந்த மெட்ரோ வழித்தடம் இன்று ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறது. இத்துடன் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிப்பதும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதும் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளன. சென்னை இன்று விழா கோலம் பூண்டுள்ளது. தமிழகம் இன்று புதிய திட்டங்களை வரவேற்கிறது. வளர்ச்சியின் புதிய பாதையில் தமிழ்நாடு பயணிக்கிறது. அவற்றை நாட்டுக்கு அர்ப்பணித்த, சென்னைக்கு வருகை தந்திருக்கும் நமது பிரதமருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும், எவ்வளவு பாராட்டினாலும் தகும்.
0: நேயர்களே, இன்னும் 3-4 நிமிடங்களில் பிரதமர் அவர்கள் சென்னை ஐஐடி வளாகத்துக்குள் வருகை தர இருக்கிறார். அதற்கான நிகழ்வுக்காக நாம் காத்திருப்போம். இன்னும் சற்று நேரத்தில் மேடையில் தன்னுடைய இருக்கையில் சென்று அமர்வார் என்று எதிர்பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்வு நடைபெற உள்ளது.
1: ஒருபுறம் நவீன மெட்ரோ ரயில், மறுபுறம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை, மேளதாளங்கள், நாகஸ்வரம், தவில், நாட்டுப்புற கலைகள், புதிய தொழில்நுட்பத்தை வரவேற்கும் தமிழகம், அதே நேரத்தில் தனது 1000 ஆண்டு கால பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் தமிழகம். இன்னும் சற்று நேரத்தில் விழா நிகழ்வுகள் தொடங்கப்பட உள்ளன. விழா மேடைக்கு பிரதமர் அவர்களை எதிர்பார்க்கிறோம். உடன் முக்கிய விருந்தினர்களையும் எதிர்பார்க்கிறோம். இப்பெருமைமிகு விழாவில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் முன்னிலை வகிக்க உள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லால் அவர்கள், செய்தி மற்றும் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் ஆகியோர் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளனர். இத்தகு சிறப்பு வாய்ந்த விழா சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகம் கேந்திரிய வித்யாலயா மைதானத்தில் நடைபெற உள்ளது. பிரதமர் அவர்கள் சென்னை ஐஐடி வளாகத்தில் சில முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். புதிய தகவல்களையும் விவரங்களையும் ஆர்வத்துடன் கேட்டறிந்து வருகிறார்.
0: சற்று முன் 6 கம்பெனி CEOக்களோடு மிக முக்கியமான விஷயங்கள் குறித்து கலந்துரையாடி தகவல்களை பெற்றார் நமது பிரதமர் அவர்கள். அதாவது பேட்டரி தொழில்நுட்பம், ட்ரோன்கள், பசுமை இயக்கம், பாதுகாப்பு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, மேலாண்மை, சூரிய சக்தி, மின்வாகனங்கள், போக்குவரத்து, இது குறித்த பல விஷயங்களோடு அந்த CEOக்களோடு கலந்துரையாடி கருத்துக்களை கேட்டறிந்தார்.
1: சாலை இணைப்பு, ரயில் இணைப்பு, தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு, ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு துறைகளையும் ஒருங்கிணைக்கும் வகையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அமைந்துள்ளன. ஐஐடி அறிவும் தொழில்நுட்பமும் சந்திக்கும் இடம், இந்தியாவின் முன்னணி தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் ஒன்றான ஐஐடி, அறிவியல், ஆராய்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள், செயற்கை நுண்ணறிவு, புதிய தொழில்நுட்பங்கள், இளம் தலைமுறையினரின் கனவுகள் இவை.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் நடைபெறும் 13,000 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களின் தொடக்க விழா, புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் இப்போது நம்மை இணைத்துக் கொள்வோம்.
1: அதனைத் தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட உள்ளது. நாட்டுப்பெண் மற்றும் தமிழ் தாய் வாழ்த்து பாடு தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
2: As we begin our on stage proceedings, may we kindly request all of our guests to please rise for the national anthem, followed by the தமிழ் தாய் வாழ்த்து presented to us by the students of Music College.

0: Thank you. We invite you to take a seat.
1: இப்போது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பூங்கொத்து மற்றும் பொன்னாடை வழங்கி வரவேற்கிறார்கள்.
0: May we now humbly request the Honorable Chief Minister of Tamil Nadu to kindly felicitate the Honorable Prime Minister of India.

0: நன்றி ஐயா. சிறப்பு வாய்ந்த இன்றைய நிகழ்வில் வரவேற்புரையாற்ற மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் வெளி விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
1: To formally welcome this distinguished gathering and set the context for today's proceedings, may we kindly invite Dr. L. Murugan avargal, Honorable Minister of State for Information and Broadcast and Parliamentary Affairs.
2: Bharat Mata Ki! Bharat Mata Ki! Bharat Mata Ki! 11,000 கோடி ரூபாய் திட்டங்களை நமக்கெல்லாம் கொடுக்க வந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர், உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற தலைவர், 25 ஆண்டுகள் தொடர்ந்து பொது சேவை செய்து கொண்டிருக்கின்ற தலைவர், குஜராத் முதலமைச்சராக, பாரத பிரதமராக இன்றைக்கு நம்மளிடத்தில் வந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களை, மாண்புமிகு ஆளுநர் திரு ராஜேந்திர வி அல்கே அன்லேக்கர்ஜி அவர்களை, மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களை, மாண்புமிகு அமைச்சர் திரு என் ஆனந்த் அவர்களை, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சுமதி அவர்களை, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை, டாக்டர் பவன்குமார் கோயங்கா அவர்களை, ப்ரொஃபஸர் காமக்கோடி அவர்களை, திரு கிரிஷ் கோபாலகிருஷ்ணன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை, பாராளுமன்ற உறுப்பினர்களை, தமிழக மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளை, ஐஐடியை சேர்ந்த பேராசிரியர்கள், ஐஐடி மாணவ மாணவ சமுதாய அனைவருக்கும் கூட என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடர்ந்து 25 ஆண்டுகளாக முதலமைச்சராகவும் பாரத பிரதமராகவும் தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த 25 ஆண்டை கொண்டாடும் விதமாக இங்கு வந்திருக்கிறார். தமிழக மக்கள் சார்பில் நாம் எல்லாம் எழுந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுப்போம். சகோதரர்களே, 25 ஆண்டுகள் பிரதமராகவும் முதலமைச்சராகவும் பணியாற்றி விட்டு நம்மிடத்தில் வந்திருக்கிறார். அவருக்கு மிகப்பெரிய ஒரு கரவொலியை கொடுத்து தமிழக மக்கள் நாம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுப்போம். சகோதரர்களே, இந்த 12 ஆண்டுகள்ல 25 கோடி மக்களை வறுமை கோட்டுக்கு மேலிருந்து மேல கொண்டு வந்திருக்கிறாங்க. 4 கோடி பேருக்கு பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் 11 கோடி விவசாயிகளுக்கு விவசாய சன்மான நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய சகோதரிகளுக்கு கிட்டத்தட்ட 10 கோடி சகோதரிகளுக்கு இலவச கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இப்ப பார்த்துட்டு வந்தாங்க ஜி, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் 2014 வெறும்

0: 400 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இருந்தது. இன்றைக்கு 250,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இந்தியாவில் வந்திருக்குன்னா நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஊக்கமும் உற்சாகமும் சகோதரர்களே. இந்த 12 ஆண்டுகள்ல தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் 15 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது ரயில்வே திட்டமாகட்டும், ஹைவேக்களுடைய தேசிய ஹைவேக்கள் திட்டமாகட்டும், மதுரவாயில் பறக்கும் சாலையாகட்டும், சென்னை ஏர்போர்ட், கோவை கோயம்புத்தூர் ஏர்போர்ட், மதுரை, திருச்சி, தூத்துக்குடி, சேலம், வேலூர் ஏர்போர்ட், சென்னை மெட்ரோ உண்டே இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள். சென்னை மெட்ரோ உண்டே 2ஆம் கட்டத்தை, அதே போல வந்தே பாரத் ரயில், ஆத்ம நிர்பர் பாரத் நம்மளுடைய பிரதமரனுடைய கனவு நச்சியம் எல்லாமே. நம்ம சென்னை ICFல தயாரிக்கப்படுகின்ற ரயில்கள் இன்றைக்கு உலகமென்றும் சென்றிருக்கிறது. கோவிட் நேரத்தில் கிட்டத்தட்ட 220 கோடி பேருக்கு இலவசமாக வேக்சின் கொடுத்த ஒரு மிகப்பெரிய மகான் இங்கு வந்திருக்கிறார். தமிழ் மொழியினுடைய பெருமை, தமிழகத்தினுடைய பெருமையை 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம டெல்லியில பிரிக்ஸ் மாநாடு நடந்தது. நம்மளுடைய ரஷ்யாவுடைய அதிபர் அவர்கள் வந்திருந்தார்கள். அப்பொழுது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரஷ்ய அதிபருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பெருமை, தமிழகத்தினுடைய தொன்மை, திருக்குறளை, ரஷ்ய மொழியிலான திருக்குறளை அவருக்கு கொடுத்து அவர்களை வரவேற்றார்கள். அதே போல ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி முகப்புல சீன அதிபர் உலக தலைவர்களை வரவேற்று தமிழர்களுக்கு உலகரங்கில பெயர் சேர்த்தது மட்டுமல்ல, காசி தமிழ் சங்கமும் வருமிடத்தோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவள்ளுவருக்கு கலாச்சார மையம் மலேசியாவில், சிங்கப்பூர்ல, ஸ்ரீலங்காவில், அமெரிக்காவில, ஐரோப்பாவில காசி தமிழ் சங்கமம் கொடுத்து ஐநாவில ஐநா சபையில நம்மளுடைய தமிழ் மொழியை உரக்கவு யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உரக்க செய்த நம்மளுடைய தலைவர் பாரதியாருக்கு இந்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்துல பாரதியாருக்கு இருக்கை அமைத்து கொடுத்த மாபெரும் தலைவர் நம்மளிடத்துல இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். தமிழக மக்கள் சார்பில், உங்கள் சார்பில், அனைவரும் சார்பில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.
1: மிக்க நன்றி ஐயா. தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை உணர்ந்து சொன்னதை செய்யும் வேகத்தோடும் வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலமும் நேர்மையான நல் ஆட்சியை தந்து கொண்டிருக்கும் மக்கள் தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உரையாற்ற பணிவன்புடன் அழைக்கின்றோம்.
2: Ladies and gentlemen, Tamil Nadu is charting a path of transformation, and at this juncture we humbly invite the honorable chief minister of Tamil Nadu, Thiru C. Joseph Vijay avargal, to address the gathering.
3: Honorable Prime Minister, Honorable Governor, Honorable Minister of State for Information, Broadcasting and Parliamentary Affairs, மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வள ஆதாரத்துறை அமைச்சர் அவர்கள், டிக்னிட்டரிஸ் ஆன் தி டயர்ஸ், மாண்புமிகு அமைச்சர்கள், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசின் உயர் அலுவலர்கள், பேராசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் விழாவில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். On behalf of the government and the people of Tamil Nadu, I extend a warm welcome to Honorable Prime Minister and convey our thanks for the inauguration of Chennai Metro Rail Project Phase 2 from Vadapalani to Poonamalli, and also for inauguration and foundation stone laying of various infrastructure projects. Tamil Nadu pallayiram aandugalai கடந்த பண்பாடுகளையும் அவற்றை இன்றளவும் உயிர்ப்புடன் பேணி பாதுகாத்து வரும் மக்களையும் கொண்ட சிறப்புமிக்க மாநிலமாகும். உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்றான தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் வாழும் இம்மாநிலம் சிறப்பான வரலாறு, இலக்கியம், கலை, கட்டடக்கலை மற்றும் பண்பாடு மரபுகளால் தனித்துவம் பெற்றுள்ளது. Our government has transformed the political landscape and ushered in a new political chapter, having successfully completed more than 100 days, we are striving to establish a corruption-free and transparent administration rooted in social justice. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற உயரிய தத்துவத்தின் அடிப்படையில் நமது அரசு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை ஊக்குவித்து கல்வி, சுகாதாரம், வேளாண் வளர்ச்சி, மீனவர் நலன் மற்றும் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறது.

நமது அரசு குழந்தைகள், பெண்கள், திருநர், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு தொழில், அறிவியல், கல்வி, கலை, இலக்கியம், சமூக நீதி ஆகிய துறைகளில் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து பங்களித்து வரும் மாநிலமாகும். ஸ்ட்ராங் ஸ்டேட்ஸ் மேக் அ ஸ்ட்ராங் இந்தியா. தமிழ்நாடு ஹேஸ் ஆல்வேஸ் பீன் அ ஃபவுண்டேஷன் ஃபார் இந்தியாஸ் எக்கானமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ப்ரோக்ரஸ். ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படும் போது அதன் பலன் நேரடியாக மக்களின் வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதே நமது அணுகுமுறை. தமிழ்நாடு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி 2036 ஆண்டில் $1.5 trillion எக்கானமி என்ற இலக்கினை நோக்கி வேளாண்மை, தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறது. இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல இனோவேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகிய மூன்றுக்கும் நாம் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறோம். அதே நேரத்தில் வளர்ச்சியின் பயன் சென்னை மாநகரத்தை தாண்டி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு வருகிறோம். தமிழ்நாட்டின் இளைஞர்கள் நமது மிகப்பெரிய பலம். அவர்களின் திறமை, தொழில்நுட்ப அறிவு, புதுமை சிந்தனை ஆகியவற்றை உலக அளவிலான வாய்ப்புகளுடன் இணைப்பதே நமது இலக்கு. இன்று நாம் தொடங்கும் மற்றும் நிறைவேற்றும் திட்டங்கள் அடுத்த தலைமுறைக்கான முதலீடுகளாக அமைய வேண்டும். ப்ரெசன்ட்லி சென்னை மெட்ரோ ரயில் ஹேவ் 54 கிலோமீட்டர் ஆஃப் ஆபரேஷனல் லைன் இன் ஃபேஸ் 1. காரிடார் 4 ஆஃப் ஃபேஸ் 2 ஆஃப் தி சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் கவரிங் 14.64 கிலோமீட்டர் ஃப்ரம் பூனமல்லி பைபாஸ் டு வடபழனி ஹேஸ் பீன் இனாக்ரேட்டட் டுடே. And about 104 kilometers of metro rail network under phase 2 is currently under construction. I take this opportunity to request that phase 3 of the Chennai metro rail project covering approximately 65 kilometers from airport to Kilambakkam, Poonamalli to Sunguvachathram and Coimbatore to Pattabhiram be approved early to improve connectivity, strengthen public transport and ensure comprehensive coverage of the Chennai metropolitan area. Similarly, I request Honorable Prime Minister to reconsider the proposal of construction of metro rail in Coimbatore and Madurai cities in view of the future development and economic growth of the western and southern part of Tamil Nadu. I also take this opportunity to request to give approval for interstate metro rail line from Hosur in Tamil Nadu to Bommasandra in Karnataka for the benefit of both the states. I would like to thank the Honorable Prime Minister for announcing two high-speed rail corridors between Bengaluru, Hyderabad and Chennai in the Union Budget 2026. These projects will surely benefit this region. We have already made a request to Government of India for sanction of high-speed rail corridor from Chennai to Kanyakumari and Chennai to Coimbatore to better serve Tamil Nadu. This will also benefit tourism sector. Further, I wish to highlight a few important infrastructure projects for sanction by the Government of India on a priority basis. These include the 6-laning of the Chengalpattu Trichy section of GST road NH32, the 6-laning of the Trichy Panchapur Jayapuram Karur section of NH81, the 6-laning of the Karur Coimbatore section, and the elevated corridor from Madhavaram to Solavaram on NH87. Timely approval and implementation of these projects will greatly support the economic development of the nation. I also take this opportunity to place a few more requests to the Honorable Prime Minister. Interlinking of rivers is essential to bring water equity across the states. Godavari Kaveri linkage project represents important opportunity for augmenting water resources in southern states. I request the Government of India to accord priority and take it up as a national project. The Tamil Nadu Legislative Assembly has recently passed a resolution seeking the use of Tamil as the principal language in the proceedings of the Honorable High Court of Madras.
A proposal has been sent for seeking consent of Honorable President. The same may be considered at

0: earliest, thereby enabling the use of Tamil in the proceedings of the High Court. Under the SSA scheme, an amount of ₹5,110 crore of central share is due to Tamil Nadu. I request the Government of India to release the amount without any conditionalities. இன்றைய இந்த நிகழ்வை சிறப்பித்த மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: மிக்க நன்றி ஐயா. இன்று 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளன. சென்னை மெட்ரோ திட்டம் 2ம் கட்டத்தின் உயர்மட்ட பாதை மற்றும் புதிய அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திறந்து வைத்து, NH83 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை பணிகள், பேட்டரி ஆற்றல் சேமிப்பு, லூப் ஆயில் பேஸ்ட் ஸ்டாக்ஸ் திட்டம், காமராசர் மற்றும் வாபு சிதம்பரனார் துறைமுகங்களின் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி, காரைக்கால் பேரளம் புதிய ரயில் பாதை, ரயில்வே மேம்பாலங்கள் மற்றும் IIT மெட்ராஸின் பிரெயின் அட்லஸ் மற்றும் 100 ஹியூமன் பிரெயின்ஸ் மிஷன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்குமாறு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து திட்டங்கள் தொடர்பான காணொலியையும் காண இருக்கின்றோம்.
2: Ladies and gentlemen, we now move to the heart of today's proceedings, the inauguration of Phase 2 Chennai Metro Rail Line, Amrit Bharat Railway Stations and various projects across the state, the laying of foundation stones for the NH83 4-lane Tiruvarur Bypass, development schemes of Kamarajar Port and V.O. Chidambaranar Port and other infrastructure projects across the state, and the dedication to the nation of the Karaikal Peralam New Railway Line, rail flyovers, IIT Madras's SG Brain Atlas and 100 Human Brains Mission Scheme and various projects across the state, accompanied by a video showcasing these projects. Together, these initiatives amount to a grand total of 13,000 crores. May we humbly request the Honorable Prime Minister to digitally unveil the projects.

0: केंद्रीय मंत्रिमंडल में मेरे साथी एल मुरुगन जी, नयनार नागेंद्र जी, हिंदू तमिल சகோதர சகோதரிகளே வணக்கம்.
1: தமிழ்நாட்டின் ஆளுநர் ராஜேந்திர ஆர்லேக்கர் அவர்களே, முதலமைச்சர் ஓ ஜோசப் விஜய் அவர்களே, மத்திய அமைச்சரவையின் என்னுடைய சகாவான எல் முருகன் அவர்களே, மக்களவையின் என்னுடைய சகாவான நயினார் நாகேந்திரன் அவர்களே, எனது தமிழ் சகோதர சகோதரிகளே வணக்கம்.
0: It is a pleasure to be in Chennai with all of you. This is a historic day for Tamil Nadu. Today's program involves projects worth 13,000 crore rupees. We are inaugurating many completed projects and laying foundations for new ones. Some will make daily travel easier, others will strengthen industry and trade. Together they will create jobs for young people across Tamil Nadu. I congratulate the people of the state on this occasion.
1: இன்று சென்னையில் உங்களுடன் இருப்பது எனக்கு பேருவகையை அளிக்கின்றது. இது நமது நாட்டிற்கும் நமது தமிழ்நாட்டிற்கும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும். இன்றைய நிகழ்ச்சி 13,000 கோடி ரூபாய் பெருமானமுள்ள திட்டங்கள் தொடர்பானது. புதிய திட்டங்களுக்கு அடித்தளம் நாட்டும் அதே நேரத்தில் நாம் பல நிறைவடைந்த திட்டங்களை தொடக்கியும் வைக்கின்றோம். இவற்றில் சில அன்றாட பயணத்தை மேலும் விரைவாக்கும், மற்றவை தொழில்துறையையும் வர்த்தகத்தையும் பலப்படுத்தும். இவை அனைத்தும் தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு பல வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த தருணத்திலே நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்.
0: ஆஜ் சே நவராத்திர கே பாவன் பர்வ கா சுபாரம்ப் ஹோ ரஹா ஹை. நவராத்திரி கா யே புண்ணிய அவசர் ஔர் சிவ் கே சாத் சாத் சக்தி கி பவித்திர பூமி தமிழ்நாடு. ஆர் இஸ் கார்யக்ரம் மே ஆனே சே பஹலே முஜே ஜல் கண்டேஸ்வர் மந்திர் மே பகவான் சிவ் கா ஆசீர்வாத் பிராப்த கர்னே கா சௌபாக்ய பி மிலா ஹை. மே தமிழ்நாடு கி தீர்த்த பூமி சே சபி தேசவாசியோ கோ நவராத்திரி கி ஹார்திக் சுப்காமனாயே தேதா ஹூன்.
1: நண்பர்களே, இன்றிலிருந்து நவராத்திரி புனித காலம் தொடங்குகின்றது. நவராத்திரியின் இந்த புனிதமான வேளையிலே சிவனோடு கூடவே சக்தி பீடம் கொண்டிருக்கும் பவித்திரமான பூமியாம் தமிழ்நாட்டிலே நான் இருக்கின்றேன். இங்கே வருவதற்கு முன்னாலே ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் பகவான் சிவனுடைய நல்லாசிகளை பெறும் பெரும் பேறு எனக்கு கிட்டியது. புண்ணிய பூமியாம் தமிழ்நாட்டிலிருந்து நாட்டு மக்கள் அனைவருக்கும் நான் நவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்.
0: நண்பர்களே, ஆஜ் பாரத் ரத்ன ஜெயபிரகாஷ் நாராயண் ஜி ஔர் பாரத் ரத்ன நானாஜி தேஷ்முக் கி ஜெயந்தி பி ஹை. இன் தோனோ விபூதியோ கா ஜீவன் हमें राष्ट्र सेवा के प्रति और अधिक समर्पण से काम करने की प्रेरणा देता है. मैं इस मंच से इन दोनों महान विभूतियों को नमन करता हूं.
1: நண்பர்களே, இன்று பாரத் ரத்ன ஜெயபிரகாஷ் நாராயண், நாராயண் தேஷ்முக், நானாஜி தேஷ்முக் ஆகியோருடைய பிறந்த நாளுமாகும். அவர்களுடைய வாழ்வு தேசபக்தி, தேச சேவை, அர்ப்பணிப்பு உணர்வு ஆகியவற்றின் ஒரு அடையாளமாக விளங்குகின்றது. அவர்களை இந்த வேளையிலே நான்

0: நினைவு கூறுகிறேன்.
1: நண்பர்களே, அபி குத் தேர் பஹலே IIT மதராஸ் முஜே வகாக்கே பிரெயின் ரிசர்ச் சென்டர் ஜானே கா அவசர் மிலா. இஸ் ஃபீல்ட் மே ஹோனே வாலி ரிசர்ச் பப்ளிக் ஹெல்த் கி ஃபீல்ட் மே அநேக நய அவசர் பேதா கர் சக்தி. இஸ் விஜிட் கே அலாவா முஜே சென்னை மெட்ரோ கே ஏக் ஓர் ஸ்டேஜ் கோ பி ஜனதா கோ சமர்ப்பித் கர்னே கா அவசர் மிலா.

0: ஜனதா கோ சமர்ப்பித் கரனே கா அவசர் மிலா.
1: நண்பர்களே, சற்று முன்னால் மதராஸ் ஐஐடியிலே பிரெயின் ஆய்வு மையம் செல்லும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. இந்த துறையிலே நடைபெற்று வரும் ஆய்வு பொது சுகாதாரத்துறையில் பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். இந்த வருகையை தவிர சென்னை மெட்ரோவின் மேலும் ஒரு விரிவாக்கத்தை அர்ப்பணிக்கும் வாய்ப்பும் எனக்கு கிட்டியது.
0: நண்பர்களே, மந்திர் சே மெட்ரோ தக் தமிழ்நாடுக்கு அனுபவம், யி ஆஜ் கே பாரத் கி ஸ்பிரிட் ஹை. பாரத் அப்படி சாஸ்கிருதிக் சக்தி சே பிரேரணா லேதா ஹை, விஜயான் கி பிரகதி சே ஆகே படத்தா ஹை, ஆர் ஆதுனிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே ஜரியே நயே அவசரோ கா நிர்மாண் கர் ரஹா ஹை. ஹமாரி விராசத் ஆர் பவிஷ்ய கி ஹமாரி ஆகாங்க்ஷாயே சாத் சாத் ஆகே பட் ரஹி ஹை.
1: நண்பர்களே, ஆலயம் முதல் மெட்ரோ வரை தமிழ்நாட்டின் இந்த அனுபவம், இதுதான் பாரதத்தின் உணர்வு. பாரதம் தனது கலாச்சார சக்தியிலிருந்து உத்வேகம் பெறுகின்றது, அறிவியல் வளர்ச்சியால் முன்னேறுகிறது, மேலும் நவீன உள்கட்டமைப்பு வாயிலாக புதிய வாய்ப்புகளை அமைத்துக் கொண்டு வருகின்றது. நமது பாரம்பரியம் மற்றும் நமது எதிர்காலம் தொடர்பான எதிர்பார்ப்புகளை ஒன்றிணைத்து நாம் முன்னேறி வருகின்றோம்.
0: நண்பர்களே, குச் தின் பஹலே ஹி ஆப் சப்கே ஆசீர்வாத் சே தேஷ்வாசியோ கே பிரேம் கே காரண் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் கே ரூப் மே மேனே 25 வர்ஷோ கா எக் மஹத்வபூர்ண படாவ் பார் கியா ஹை. அக்டூபர் 2001 மே மேனே முக்யமந்திரி கே ரூப் மே சபத் லி தி ஆர் தப் சே தேஷ்வாசியோ நே சிஎம் ஆர் பிற பிஎம் கே ரூப் மே சேவா கரனே கா அவசர் தியா ஹை. 25 வர்ஷோ கே இஸ் காலகண்ட் மே டெமோக்ரேசி கி தோ சக்தியோ மே மேரா விஸ்வாஸ் லகாதார் மஜ்பூத் ஹுவா ஹை. ஃபர்ஸ்ட் பீப்பல் ஆஃப் கண்ட்ரி, செகண்ட் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். மே ஹமேஷா ராஜ்ய கே விகாஸ் சே தேஷ் கே விகாஸ் கா மந்திர லேகர் சலா.
1: நண்பர்களே, சில நாட்கள் முன்பாக உங்கள் நல்லாசிகளோடும் உங்களுடைய இனிமையான அன்பு காரணமாகவும் அரசாங்கத்தின் முன்னவர் என்ற வகையிலே என்னுடைய 25 ஆண்டு கால மகத்துவமான பயணம் நிறைவடைந்தது. அக்டோபர் மாதம் 2001 ஆண்டிலே நான் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டேன். அப்போதிலிருந்து முதல்வராகவும் பிரதமராகவும் சேவை புரிய எனக்கு வாய்ப்பளித்தார்கள். 25 ஆண்டுகள் என்ற இந்த காலகட்டத்திலே ஜனநாயகத்தின் இரண்டு சக்திகளின் மீது பலமான நம்பிக்கை மேலும் மேலும் பலப்பட்டு வந்திருக்கின்றது. முதலாவது நாட்டின் குடிமக்களான நீங்கள், இரண்டாவது கூட்டுறவு கூட்டாட்சி. நான் எப்போதுமே மாநிலங்களின் வளர்ச்சியிலே தேசத்தின் முன்னேற்றம் என்ற மந்திரத்தை மனதில் தாங்கி பயணித்து வந்திருக்கின்றேன்.
0: நண்பர்களே, முக்கியமந்திரி கே ரூப் மே மேனே ராஜ்யோ கி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கோ குத் சம்ஜா. இஸ்லே பிரதானமந்திரி பன்னே கே பாத் மேனே ந சிர்ஃப் உன் எஸ்பிரேஷன்ஸ் கோ பூரா கர்னே கா பிரயாஸ் கியா, பல்கி யே கோஷிஷ் பி கி கி ஹர் ராஜ்ய அப்னே எஸ்பிரேஷன்ஸ் கோல்ஸ் கோ பூரா கர் சகே.
1: நண்பர்களே, ஒரு முதல்வர் என்ற வகையிலே மாநிலங்களின் எதிர்பார்ப்புகளை நான் நன்கு புரிந்து கொண்டேன். ஆகையால் தான் பிரதமரான உடனேயே நான் அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முழு முயற்சிகளை மேற்கொண்டேன். அதே சமயத்தில் அனைத்து மாநிலங்களும் தங்களுடைய பேரார்வ இலக்குகளை நிறைவேற்ற முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது.
0: நண்பர்களே, முக்கியமந்திரி ரேட்டே ஹுயே முஜே கை பார் கருணாநிதி ஜி ஆர் அம்மா ஜெயலலிதா ஜி கே சாத் சம்வாத் கரனே கா அவசர் மிலா தா. ஆர் ஜப் மே பிஎம் பனா தப் பி ஜெயலலிதா ஜி, ஓ பன்னீர்செல்வம் ஜி, இ பலானி சுவாமி ஜி ஆர் எம் கே ஸ்டாலின் ஜி.

0: इन नेताओं के साथ काम करने का मुझे अवसर मिला। सरकारें बदलती रही लेकिन तमिलनाडु के डेवलपमेंट और यहां के लोगों की सेवा का मेरा संकल्प हमेशा अटूट रहा और आज इसी संकल्प के साथ हम मुख्यमंत्री जोसेफ विजय जी के साथ मिलकर तमिलनाडु के विकास की इस यात्रा को आगे बढ़ा रहे हैं।
1: நண்பர்களே, முதலமைச்சராக இருந்தபோது பலமுறை கலைஞர் கருணாநிதி அவர்களோடும் அம்மா ஜெயலலிதா அவர்களோடும் உரையாடும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. மேலும் நான் பிரதமரான பிறகும் கூட ஜெயலலிதா அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், இ பழனிசாமி அவர்கள், எம் கே ஸ்டாலின் அவர்கள் போன்ற தலைவர்களுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அரசுகள் மாறிக்கொண்டிருந்தன, ஆனால் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் இங்கிருக்கும் மக்களுக்கு சேவை புரியும் என்னுடைய மன உறுதியும் எப்போதும் தொடர்ந்து இருந்து வந்தது. இன்று இதே உறுதிப்பாட்டோடு கூடவே நாம் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களோடும் இணைந்து தமிழ்நாட்டில் இந்த வளர்ச்சி பயணத்தை முன்னெடுத்துச் சென்று கொண்டிருக்கிறோம்.
0: நண்பர்களே, ஆஜ் தமிழ்நாடு மே அர்பன் டெவலப்மெண்ட் ஹமாரி எக் படி பிராயோரிட்டி ஹே. மேரா ஹமேசா சே யே மான்னா ரஹா ஹே, அர்பனைசேஷன் எக் சேலஞ்ச் நஹி பல்கி ஆப்பர்ச்சுனிட்டி ஹே, ஆர் இஸ்மே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் கி பஹுத் படி பூமிகா ஹோதி ஹே. ட்ரான்ஸ்போர்டேஷன் அச்சா ஹோ தோ இஸ்ஸே லோகோ கி ஈஸ் ஆஃப் லிவிங் படத்தி ஹே.
1: நண்பர்களே, தமிழ்நாட்டின் நகர்ப்புற மேம்பாடு நமது பிரதான முதன்மையாகும். நகரமயமாக்கல் என்பது ஒரு சவால் அல்ல, மாறாக அது ஒரு வாய்ப்பு என்பதை நான் எப்போதுமே கருதி வந்திருக்கின்றேன். மேலும் இதிலே பொதுத்துறை போக்குவரத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. மக்கள் போக்குவரத்து முறைகள் நன்றாக இருக்க வேண்டும். இதனால் மக்களின் வாழ்க்கையில் சுலபத்தன்மை அதிகரிக்கின்றது.
0: ஹம் சப்கோ பதா ஹே, பெஹதர் ட்ரான்ஸ்போர்டேஷன் கே லியே சிர்ஃப் சட்கே சௌடி கர்னா காஃபி நஹி ஹோதா. ஆதுனிக் ஷஹரோ மே ஹமே ஹோலிஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கி ஜரூரத் ஹோதி ஹே. ஆர் இஸ்லிய பீதே ஏக் தசக் மே ஹம்னே பூரே தேஷ் மே மெட்ரோ நெட்வொர்க் கா பஹுத் படா எக்ஸ்பான்ஷன் கியா ஹே. 2014 மே தேஷ் கே சிர்ஃப் 5 सिटीज में मेट्रो चलती थी, आज देश के 25 सिटीज में मेट्रो की सर्विसेज ऑपरेट की जाती है।
1: நண்பர்களே, நாம் ஒரு விஷயத்தை நன்கறிவோம். சிறப்பான போக்குவரத்துக்கு சாலைகளை அகலப்படுத்துவது மட்டுமே போதுமானது அல்ல, நவீன நகரங்களில் முழுமையான கட்டமைப்பு அவசியம். ஆகையினாலே கடந்த 10 ஆண்டுகளாகவே நாங்கள் நாடு முழுவதிலும் மெட்ரோ வலைப்பின்னலை மிகப்பெரிய அளவிலே விரிவாக்கி இருக்கின்றோம். 2014 ஆண்டிலே நாட்டில் 5 நகரங்களில் மட்டுமே மெட்ரோ இயங்கி வந்தது. இன்று தேசத்தின் 25 நகரங்களிலே மெட்ரோ சேவைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன.
0: 2014 में देश का मेट्रो नेटवर्क 250 किलोमीटर के करीब था, 250 किलोमीटर। आज ये नेटवर्क 1100 किलोमीटर से ज्यादा हो चुका है। मुझे प्रसन्नता है कि आज चेन्नई मेट्रो के इस एक्सपेंशन से ये नेटवर्क और बड़ा हो रहा है। और ये काम इसलिए किया गया है ताकि चेन्नई में रहने वाले सामान्य जन, यहां की वर्किंग फैमिलीज, यहां के स्टूडेंट्स और सीनियर सिटीजन्स, सबका सफर आसान हो, उनकी यात्रा कुछ समय में पूरी हो सके।
1: 2014 ஆம் ஆண்டிலே தேசத்தின் மெட்ரோ வலைப்பின்னலின் தூரம் சுமார் 220

0: 50 கிலோமீட்டர்கள் மட்டுமே இருந்தது. இன்று இந்த வலைப்பின்னல் 1100 கிலோமீட்டர்களுக்கும் அதிகமாக இருக்கின்றது. இன்று சென்னை மெட்ரோவின் இந்த விரிவாக்கம் காரணத்தால் இந்த வலைப்பின்னல் மேலும் பெரியதாகி வருகிறது. ஏன் தெரியுமா மக்களே? சென்னையில் வசிக்கும் சாமானிய மக்கள், இங்கிருக்கும் பணிபுரியும் குடும்பங்கள், இங்கே இருக்கும் மாணவ மணிகள், மூத்த குடிமக்கள் அனைவரின் பயணமும் சுலபமாக வேண்டும், அவர்களின் பயணம் குறைவான நேரத்தில் நிறைவாக வேண்டும் என்பதே இந்த சீரிய பணியின் நோக்கம்.
1: நண்பர்களே, ஹமே ஹமாரே ராஜ்யோ கோ சசக்த பனாகர் பாரத் கோ சசக்த பனானா ஹை. இஸ்லிய கேந்திர சர்க்கார் தமிழ்நாடு ஜெய்சே ராஜ்யோ மே மேனுஃபேக்சரிங் கோ ப்ரமோட் கர் ரஹி ஹை. தமிழ்நாடு கா மேனுஃபேக்சரிங் செக்டர், யஹா கே லகு உத்யோக், இன்மே காம் கர்னே வாலே ஹர் வியக்தி பர் ஹர் பாரத்வாசி கோ கர்வ ஹை. ஔர் ஆஜ் கேந்திர சர்க்கார் கே அபியான், சாஹே வோ மேக் இன் இண்டியா ஹோ யா வோக்கல் ஃபார் லோக்கல், வோ தமிழ்நாடு கோ பி லாப் பஹுஞ்சா ரஹே ஹை.
0: நண்பர்களே, நமது மாநிலங்களை சக்தி படைத்தவையாக மாற்றி பாரதத்தை சக்தி உடையதாக நாம் ஆக்க வேண்டும். ஆகையால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பொருட்களின் உற்பத்தியை மத்திய அரசு ஊக்கப்படுத்தி வருகின்றது. தமிழ்நாட்டின் உற்பத்தி துறை, இங்கே இருக்கும் சிறு தொழில்கள், இவற்றில் வேலை பார்க்கும் அனைவர் மீதும் பாரத நாட்டவர் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகின்றார்கள். மேலும் இன்று இந்தியாவில் தயாரிப்போம் ஆகட்டும், உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மத்திய அரசின் இயக்கங்கள் தமிழ்நாட்டிற்கும் ஆதாயங்களை அளித்து வருகின்றன.
1: நண்பர்களே, ஆஜ் கம்போனென்ட் சே டெக்னாலஜி ஆர் ஃபினிஷ் ப்ரோடக்ட் கா ஹர் ராஜ்ய மே கேந்திர சர்க்கார் பூரி ப்ரோடக்ட் செயின் கோ மஜ்பூத் கர் ரஹி ஹை. ஔர் இன்ஹி கோஷிஷோ கா பரிணாம் ஹை ஆஜ் ஹம் துனியா கே செகண்ட் லார்ஜஸ்ட் மொபைல் மேனுஃபேக்சரர் ஹை. 2014 சே அப் தக் ஹமாரே எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் 11 டைம்ஸ் படே ஹை, ஹமாரே டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் 50 டைம்ஸ் படே ஹை, ஔர் ஹமாரே இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் நே பி நயா ரிகார்ட் பனாயா ஹை.
0: நண்பர்களே, இன்று உள்பாகங்கள் தொடங்கி தொழில்நுட்பம் மற்றும் முடிவடைந்த பொருட்கள் வரை அனைத்து மாநிலங்களுமே மத்திய அரசின் ஒட்டுமொத்த பொருட்கள் சங்கிலியை பலப்படுத்தி வருகின்றன. மேலும் இந்த முயற்சிகளின் பலனாக இன்று நாம் உலகத்தின் 2வது மிகப்பெரிய செல்பேசி தயாரிப்பாளராக ஆகியிருக்கின்றோம். 2014 முதல் இதுவரை நமது மின்னணு உற்பத்தி ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்திருக்கிறது. நமது பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி 50 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. மேலும் நமது பொறியியல் ஏற்றுமதியும் கூட இந்த ஆண்டு புதிய சாதனை படைத்திருக்கின்றது.
1: நண்பர்களே, மேனுஃபேக்சரிங் கிஸ் க்ரோத் கே காரண் தேஷ் மே நௌஜவானோ கே லியே லாக்கோ டைரக்ட் ஔர் இன்டைரக்ட் ஜாப் பனி ஹை. ஔர் பாரத் கி இஸ் மேனுஃபேக்சரிங் க்ரோத் மே தமிழ்நாடு கே லோகோ கா பஹுத் சரானிய யோக்தான் ரஹா ஹை. ஆஜ் ஹம் அட்வான்ஸ் லூப்ரிகன்ட் பேஸ்ட் ஆயில் ப்ரோஜெக்ட் கா சிலான்யாஸ் கர் ரஹே ஹை. இஸ்ஸே யஹான் நயே ரோஜ்கார் பி பனேங்கே ஔர் தேஷ் கே இம்போர்ட் கோ கம் கர்னே மே பி மதத் பஹுத் படி மதத் மிலேகி.
0: தயாரிப்பின் இந்த பயணம் காரணமாக தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு லட்சக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றன. மேலும் பாரதத்தின் இந்த தயாரிப்பு வளர்ச்சியிலே தமிழ்நாட்டின் மக்களுடைய மெச்சத்தகுந்த பங்களிப்பு இருந்து வந்திருக்கின்றது. இன்று நாம் மேம்பட்ட லூப்ரிகன்ட் பேஸ் எண்ணெய் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். இதனால் இங்கே புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாகும். தேசத்தின் இறக்குமதியை குறைப்பதிலும் இது பேருதவியாக இருக்கும்.
1: எக் ஸ்ட்ராங் மேனுஃபேக்சரிங் செக்டர் பனானே கே லியே ஹமே அச்சி ரோட் சாஹியே, ரா மெட்டீரியல் கே டிரான்ஸ்போர்டேஷன் கே லியே ரெயில்வே ஆர் போர்ட் சாஹியே, ஔர் ஜப் ஐசா

0: ऐसा इंफ्रास्ट्रक्चर बनता है तो इससे अलग अलग लेवल्स पर बहुत सारे रोजगार भी बनते हैं।
1: நண்பர்களே, பலமானதொரு உற்பத்தி துறையை உருவாக்க நமக்கு நல்ல சாலை வசதிகள் தேவை. கச்சா பொருட்களின் போக்குவரத்துக்காக ரயில்வே மற்றும் துறைமுகங்கள் தேவை. மேலும் அப்படிப்பட்ட உள்கட்டமைப்பு உருவாகும் போது இதனால் பல்வேறு மட்டங்களில் அதிக அளவு வேலை வாய்ப்பும் உருவாகின்றது.
0: ஜப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோத்தா ஹை தோ இன்ஜினியர்ஸ் கோ காம் மில்தா ஹை, டெக்னீஷியன்ஸ் கோ வொர்க், வொர்க்கர்ஸ் கோ, ஹர் கிசி கோ ரோஜ்கார் மில்தா ஹை. சிமெண்ட், ஸ்டீல் ஆர் எக்யூப்மெண்ட் சே ஜுடி ஃபேக்டரிஸ் மே சோட்டி கம்பெனியோ பி ரோஜ்கார் கே அவசர் பன்தே ஆர் ஜ ப்ரோஜெக்ட் பூரா ஹோ ஜாத்தா ஹை தோ அச்சி கனெக்டிவிட்டி கே காரண் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் சர்வீசஸ் கோ ஆகே படானே மே மதத் மில்தி ஹை. इसलिए आज जिन रेल और रेड प्रोजेक्ट का शिलान्यास और लोकार्पण हो रहा है वो तमिलनाडु की प्रगति के लिए बहुत महत्वपूर्ण होने वाला
1: है. கட்டுமானம் நடக்கிறது என்று சொன்னால் பொறியாளர்களுக்கு வேலை கிடைக்கிறது, தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் வேலை வாய்ப்பு உண்டாகின்றது. சிமெண்ட், எஃகு மற்றும் உபகரணங்களோடு தொடர்புடைய தொழிற்சாலைகளிலே, சிறிய நிறுவனங்களிலே வேலை வாய்ப்புகள் உருவாகின்றன. மேலும் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் போது நல்ல இணைப்புகள் காரணமாக தொழிற்சாலைகளும் சேவைகளும் மேம்படுவதில் உதவிகரமாக இருக்கின்றது. ஆகையால் இன்று ரயில் மற்றும் சாலை திட்டங்களுக்கு அடித்தளம் நாட்டப்பட்டிருக்கும் திட்டங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் மகத்துவம் வாய்ந்தவையாக இருக்கும்.
0: போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோபி மஜ்பூத் பனாய ஜா ரஹா ஹை தாக்கி ஷிப்பிங் செக்டர் நயி ஊச்சாயியோ தக் பஹுஞ்ச் சகே. இஸ்மே பி தமிழ்நாடு கி பஹுத் படி பூமிகா ஹை. இசி திசா மே கேந்திர சர்க்கார் நே ஹால் ஹி மே எக் மஹத்வபூர்ண் ஃபைசலா லியா ஹை. கரீப் 17,000 கரோட் ருபீஸ் கே இன்வெஸ்ட்மெண்ட் சே தூத்துக்குடி கே BOC போர்ட் கோ வேர்ல்ட் கிளாஸ் மேகா கண்டெய்னர் ஆர் கிரீன் எனர்ஜி ஹப் கே ரூப் மே விக்சித் கியா ஜா ரஹா ஹை. ஜப் ஏ ப்ரோஜெக்ட் பூரா ஹோகா தப் யஹா துனியா கே அல்ட்ரா லார்ஜ் கண்டெய்னர் வெசல்ஸ் பி ஆசானி சே பஹுஞ்ச் பாயேங்கே. யே ஹமாரே தமிழ்நாடு கோ இண்டஸ்ட்ரி ஆர் ட்ரான்ஸ்போர்ட் கா குளோபல் ஹப் பனானே மே மதத் கரேகா.
1: நண்பர்களே, இன்று நாம் பாரதத்தின் கப்பல் கட்டுமானம் மற்றும் கப்பல் போக்குவரத்தின் உலகளாவிய மையமாக ஆக்கும் தொலைநோக்குடன் பணியாற்றி வருகின்றோம். இதிலும் கூட தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. தமிழ்நாட்டின் கப்பல் கட்டுமானத்திற்கு கௌரவம் வாய்ந்த சரித்திரம் இருக்கிறது. இன்று இந்த மரபு நவீன தொழில்நுட்பம் மற்றும் வாய்ப்புகளோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திசையினிலே மத்திய அரசு தற்போது ஒரு மகத்துவம் வாய்ந்த முடிவு ஒன்றினை எடுத்திருக்கின்றது. சுமார் 17,000 கோடி ரூபாய் முதலீட்டிலே தூத்துக்குடியில் இருக்கும் வஉசி துறைமுகம் உலகத்தரம் வாய்ந்த மெகா கண்டெய்னர் மற்றும் பசுமை எரிசக்தி மையமாக மேம்படுத்தப்பட்டு இருக்கின்றது.
0: பீத்தே குச் வருஷம் மே இண்டியன் போர்ட்ஸ் கி ஸ்பீட் ஆர் எஃபிஷியன்சி தோனோ பெஹத்தர் ஹுயி ஹை. ஸ்பீட் படனே சே போர்ட்ஸ் பர் ஜஹாஜோ கா டர்ன் அரவுண்ட் டைம் ஆதா ஹோ கயா ஹை ஆர் இஸ்கே காரண் பாரத் கே ப்ரோடக்ட்ஸ் பி பஹலே சே ஜாதா தேஜி சே குளோபல் மார்க்கெட் தக் பஹுஞ்ச் பா ரஹே ஹை.
1: நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளிலே இந்திய துறைமுகங்களின் வேகமும் திறனும் சிறப்பாக ஆகியிருக்கின்றன. வேகம் அதிகரிப்பதன் வாயிலாக துறைமுகங்களில் கப்பல்கள் திரும்பும் நேரம் பாதியாக குறைந்துவிட்டது. மேலும் இதன் காரணமாக பாரதத்தின் பொருட்களும் கூட முன்பை விட அதிக வேகத்தில் உலக சந்தைகள் வரை சென்று சேர்கின்றன.
0: ஹமாரி ஓசன் இக்கானமி கே விஜன் மே ஹமாரே ஃபிஷர்மேன் கி பூமிகா பஹுத் படி ஹை. இஸ்லே PM மத்ஸ்ய சம்பதா யோஜனா ஆர் தூசரி கை யோஜனாவோ கே ஜரியே தமிழ்நாடு கே லியே ஹஜாரோ கரோட் ருபே கே ப்ரோஜெக்ட்ஸ் கோ மஞ்சூரி தி கயி ஹை. யஹாம் ஃபிஷிங் ஹார்பர்ஸ் கோ பெஹத்தர் பனாயா ஜா ரஹா ஹை. ஃபிஷிங் லேண்டிங் சென்டர் விக்சித் கியே ஜா ரஹே ஹை. கோல்ட் செயின் ஃபெசிலிட்டிஸ் பர் ஃபோகஸ் கியா ஜா ரஹா ஹை. மச்சலியோ கோ தாஜா ரக்னே கே லியே ட்ரான்ஸ்போர்ட் வெஹிக்கல் கரீதே மே

0: மதத் தி கை.
1: நண்பர்களே, நமது கடல்சார் பொருளாதார தொலைநோக்கிலே நமது மீன்பிடி மக்களின் பங்களிப்பு மிகப்பெரியது. ஆகையால் தான் பிரதம மந்திரி மீன்வள திட்டத்தோடு கூடவே மேலும் பல திட்டங்கள் வாயிலாக தமிழ்நாட்டிற்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே மீன்பிடி துறைமுகங்கள் மேலும் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. மீன்பிடி படகுகள், கரை சேர் மையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. குளிர் சேமிப்பு சங்கிலி வசதிகள் மீது கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. மீன்களை புதியதாக வைத்துக் கொள்ள போக்குவரத்து வாகனங்கள் வாங்கவும் உதவிகள் செய்யப்பட்டிருக்கின்றன.
0: நண்பர்களே, மச்வாரே பாயோ கே லியே சென்னை ஃபிஷிங் ஹார்பர் கோ ஆதுனிக் பனானா ஹோ யா தமிழ்நாடு மே சீ வீட் பார்க் கா டெவலப்மெண்ட் ஹோ கேந்திர சர்க்கார் இஸ்மே பி மதத் கர் ரஹி ஹை. கிசான் கிரெடிட் கார்டு கே ஜரியே அப் ஹம் ஃபிஷர்மேன் கோ பி பேங்கிங் கேபிட்டல் ஆசானி சே மில் பா ரஹா ஹை.
1: மீனவ சகோதரர்களுக்கு சென்னை மீன்பிடி துறைமுகம் நவீனப்படுத்துவதாகட்டும், தமிழ்நாட்டிலே கடல் பாசி பூங்கா மேம்பாடாகட்டும், மத்திய அரசு இவற்றிலே உதவிகள் புரிந்து வருகின்றது. விவசாயிகள் பற்று அட்டை இப்போது மீனவர்களுக்கும் செயல்பாட்டு மூலதனம் சுலபமாக கிடைக்க உதவிகரமாக இருக்கின்றது. ஆகையால் இந்த தேசத்தின் மீன்பிடி அளவு விரைவாக வளர்ந்து வருகின்றது.
0: ஆஜ் தேஸ் கா ஃபிஷ் ப்ரொடக்ஷன் பி தேஜி சே படா ஹை. பிச்சலே சால் ஹமாரே சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் குவாண்டிட்டி ஆர் வேல்யூ தோனோ டர்ம்ஸ் பே அப்னே ஹாயஸ்ட் லெவல் தக் பஹுஞ்சே ஹேன். இஸ்ஸே ஹமாரே ஃபிஷர்மேன் ஃபேமிலி ஆர் கோஸ்டல் கம்யூனிட்டி கே லோகோ கா ஜீவன் பி பெஹத்தர் ஹுவா ஹை.
1: கடந்த ஆண்டிலே நமது கடல்சார் உணவு ஏற்றுமதி அளவு மற்றும் மதிப்பு இரண்டிலுமே சரி மிக அதிக அளவுகளை எட்டியது. இதனால் நமது மீனவ குடும்பங்கள் மற்றும் கரையோர சமூகங்களைச் சேர்ந்தவர்களின் வாழ்க்கை மேலும் சிறப்பாகி வருகின்றது.
0: நண்பர்களே, ஹம் எக் ஐசா தமிழ்நாடு பனானா சாஹத்தே ஹே ஜோ நிரந்தர் நயி உச்சாயி தக் பஹுஞ்சா ஜாய். ஆர் இஸ்கே லியே கேந்திர சே ஜோ பி மதத் சாஹியே ஹோகி ஹம் உஸ்கே லியே பூரி பிரதிபத்ததா சே சாத் ஆப்கே சாத் கடே ஹே. ஹம் மில்கர் விக்சித் தமிழ்நாடு சே விக்சித் பாரத் கா சங்கல்ப சாகார் கரே. இசி பாவனா கே சாத் எக் பார் ஃபிர் ஆப் சப்கோ இன் ப்ரோஜெக்ட் கே லியே மேரி டேர் சாரி சுப்காமனாயே. நன்றி, வணக்கம்.
1: நண்பர்களே, இன்று எந்த திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றனவோ அவை நிகழ்காலம் மற்றும் வருங்காலத்தின் கனவுகளின் பாதையை உருவாக்க இருக்கின்றது. தொடர்ந்து பயணித்து புதிய சிகரங்களை தொடும் தமிழ்நாட்டை படைக்க நாங்கள் விரும்புகின்றோம். இதற்காக மத்திய அரசாங்கத்திடமிருந்து தேவையான உதவிகள் அனைத்தும் கிடைக்கும். நாம் இதற்காக கச்சை கட்டிக்கொண்டு உங்களோடு பணியாற்ற இருக்கின்றோம். தமிழ்நாட்டு மக்களின் உழைப்பும் ஆற்றலும் தேசத்தின் எதிர்காலத்திற்கு திசையளிப்பதில் பெரும் பங்காற்ற வேண்டும். நாம் வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டிலிருந்து வளர்ச்சியடைந்த பாரதம் படைக்கும் உறுதிப்பாட்டை மெய்யாக்குவோம். இந்த உணர்வோடு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் இந்த நலத்திட்டங்களின் பொருட்டு என்னுடைய ஏராளமான நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. தன்யவாத்.

0: பயணமும் எளிதாகவும் வசதியாகவும் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் சென்னை மெட்ரோ ரயில் சேவை, சாலை போக்குவரத்து என்று நாட்டுநல பணித்திட்டங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் மரியாதைக்குரிய நமது பாரத பிரதமர் அவர்கள். மக்கள் பங்களிப்புடன் மக்கள் முன்னேற பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி பாரத மக்களின் வாழ்வில் மேம்பாட்டினை ஏற்படுத்தி அவர்களின் வாழ்க்கை தரம் உயர அயராது உழைத்துக் கொண்டிருப்பவர் மதிப்புமிகு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது ஒவ்வொரு மாநிலத்தின் வளர்ச்சியும் ஒவ்வொரு நகரம் மற்றும் கிராமத்தின் வளர்ச்சியும் ஆகும். அந்த வகையில் தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பு வளர்ச்சிக்கும் போக்குவரத்து இணைப்புக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் திட்டங்கள் இன்று கவனம் பெறுகின்றன. சற்று முன்னர் சென்னை ஐஐடி கேந்திரிய வித்யாலயா வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் நிறைவேறின. நமது மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தனது உரைகளில் முக்கியமாக மாதத்தின் கடைசி ஞாயிறன்று வானொலி வழி அவர்கள் உரையாற்றுகையில் தமிழ்மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டின் சிறப்பினை பலமுறை வியந்து பாராட்டியுள்ளார். தமிழ்மொழி என்றென்றும் நிலைத்திருக்கும் மொழி என்றும் தமிழ் பண்பாடு உலகளாவியது என்றும் பலமுறை குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் சென்னை வருகையில் இதனை நினைவு கூர்வது மிகவும் உற்சாகமாகவும் பொருத்தமாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா மெட்ரிக் மேனிலைப் பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்களை தொடக்கி வைத்து மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரலை இடம்பெறவுள்ளது.
1: நேயர்களே, ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற வளர்ச்சி திட்டங்களுக்கான திறப்பு விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவும் இனிதே நிறைவு பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஹர்லேக்கர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் மனோகர்லால் அவர்கள், மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறைக்கான இணையமைச்சர் முனைவர் எல் முருகன் அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ள ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்.
0: அதுவரை நமது நிலையத்தில் மெல்லிசையோடு இணைந்திருப்போம். இப்போது மெல்லிசை பாடல் ஒன்று.

0: அமரு தாயகம் அன்பு மலரும் பாரதம் நமது தாயகம்.
1: நேர்களே, சற்று முன் ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் அவர்கள் நாட்டின் வளர்ச்சி குறித்து பல்வேறு தகவல்களை தெரிவித்தார். அதாவது, நாட்டில் மின்னணு ஏற்றுமதி பன்மடங்கு உயர்ந்துள்ளது என்றும், கப்பல் கட்டுமானத்தில் உலகளாவிய மையமாக நம் நாடு பணியாற்றுவதாகவும் தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்தால் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் சொன்னார். அதாவது, வோக்கல் ஃபார் லோக்கல். இந்தியாவின் பொருட்கள் முன்பை விட வேகமாக உலக சந்தையை சென்று அடைகின்றன என்றும், மீன்பிடி துறைமுகங்கள் மீன்பிடி மையங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும், சென்னை மீன்பிடி துறைமுகம் மீன்பிடி மையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன என்றும், தமிழ்நாட்டின் கடற்பாசி உற்பத்திக்கும் மத்திய அரசு உதவி வருகிறது என்ற தகவல்களையும் பகிர்ந்து கொண்டார். மேலும், 2014 ஆண்டு

0: அஞ்சு நகரங்களில் மட்டுமே இந்த மெட்ரோ சேவை இருந்தது என்றும், அதாவது மெட்ரோ ரயில் சேவை இருந்தது என்றும், இன்றைக்கி நாடு முழுவதும் 25 நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவைகள் இருக்குது அப்படின்ற தகவலையும் சொன்னாங்க. 2014 250 கிலோமீட்டர் தூரம் இருந்த மெட்ரோ சேவைகள் இன்று 1100 கிலோமீட்டரையும் தாண்டி பயணித்து கொண்டிருக்கிறது என்ற தகவல் நாட்டிற்கு பயனுள்ள தகவலாக இருந்தது. அதுவும் போக தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பொருட்களில் உற்பத்தியை ஊக்குவிப்பதாக கூறியுள்ளார். பலமான ஒரு உற்பத்தி துறை உருவாக்க சாலை வசதிகள் தேவை, உள்கட்டமைப்பு அதற்காக உருவாகும் போது வேலை வாய்ப்பும் பெருகும் என்றும் தெரிவித்தார். கட்டுமானம் நடைபெறுகிறது என்றால் பொறியாளர் வேலை, அதை சார்ந்த வேலை வாய்ப்பும் உருவாகும் என்பது நகமும் சதையும் போன்ற விஷயத்தை ஒத்தது. செல்போன் ஏற்றுமதியில் உலகின் 2வது நாடாக மாறியுள்ளோம் என்ற தகவலையும் பிரதமர் அவர்கள் இந்த அடிக்கல் நாட்டு விழாவில் தெரிவித்தது மகிழ்ச்சியாக இருந்தது.
1: சென்னை ஐஐடியில் நடைபெற்ற நாட்டுநல பணித்திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்த திட்டங்களை சிறப்பாக நாட்டிற்கு அர்ப்பணித்து சிறப்பு செய்தார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ள ஜெயகோபால் கரோடியா வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களை தொடக்கி வைத்து பங்கேற்க உள்ள நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ளவிருக்கிறார். சாலை மார்க்கமாக நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தை இன்னும் சற்று நேரத்தில் சென்றடைவார்கள் நமது பிரதமர் அவர்கள். கல்வி சேவையில் பொன்விழா ஆண்டில் சிறப்பாக காலடி எடுத்து வைத்திருக்கிறது சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளி 50வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிறது. மாநனீய வேதாந்தம்ஜி அவர்களால் தொடக்கி வைக்கப்பட்டு பள்ளி செயலர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்களால் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் ஜெயகோபால் கரோடியா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்கள் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட உள்ளன. தொடக்கி வைத்து சிறப்புரையாற்ற உள்ளார் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பிரதமர் அவர்களே பாராட்டிய ஆசிரியர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள், பேரிடர் காலங்கள், கிராமத்தில் கழிப்பறை அமைத்தல், ஓராசிரியர் பள்ளிக்கு உதவுதல் என பல முயற்சிகளுக்கு வித்தாக அமைந்து அதை செயல்படுத்தி காட்டியும் இருக்கிறார் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள். தொடர்ந்து அவர் மன் கி பாத் நிகழ்ச்சியை செவிமடுத்து அதில் இடம்பெற்ற 20-25 கருத்துக்களை செயலாக்கம் செய்து வெற்றி பெற்றதாகவும், பிரதமர் அவர்களுக்கு இதுகுறித்து பலமுறை கடிதங்கள் எழுதியதாகவும் சொல்லியிருக்கிறார். அதை கேள்விப்பட்டு மதிப்புமிகு பிரதமர் அவர்களே நேரில் இவரை அழைத்து, அதாவது பள்ளி செயலர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்களை அழைத்து பாராட்டியிருக்கிறார். பணி அடர்ந்த சூழலில் பணிபுரியும் ராணுவ வீரர்களின் நலனுக்காக தனது பள்ளியில் கல்வி கற்கும் மாணவர்கள், பணிபுரியும் ஆசிரியர்கள், நிர்வாக அலுவலர்கள் என ஒவ்வொருவரிடமிருந்தும் தினமும் ஒரு ரூபாய் வசூலித்து ஒட்டுமொத்தமாக 40 லட்சம் ரூபாயை பிரதமரிடம் அண்மையில் வழங்கி அனைவரின் பாராட்டுதலை பெற்றதோடு பிரதமர் அவர்களே நேரில் அவர்களை அழைத்து பாராட்டியும் இருக்கிறார். பள்ளியின் செயலர் டாக்டர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள் சென்னை ஆகாஷ்வாணிக்கு அளித்த நேர்முகத்திலிருந்து சில பகுதிகள் இப்போது கேட்கலாம்.
2: பிரதமர் உங்களை கூப்பிட்டு பாராட்டினப்போ அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
3: எல்லையில்லாத ஆனந்தமும், அதே சமயம் என்ன பேச போகிறோம், எப்படி கையாள போகிறோம் என்ற ஒரு எதிர்பார்ப்புகள், பலவிதமான ஒரு மனதில் எழுந்த ஒரு எழுச்சின்னு என்று சொல்லலாம். அப்படி இருந்தது.
2: அவர் உங்களை பார்த்த உடனே கேட்ட அந்த முதல் வார்த்தை என்ன? என்ன கேட்டார் உங்ககிட்ட?
3: நமஸ்தே கோல்டன் ஜூப்ளி அப்படி என்று கேட்டார். ஏன்னா எங்கள் பள்ளிக்கூடம் ஜெயகோபால் கருடைய இந்து வித்யாலயா 1975 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பள்ளிக்கூடத்திற்கு தான் இப்பொழுது கோல்டன் ஜூப்ளி பொன்விழா நாங்கள் கொண்டாட போகிறோம். அதற்கு கூப்பிடுவதற்காக கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நான் அவருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். மன் கி பாத்ல அவர் சொல்ற பாயிண்ட்ல என்னெல்லாம் என் பள்ளிக்கூடத்துல இருக்கு, அதை எப்படி செய்கிறோம் எல்லாம் எழுதியே எழுதி ஒரு 25 கடிதங்கள் இருக்கும். அதன் முடிவு தான் அந்த சந்திப்பு.
2: அப்படி அவர் சந்திச்சு கேட்கும்

0: அந்த தருணம் பத்தி சொல்லுங்க எங்களுக்கு.
1: அந்த மொமெண்ட்ல வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. சரி நீங்க சொல்லுங்க, உங்க பள்ளிக்கூடம் வந்து ஜெயகோபால் கருடைய இந்து வித்யாலயா, எல்லா பள்ளிக்கூடமும் அதே பேரா இல்ல வேற பேரா அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல, எல்லா பள்ளிக்கூடங்களும் இந்து வித்யாலயங்கள் என்றுதான் அழைக்கப்படுகின்றது. ஆனால் டோனர் கொடுக்கின்ற ஒவ்வொரு பள்ளிக்கு அவங்களோட பெயரை நாங்க கொடுப்போம். கணிசமான தொகை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய பெயரை கொடுப்போம் என்றேன். ஓ அச்சா, சரி நீங்க எவ்வளவு டொனேஷன் எல்லாம் வந்து கொடுத்து சொல்லுங்க பாக்கலாம். உடனே அடுத்த கேள்வியை கேட்டாரு. கேட்ட உடனே நான் சொன்னேன், குஜராத் எர்த்க் வைக்கும், அசாம் பிளட்டுக்கும், லேயோட ஃபிளாஷ் பிளட்ஸுக்கு கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து ஓராசிரியர் பள்ளிக்கூடங்களில் இருக்கிற குழந்தைகள் வீட்டில எல்லாம் வந்து டாய்லெட் கிடையாது. திருவள்ளூர் மாவட்டம், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள், அங்கெல்லாம் வந்து டாய்லெட்டே கிடையாது. வீட்டில் அந்த இரவு வரைக்கும் அந்த குழந்தைகள் வெயிட் பண்ணி போவாங்க. இந்த 1000 வீடுகள்லையும் இப்போ கட்டி கொடுத்துட்டோம். அதில் 50 கழிவறை கட்டி கொடுத்தது எங்கள் குழந்தைகள். அதை வந்து சொன்ன உடனே அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஏன்னா அவரே 3 பாராட்டு கடிதம் எங்களுக்கு கொடுத்துருக்கார். இந்த கழிவறைகளை பற்றி நாங்கள் கட்டியிருக்கோம்னு சொன்ன போதெல்லாம் கொடுத்துருக்கார். அதனால இதெல்லாம் வரிசையாக சொல்லிகிட்டே வந்தேன் நான்.

0: இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற உள்ள ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். விழா நிகழ்வுகளில் தமிழ்நாடு ஆளுநர் மாண்புமிகு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் அவர்களும், மாண்புமிகு மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறைக்கான இணையமைச்சர் முனைவர் எல் முருகன் அவர்களும், தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கிறார்கள்.
1: பாரத நாட்டின் கண்கள் மாணவ செல்வங்கள் என்று எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பார் நமது மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் தேர்வுகளை எப்படி எதிர்கொள்ளலாம் என்று வருடா வருடம் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் அறிவுரைகள் மற்றும் அறவுரைகளை பகிர்ந்து கொள்வார் நமது பிரதமர் அவர்கள். தனி மனித ஒழுக்கம், கட்டுப்பாடு, நேரம் தவறாமை, காலத்தை வீணாக்காமை, பெற்றோரை மதித்தல், பெரியவர் சொல் கேளல், ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றுதல், சுற்றுச்சூழலை காத்தல், புதிய அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை தெரிந்து கொள்ளுதல், அவற்றில் மாணவர்களையும் ஈடுபடச் செய்வது என பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு மதிப்புமிக்க ஆசானாக நின்று அவர்கள் கரம் பற்றி கைதூக்கி விடுபவர் நமது பிரதமர் அவர்கள். இளமையில் கல் என்பது மட்டுமல்ல, அனைத்தையும் அறிந்து கொள்ளுதல், தெரியாதவற்றை கேட்டு தெரிந்து கொள்ளுதல், அவற்றை ஆராய்ந்து அறிதல், செயல்பாட்டுக்கு கொண்டு வருதல், இவையெல்லாம் மாணவ செல்வங்களின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்திக் கொண்டே இருப்பார் நமது பிரதமர் அவர்கள். மாணனிய வேதாந்தம் ஜி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு பள்ளிச் செயலர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்களால் செயல்படுத்தப்பட்டு வரும் ஜெயகோபால் கரோடியா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்கள் இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தொடங்கப்பட உள்ளன.
0: நேர்களே, ஒரு சிறப்பு அம்சமாக பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு ஆய்வகத்தை காணொலி மூலமாக பிரதமர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார். மேலும் பள்ளியின் பொன்விழா மலரை பிரதமர் வெளியிட்டு சிறப்புரையாற்றவும் இருக்கிறார்.

கடந்த 2000 ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா பள்ளியின் வெள்ளி விழாவில் அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். தற்போது பள்ளியின் பொன்விழா சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நமது மதிப்பிற்குரிய பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட உள்ளது. பொன்விழா கொண்டாட்டங்கள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட உள்ளன. பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் நமது பிரதமர் அவர்கள்.

0: அவசியம், சுற்றுச்சூழலில் கவனம், மரம் நடுதலின் முக்கியத்துவம் போன்றவற்றை அன்பாய் வலியுறுத்திக் கொண்டே இருப்பார் நமது பிரதமர் அவர்கள். தேசத்தின் வருங்காலம் மாணவர்கள் கையில்தான் உள்ளது. அவர்களின் எதிர்காலம் மிக நம்பிக்கை வைத்திருப்பார் நமது பிரதமர் அவர்கள். ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளியின் செயலர் டாக்டர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள் நமது ஆகாஷ்வாணிக்கு அளித்த நேர்முகத்திலிருந்து சில பகுதிகள்.
1: சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. ஒரு ரூபாயில என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். அந்த ஒரு ரூபாயில நீங்க பண்ண அந்த சாதனை, அதை பத்தி எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க.
2: அதுக்கு மோட்டிவேஷனே நம்ம பிரதமர் தான். மன் கி பாத்ல அவர் சொன்னார், எப்படி சொன்னார்னா ரொம்ப அழகா அவர் பேசுறதே வந்து ரொம்ப இனிமையா இருக்கும். அதாவது உங்க மனசை கவரும். இந்த ராணுவ வீரர்களுக்காக வந்து உருகி இருக்கா, போய் அவளோட பண்டிகைகளை கொண்டாடி இருக்கா. ஒவ்வொரு வாட்டியும் நாங்க மன் கி பாத் எல்லாருமே ஸ்கூல்ல கேட்போம், சில சமயம் வீட்டுல கேட்போம், அப்புறம் வந்து பேசுவோம். அந்த வாட்டியும் நான் கேட்கிற பொழுது அதுல என்ன சொன்னார்னா, இவ்வளவு ஜனத்தொகை இருக்கிற இந்த நாட்டுல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ரூபாய் நம்ம கொடுத்தாலே போறோம், நம்ம ராணுவ வீரர்களுக்காக நம்ம வந்து நிறைய செய்யலாம். 25 முடியறது நமக்கு 50 வருஷம் முடிஞ்சுடுறது. அப்ப இந்த குழந்தைகள்லாம் ஒரு நல்ல காரியம் இந்த நாட்டுக்கு செய்யணும். இந்த ஒரு ரூபாவை இந்த 15 ஸ்கூலும் கொடுத்தாக்கா வருடம் முழுவதும்னா கூட 365 ரூபாய் தான் தலைக்கு அப்படின்னு டீச்சர்ஸ் சொன்னாங்க, நாங்களும் கொடுக்குறோம்னு. அப்போ எங்களோட நான் டீச்சிங்க நாங்கள் என்னமா பண்ணோம் பாவம், எங்களால் 365 ரூபா கொடுக்க முடியாதா, அவ்வளோ எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன் எல்லாரும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு போட்டோம். கணா கணக்கன் டெய்லி 1 ரூபா 1 ரூபா 1 ரூபா அன்னன்னைக்கு சாயங்காலமே கொண்டு போய் டீச்சர்ஸ் கட்டிடுவாங்க ஸ்கூல் அக்கௌண்ட்லேயே. ஸோ அது பார்த்தா கடைசியில் வந்ததுன்னா 40 லட்சம் வந்தது. ஒரு கிட்டத்தட்ட 10,000 குழந்தைகள் இருக்காங்க. 600-690 டீச்சர்ஸு, 200-250க்கு மேலே நான் டீச்சிங் ஸ்டாஃபு, இவெல்லாம் சேர்ந்து எல்லாம் போட்டு 40 லட்சம் வந்தது.

அரசாலே மிகவும் பிரியம் நமது பிரதமர் அவர்களுக்கு. மாணவர்கள் பயன்பெறும் பல்வேறு நலத்திட்டங்கள், அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள், கல்வியின் அவசியம், தொழிற்கல்வியை அவர்கள் கற்க வேண்டியதன்

ஸ்ரீ குருப்யோ நம. நானானந்த மயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவர் உபாஸ்மகே. நமஸ்தே டு ஒன் அண்ட் ஆல். இட்ஸ் வித் வெரி இம்மென்ஸ் பிளேஷர் அண்ட் ஹாப்பினஸ் அண்ட் கிராட்டிடியூட் ஐ ஆன் பிகாஃப் ஆஃப் மை ஆர்கனைசேஷன் எக்ஸ்டெண்ட் அ வெரி வார்ம் வெல்கம் டு அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர மோடி ஜி, who has graced us with his presence today despite of his busy and demanding schedule. With folded hands and a heart filled with gratitude, swagatam suswagatam. Our prime minister, his continuous seva all these years under the guiding principles of sabka saath, sabka vikas, sabka vishwas and sabka prayers is deeply inspiring. It's not merely a janseva but a true desh seva. Across your distinguished public service, from chief minister to the prime ministership, your focus consistently remained on youth, entrepreneurship, education and innovation. Dedicated entirely to India, you and this with the spirit of rashtriya swaha rashtriya idam na amama, which means I offer myself to the nation, nothing is for myself. Today's

0: ஆசிரியர்களே, காப்பாளர்களே, சென்னையிலே இன்று உங்கள் அனைவர் மத்தியிலும் வந்திருப்பதற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனது தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம்.
1: நண்பர்களே, ஆஜ் நவராத்திரி கா பிரதம் தின், சிவ் ஔர் சக்தி கி பவித்ர தர்த்தி தமிழ்நாடு ஆனே கா யே சௌபாக்ய ஔர் மா சரஸ்வதி கே சாதகோ சே மில்னே கா யே அவசர் மேரே லியே நவராத்திரி கா யே அத்புத் சுபாரம்ப் ஹை. மே மேரே யுவா சாத்தியோ கா யே உத்சாஹ் பி தேக் ரஹா ஹூன். யே ஜோ பாசிட்டிவ் எனர்ஜி ஹை, ये जो एक्साइटमेंट है, मैं उसे महसूस कर रहा हूं. मुझे आप सबकी आंखों में भारत का भविष्य दिखाई दे रहा है.
0: நண்பர்களே, நவராத்திரியின் புனித பிரதமை நன்னாளிலே நான் இங்கே சிவசக்தி ரூபமாக பவித்திரமான இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே கால் பதித்திருக்கிறேன். இதை ஒரு அற்புதமான தருணமாக நான் கருதுகிறேன். நண்பர்களே, இன்று இங்கே உங்கள் அனைவரிடமும் இருக்கும் உற்சாகம், துடிப்பு, ஆர்வம் இவை அனைத்தையும் நான் உணர்கிறேன். உங்கள் கண்களிலே பளிச்சிடும் ஒளியை காணும்போது பாரதத்தின் எதிர்காலம் என் கண்களுக்கு தெரிகிறது.
1: மே அப்படி பாத் சுரு கரூ உஸ்கே பஹலே மே ஆஜ் சென்னை மே தோ சமய சே பி 10 மினிட் பஹலே லேண்ட் கர் தியா தா. லேகின் கார்யக்ரமோ கி ரச்சனா ஔர் உஸ்மே குச் ந குச் விலம்ப் ஹோதா கயா ஔர் உஸ்கே காரண் आपके बीच आने में मुझे विलंब हुआ. मैं देर से पहुंचा, आपको असुविधा हुई, इसके लिए मैं आप सबकी क्षमा मांगता हूं.
0: அருமை நண்பர்களே, இன்று சென்னைக்கு நான் காலம் முன்பாகவே வந்துவிட்டேன். ஆனால் நிகழ்ச்சி நிரல் காரணமாக எனக்கு சற்றே நேரமாகிவிட்டது. இங்கே உங்கள் மத்தியிலே வருவதற்கு தாமதமாகிவிட்டது. அதற்காக நான் உங்கள் அனைவரிடமும் மன்னிப்பு கோருகிறேன்.
1: நண்பர்களே, ஆஜ் கா யுவா விக்சித் பாரத் கே விஜன் கி தாக்கத் பன்னா சாஹ்தா ஹை. விக்சித் பாரத் கே லியே ஜோ நயே ஐடியாஸ் சாஹியே, जो नए सॉल्यूशंस चाहिए, उनसे भारत ही नहीं विश्व का भविष्य भी तय होगा. टुडे द वर्ल्ड इज लुकिंग फॉर सॉल्यूशंस एंड यू हैव द पोटेंशियल टू प्रोवाइड दिस दोज सॉल्यूशंस.
0: நண்பர்களே, இன்றைய இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கிற்கு மேலும் பலம் கூட்ட விரும்புகின்றார்கள். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு தேவையான புதிய கருத்துக்கள், புதிய தீர்வுகள் ஆகியவற்றால் பாரதம் மட்டுமல்ல உலகின் எதிர்காலமும் தீர்மானிக்கப்படும். இன்று உலகம் தீர்வுகளை தேடிக் கொண்டிருக்கின்றது. அந்த தீர்வுகளை அளிக்கக்கூடிய வல்லமை உங்களிடத்திலே இருக்கின்றது.
1: நண்பர்களே, ஆஜ் பாரத் மே ஜோ இன்ஃபைனைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹை, மே சாஹ்தா ஹூ கி ஹர் யுவா அப்னே பவிஷ்ய கோ உசி படே கேன்வாஸ் பர் தேகே, பிகாஸ் This is your time.

0: योर अपॉर्चुनिटी। मुझे पूरा विश्वास है हमारा ये सपना पूरा होकर रहेगा। टुगेदर वी विल डू इट।
1: நண்பர்களே, இன்று பாரதத்திடம் கணக்கில்லாத சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இளைஞர்கள் அனைவரும் தங்களுடைய எதிர்காலத்தை இந்த பெரிய பின்னணியில் காண வேண்டும் என்று நான் விழைகின்றேன். இது உங்களுக்கான நேரம், இது உங்களுக்கான சந்தர்ப்பம். நமது இந்த கனவு கண்டிப்பாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நாம் அனைவரும் இதை இணைந்து சாதிப்போம்.
0: Together we will do it. Together, together, together. நண்பர்களே, ஆஜ் மே ஆப் சப்சே மில்லே யஹான் ஆயா ஹூ. இஸ்கே பீசே பி ஏக் தில்சஸ்ப பிரேரணா ஹை. ஹமாரி கிரிஜா அம்மா குச் மஹீனே பஹலே ஹி முஜ்ஸே குச் பச்சோ கே சாத் நாகர்கோயில் மே மிலி தி. உன்கி லகன், உன்கா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆர் தேஷ் கே ஃபியூச்சர் கே லிய உன்கா டிவோஷன் உஸ்னே மேரே மன் பர் ஏக் அபூத்பூர்வ சாப் சோடி தி.
1: நண்பர்களே, இன்று நான் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். இதன் பின்னணியில் கூட ஒரு சுவாரஸ்யமான கருத்தூக்கம் உத்வேகம் இருக்கின்றது. நம்முடைய கிரிஜா அம்மையார் சில மாதங்களுக்கு முன்பாக சில குழந்தைகளுடன் என்னை நாகர்கோயிலிலே சந்தித்தார். அவர்களுடைய ஈடுபாடு, அவர்களுடைய தன்னம்பிக்கை, மேலும் தேசத்தின் எதிர்காலத்துக்காக அவர்களிடம் இருந்த அர்ப்பணிப்பு, இவை என் மனதில் நீங்காத முத்திரையை பதித்துவிட்டன.
0: உசி முலாகாத் மே உன்னோனே முஜே இஸ் கோல்டன் ஜூபிலி செலிப்ரேஷன் கே லியே இன்வைட் கியா தா. ஏக் தோ உன்கா ஸ்னேஹ், தூஸ்ரா இஸ் ஐதிஹாசிக் சம்ஸ்தான் கே பிரதி மேரி பாவனா. मैंने तभी पक्का कर लिया था कि मैं इस कार्यक्रम में जरूर आऊंगा. मैं इस अवसर पर विश्व हिंदू विद्या केंद्र और पूरे हिंदू विद्यालय परिवार को 50 ईयर्स की शानदार यात्रा के लिए बहुत बहुत बधाई देता हूं.
1: அவர்களை நான் சந்தித்த போது இந்த பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டத்திற்கு எனக்கு அழைப்பு விடுத்தார். ஒரு பக்கம் அவருடைய உள்ளார்ந்த அன்பு ஒரு புறம், மறுபுறத்திலே இந்த நிறுவனத்தின் ஆளுமை, இதன் பழமை இன்னொரு புறம். அப்போதே நான் முடிவு செய்தேன், இந்த விழாவிற்கு கண்டிப்பாக நான் வர வேண்டும் என்று. இன்று நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். விஸ்வ ஹிந்து வித்யா கேந்திரம் மற்றும் அனைத்து ஹிந்து வித்யாலய குடும்பத்துக்கும் 50 ஆண்டுகள் என்ற இந்த அருமையான பயணத்திற்கான பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நண்பர்களே, விஸ்வ ஹிந்து வித்யா கேந்திரம் ஆஜ் அப்னி கோல்டன் ஜூபிலி மனா ரஹா ஹை. ये माइलस्टोन जितना बड़ा है इसकी यात्रा भी उतनी ही इंस्पायरिंग है.

0: 1975 में चेन्नई का वेस्ट मामल्लपुरम एक छोटे से विद्यालय के रूप में इस संस्थान की शुरुआत हुई थी। उस समय इसमें केवल 7 स्टूडेंट थे। आज जैसी सुविधाएं भी नहीं थी, परमानेंट बिल्डिंग भी नहीं था, रिसोर्सेज भी सीमित थे, लेकिन एक चीज थी, दृढ़ इच्छा शक्ति और अटूट सेवा भावना। इसलिए ये संस्थान हर कठिनाई के बावजूद आगे बढ़ता रहा।
1: நண்பர்களே, இன்று நாம் எந்த அமைப்பின் பொன் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ, இந்த மைல்கல் இது எப்படி அடையப்பட்டது, இது தொடங்கப்பட்ட கதையும் மிக உள் எழுச்சி அளிக்க வல்லது. சற்றே உங்கள் எண்ணங்களை கடந்த காலத்தை நோக்கி திருப்பிச் செல்லுங்கள். அது 1975 ஆண்டு சென்னையின் மேற்கு மாம்பலத்திலே ஒரு சிறிய பள்ளி தொடங்கப்பட்டது. அந்த வேளையிலே இதில் வெறும் 7 மாணவர்கள் மட்டுமே இருந்தார்கள். அப்போதெல்லாம் இன்று போல வசதிகள் எல்லாம் இருக்கவில்லை, நிரந்தரமான கட்டிடம் எல்லாம் கிடையாது, ஆதாரங்கள் அளவாகவே இருந்தன. ஆனால் அத்தனை கடினங்களுக்கு இடையேயும் என்ன இருந்தது என்றால், அர்ப்பணிப்பு பாவம், சேவை உணர்வு. அதன் காரணமாக பல இடர்களுக்கு இடையேயும் கூட இந்த அமைப்பு மேலும் மேலும் முன்னேறி கொண்டே இருந்தது.
0: சமய கே சாத் யே சோட்டா சா பிரயாஸ் இத்தனா படா எஜுகேஷனல் மூவ்மெண்ட் பன் கயா. ஆஜ் தமிழ்நாடு கே அலக் அலக் ஹிஸ்ஸோ மே आपके 15 संस्थान है।
1: மெல்ல மெல்ல இந்த சின்ன முயற்சியானது ஒரு பெரிய கல்வி இயக்கமாக பரிமளித்தது. இன்று தமிழ்நாட்டின் பல்வேறு பாகங்களிலே இவர்களுக்கென 15 நிறுவனங்கள் இருக்கின்றன.
0: நண்பர்களே, मैं इस अवसर पर श्री जय गोपाल गरोड़िया जी के योगदान को भी आदरपूर्वक याद करता हूं। उन्होंने विद्यालय के भवन निर्माण में महत्वपूर्ण सहयोग दिया। आज मैं उन सभी शिक्षकों, कर्मचारियों, अभिभावकों और पूर्व विद्यार्थियों का भी अभिनंदन करता हूं, जिन्होंने हिंदू विद्यालय की इस यात्रा को सफल बनाया है। 50 ईयर्स ऑफ डेडिकेशन, 50 ईयर्स ऑफ कमिटमेंट, 50 ईयर्स ऑफ शेपिंग यंग लाइफ।
1: நண்பர்களே, நான் இந்த வேளையிலே ஜெயகோபால் கரோடியா அவர்களின் பங்களிப்பையும் கூட மிகுந்த மரியாதையோடு நினைவு கூறுகிறேன். அவர்தான் இந்த கல்விச்சாலைக்கான கட்டட நிர்மாணத்திற்கு மகத்துவம் வாய்ந்த உதவிகளை அளித்தார். இன்று இந்து வித்யாலயத்தின் இந்த பயணத்தை வெற்றியாக மலரச் செய்த அனைத்து ஆசிரியர்கள், பணியாளர்கள், பெற்றோர், காப்பாளர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் என இந்த அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள்தான் இந்து வித்யாலயத்தின் இந்த பயணத்தின் வெற்றிக்கான வித்துக்கள். 50 ஆண்டுகால அர்ப்பணிப்பு, 50 ஆண்டுகால கடமை உணர்வு, 50 ஆண்டுகாலாக இளம் நண்பர்களின் வாழ்க்கை உருவாக்கல்.
0: நண்பர்களே, एक संस्थान कैसे शिक्षा के साथ साथ राष्ट्रभक्त नागरिकों का निर्माण करता है,

0: ये स्थान इसका भी उदाहरण है। मैंने अपनी मन की बात में इसकी चर्चा भी की थी, कैसे गिरिजा अम्मा ने बच्चों को एक आइडिया दिया, हर बच्चा रोज सिर्फ 1 रुपये बचाए और उसे देश के सैनिकों के लिए समर्पित करे। जब हजारों बच्चे इस संकल्प से जुड़े तो अराउंड 40 लाख रुपये जुटा के लिए गए। इंडीड, व्हाट एन इंस्पायरिंग एग्जांपल।
1: நண்பர்களே, எப்படி ஒரு அமைப்பு கல்வியோடு கூடவே தேசபக்தி உடைய குடிமக்களை உருவாக்குகிறது என்பதற்கும் இந்த அமைப்பு ஒரு எடுத்துக்காட்டு. நான் என்னுடைய மனதின் குரலிலும் கூட இது பற்றி கூறியிருந்தேன். எப்படி கிரிஜா அவர்கள் குழந்தைகளுக்கு ஒரு கருத்தை ஊட்டினார் பாருங்கள். அதாவது ஒவ்வொரு குழந்தையும் வெறும் 1 ரூபாயை சேமிக்கும் அன்றாடம். சேமித்தாதனை எப்படி நாட்டின் ராணுவ வீரர்களுக்கு அர்ப்பணிப்போம்? ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இந்த உறுதிப்பாட்டிலே சங்கமித்த போது சுமார் 40 லட்சம் ரூபாய் திரட்டப்பட்டு விட்டது. என்ன ஒரு உத்வேகம் தரும் எடுத்துக்காட்டு இது.
0: நண்பர்களே, ஸ்மால் கான்ட்ரிபியூஷன்ஸ் கேன் மேக் அ பிக் டிஃபரன்ஸ். एक छोटा सा प्रयास भी बहुत बड़ा इंपैक्ट करता है। आपदा के समय जरूरतमंदों को सपोर्ट करना हो या स्वच्छता से जुड़े प्रयास हो, ये संस्कार ही हिंदू विद्यालय परिवार की महान विरासत है।
1: நண்பர்களே, சின்ன சின்ன முயற்சிகள் கூட எத்தனை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதைத்தான் இந்த எடுத்துக்காட்டு காட்டுகிறது. சிறிய பங்களிப்புகளால் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியும். பேரிடர் காலங்களிலே தேவையானவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாகட்டும், தூய்மையோடு தொடர்புடைய முயற்சிகளாகட்டும், இந்து வித்யாலய குடும்பத்தார் எப்போதுமே தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கின்றார்கள்.
0: நண்பர்களே, ஆஜ் இஸ் அவசர் பர் மே மகான் சந்த் திருவள்ளுவர் ஜி கோ பி யாத் கருங்கா. உன்கி சிக்ஷாயே ஆப் சபி ஸ்டூடெண்ட்ஸ் கே லியே பஹத் அஹம் ஹை. ஹால் ஹி மே முஜே रूस के राष्ट्रपति पुतिन को तिरुकुरल का रूसी अनुवाद भेंट करने का अवसर मिला था।
1: நண்பர்களே, இன்று இந்த தருணத்திலே மகான் புனிதர் திருவள்ளுவரை நினைவு கூர்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். மகான் திருவள்ளுவர் மாணவர்களுக்கு மிக உகந்த கருத்துக்களை அறிவுரைகளை அவர் விட்டுச் சென்றிருக்கிறார். தற்போதுதான் நான் ரஷ்ய நாட்டு அதிபர் புதின் அவர்களுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழியாக்கத்தை அளிக்கும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது.
0: திருக்குறள் உன் சபி லோகோ கே லியே எக் அத்புத் மார்கதர்ஷக் ஹை, जो जीवन भर कुछ नया सीखते रहना चाहते हैं। तिरुवल्लुवर जी ने अपने एक बहुत प्रसिद्ध कुरल में वो हमें सिखाते हैं कि कुछ सीखने के साथ ही उसे अपने जीवन में अपनाना भी आवश्यक है। और ये आप सभी विद्यार्थियों के लिए भी बड़ी सीख है।
1: வாழ்க்கை முழுவதும் புதிது புதிதாக கற்க விரும்பும் அனைவருக்கும் திருக்குறள் அற்புதமான ஒரு வழிகாட்டி. மகான் திருவள்ளுவர் தனது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற குறளிலே நாம் எப்படி சிறப்பான முறையிலே கற்க வேண்டும்

0: என்று நமக்கு கற்பிக்கிறார். மேலும் நாம் கற்றவற்றின்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிறார். இதெல்லாம் மாணவர்களுக்கு ஒரு கற்பித்தல் தானே, கற்றல் தானே.
1: நண்பர்களே, ஆப் சபீனே மகாகவி பாரதியார் கோபி கூப் படா ஹோகா. மகாகவி பாரதியார் கே ஜீவன் மே படி பூமிகா காசி கி பி தி. காசி கே ஆத்யாத்மிக் ஔர் ராஷ்ட்ரிய சேத்னா சே பரே வாதாவரண் கா உன்கே விசாரோ பர் கஹரா பிரபாவ் படா.
0: நண்பர்களே, தமிழ் இலக்கியத்திலே மேலும் ஒரு மகத்தான ஆளுமை என்று சொன்னால் மகாகவி பாரதியார் தான். அது அவருடைய ஆளுமை அமைவிலே காசிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. இளம் வயதிலே அவர் காசியிலே வசித்து கல்வி கற்றார். காசியின் ஆன்மீக மற்றும் தேசிய விழிப்பு நிறைந்த சூழல் அவருடைய எண்ணங்களிலே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது.
1: நண்பர்களே, மே காசி கா சாம்சத் ஹூ. காசி கே லோக் ஆஜ் பி மகாகவி பாரதியார் கோ யாத் கர்த்தே ஹே. உன்கே ஷப்த அச்சமிலை யே ஹமே நீடர் ஹோகர் ஜீனே கி பிரேரணா தேதே ஹே. இஸ்லியே மே யஹா ஆப் சப் யுவாவோ சே பி கஹுங்கா, ஆப் நீடர் ஹோகர் ஸ்வயம் கோ ஏக் மௌகா ஜரூர் தீஜியே. அப்னே ஐடியா பர் காம் கர்கே தேக்கியே. ட்ரீம் பிக், திங்க் டிஃபரண்ட்லி அண்ட் பி ஃபியர்லெஸ்.
0: நண்பர்களே, நான் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர். உங்கள் அனைவருக்கும் தெரியுமா இல்லையா? தெரியும். நான் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர். இன்றும் கூட காசிவாழ் மக்கள் அனைவரும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை மிகவும் அன்போடும் பாசத்தோடும் நினைவு கூறுகின்றார்கள். அவருடைய சொற்களான அச்சமில்லை அச்சமில்லை என்பவை அச்சமின்றி வாழ நமக்கு உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக அளியுங்கள். நீங்கள் உங்கள் கருத்துப்படி வாழ்ந்து பாருங்கள். பெரிதாக கனவு காணுங்கள். வித்தியாசமாக சிந்தியுங்கள். அச்சமின்றி வாழுங்கள்.
1: நண்பர்களே, பாரத் கோ லேக்கர் மேரி அப்னி சமஜ், தேஷ் கே அலக் அலக் ஹிஸ்ஸோ கி யாத்ராவோ ஔர் வஹா கே லோகோ சே சீக்னே கே அனுபவோ சே பனி. 90 கே தசக் கி ஷுருவாத் மே மே கன்னியாகுமாரி சே கஷ்மீர் தக் கி ஏக்தா யாத்ரா கா பி ஹிஸ்ஸா ரஹா தா. கிரிஜா அம்மா சே மேரா பஹலா பரிச்சய் உசி ஏக்தா யாத்ரா கே தௌரான் ஹுவா தா. தப் சே ஹமாரா யே பரிச்சய் படா ஹுவா ஹை.
0: நண்பர்களே, பாரதம் தொடர்பான என்னுடைய புரிதல் தேசத்தின் பல்வேறு பாகங்களுக்கும் பயணித்து அங்கே இருக்கும் மக்களிடமிருந்து கற்றுப்பெற்ற அனுபவங்களால் இது உருவானது. 90களின் தொடக்கத்திலே நான் கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீர் வரையிலான ஏகதா யாத்திரையில் பங்கு கொண்டேன். இன்று இந்த வேளையிலே அந்த கால நினைவலைகள் என் மனதிலே வந்து போகின்றன. கிரிஜா அவர்களுடனான என்னுடைய முதல் அறிமுகம் அந்த ஏகதா யாத்திரையின் போதுதான் நடந்தது.
1: நண்பர்களே, மேரி யாத்ராவோ நே முஜே பாரத் கி டைவர்சிட்டி கோ கரீப் சே சமஜ்னே கா அவசர் தியா. மேரே ஜீவன் மே தமிழ் பாஷா ஔர் தமிழ் சம்ஸ்கிருதி கே லியே ஜோ பிரேம் ஹை யே பி இன்ஹீ அனுபவோ சே பைதா ஹுவா ஹை.
0: நண்பர்களே, இந்த பயணங்கள் எல்லாம் பாரதத்தின் பன்முகத்தன்மையை

0: அருகிருந்து புரிந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்தன. ஆகையினால்தான் தமிழ் மொழி மீது இந்த பயணங்கள் காரணமாக என்னுடைய மனதிலே இருக்கின்ற அன்பு மேலும் மேலும் பெருகியது.
1: Friends, that is why I encourage you to discover India. Wherever you go, carry Tamil culture with you. Share Tamil poetry, stories and traditions with friends. Make friends with people whose backgrounds may be different from your own. The unity of our nation is built by the friendship you make.
0: நண்பர்களே, ஆகையினால்தான் உங்களிடத்திலே நான் கூறுகிறேன், இந்தியாவை அதிகமாக சுற்றி பாருங்கள். இந்தியா நெடுக அதிக பயணத்தை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் இந்தியாவின் எந்த பாகத்துக்கு சென்றாலும் சரி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பாரம்பரியம், தமிழ் இலக்கியம், தமிழ் கவிதைகள், தமிழ் மரபுகள், இதனை உங்களோடு சுமந்து செல்லுங்கள். அங்கே இருக்கும் வேறுபட்ட பின்புலத்தை சேர்ந்த உங்கள் நண்பர்களிடம் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: நண்பர்களே, ஆஜ் கி நியூ ஜெனரேஷன் கோ அப்னே சப்னோ கோ பூரா கர்னே கே லியே ஜோ அவசர் மில் ரஹே யே அப்னே ஆப் மே அபூத்பூர்வா ஹே. ஆப் தேகியே, ஆஜ் தேஷ் மே எஜுகேஷன் கா பூரா லேண்ட்ஸ்கேப் பதல் ரஹா ஹே. 2014 மே பாரத் மே கரீப 750 யூனிவர்சிட்டிஸ் தி, ஆஜ் இன்கி சங்க்யா 1300 சே பி ஜாதா ஹோ கயி ஹே. காலேஜோ கி சங்க்யா பி கரீப 38,000 சே பட்கர் 52,000 சே அதிக ஹோ சுகி ஹே. பீதே வர்ஷோ மே தேஷ் கோ அநேக IITs, IIMs, IIITs or AIIMs மிலே.
0: நண்பர்களே, இன்று உங்களுடைய தலைமுறையிடம் உங்கள் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ள முன்பை விட அதிகமான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. தேசத்தின் கல்வித்துறையின் ஒட்டுமொத்த பின்னணியும் மாறி வருகின்றது. 2014 சுமார் 750 பல்கலைக்கழகங்கள் மட்டுமே பாரதத்திலே இருந்தன. இன்று இவற்றின் எண்ணிக்கை 1300 அதிகமாகி இருக்கிறது. கல்லூரிகளின் எண்ணிக்கையும் கூட சுமார் 38,000 அதிகரித்து 52,000 அதிகமாக ஆகியிருக்கிறது. கடந்த ஆண்டுகளிலே தேசத்திற்கு புதிய ஐஐடிக்கள், ஐஐஎம்கள், IIITக்கள் மற்றும் எய்ம்ஸ்கள் கிடைத்திருக்கின்றன.
1: நண்பர்களே, ஆஜ் நயி எஜுகேஷன் பாலிசி சே தேஷ் மே எஜுகேஷன் கி குவாலிட்டி பி இம்ப்ரூவ் ஹோ ரஹி ஹே. பாரதிய சம்ஸ்தானோ கி ग्लोबल पहचान भी लगातार बढ़ रही है. 2015 की क्यूएस रैंकिंग में भारत की सिर्फ 14 यूनिवर्सिटीज थी. लेटेस्ट रैंकिंग में यह संख्या बढ़कर 52 हो गई है. इन आंकड़ों का मतलब बहुत सीधा है. More institutions, more choices and more opportunities for you.
0: மேலும்

0: பாரத நாட்டு நிறுவனங்களின் உலகளாவிய அடையாளமும் கூட தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. 2015 ஆண்டுக்கான QS தரவரிசைகளிலே பாரதத்தின் வெறும் 14 பல்கலைக்கழகங்கள் மட்டுமே இருந்தன. 2027 ஆண்டிற்கான தரவரிசையிலே இந்த எண்ணிக்கை அதிகரித்து 52 ஆகியிருக்கின்றது. நண்பர்களே, இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் கூறும் பொருள் நேரடியானது. அதிக நிறுவனங்கள், அதிக தேர்வுகள், உங்களுக்கு அதிக வாய்ப்புகள்.
1: நண்பர்களே, ஹர் யுவா கே அப்னே அலக் அலக் சப்னே பி ஹோத்தே ஹேன், அப்னே அலக் பிரதிபா பி ஹோத்தி ஹே. உதாரண கே லியே மே ஆப்மே சே ஷாயத் கை சாதி ஐசே ஹோங்கே ஜோ ஸ்போர்ட்ஸ் கோ அப்னா கேரியர் பனானா சாஹதே ஹோங்கே. அப் தேர் இஸ்லியே தேஷ் பி யே என்ஷோர் கர் ரஹா ஹே கி ஸ்போர்ட்ஸ் கேவல் என்டர்டெயின்மெண்ட் தக் சிமித் ந ரஹே. இஸ்லியே ஆஜ் பாரத் மே கேலோ கே லியே நயி சுவிதாய் பன் ரஹி ஹே. யுவா கிலாடியோ கோ பெஹதர் ட்ரெயினிங் ஆர் சப்போர்ட் மில் ரஹா ஹே. और इंटरनेशनल सपोर्ट में भारत का कद भी इंटरनेशनल स्पोर्ट्स की दुनिया में भारत का कद भी बढ़ रहा है.
0: நண்பர்களே, ஒவ்வொரு இளைஞரிடத்திலும் ஏதோ ஒரு திறமை ஒளிந்திருக்கிறது. நாம் இந்த திறமையை வெளிக்கொணர்வதில் நம்முடைய முயற்சிகளை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். இப்போதெல்லாம் விளையாட்டுகள் ஏதோ கேளிக்கையோடு மட்டும் நின்று போவதில்லை. ஆகையினால் நண்பர்களே, இன்று பாரதத்திலே விளையாட்டு உலகம் கூட விரைவாக மாறி வருகின்றது. விளையாட்டுகளுக்கான புதிய வசதிகள் உருவாகி வருகின்றன. இளைய விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பான பயிற்சிகளும் ஆதரவும் கிடைத்து வருகின்றது. மேலும் சர்வதேச விளையாட்டுகளில் பாரதத்தின் திறமைகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது.
1: நண்பர்களே, பாரத் 2030 காமன்வெல்த் கேம்ஸ் கி மேஜ்பானி கி தயாரி கர் ரஹா ஹே. ஹம் 2036 ஒலிம்பிக்ஸ் கி மேஜ்பானி கா சப்னா பி லேகர் ஆகே பட் ரஹே ஹே. ஆனே வாலே வர்ஷோ மே ஜப் துனியா கே படே ஸ்போர்ட்ஸ் இவெண்ட் பாரத் மே ஹோங்கே. இஸ்லியே பாரத் கே யுவாவோ கே பாஸ் அப் பிளேட்ஃபார்ம் பி ஹே, பொட்டென்ஷியல் பி ஹே, ஆர் சப்போர்ட் பி ஹே. இட் மீன்ஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் எண்ட்லெஸ். முஜே விஸ்வாஸ் ஹே ஆப்கி ஜெனரேஷன் பாரத் கோ ஸ்போர்ட்ஸ் கி துனியா மே பி நயி ஊஞ்சாயியோ பர் லேகர் ஜாயேகி.
0: என் மனம் நிறைந்த இளைய நண்பர்களே, பாரதம் 2030 ஆண்டிலே காமன்வெல்த் போட்டிகளை நடத்துவதற்கான தயாரிப்புகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. நாம் 2036 ஆண்டிற்கான ஒலிம்பிக்ஸ் போட்டிகளை நடத்தும் கனவினை தாங்கி முன்னேறிக் கொண்டிருக்கின்றோம். வரவிருக்கும் ஆண்டுகளிலே உலகின் பெரிய விளையாட்டு நிகழ்ச்சிகள் பாரதத்திலே நடக்கும். உங்களுக்கு தளமும் உண்டு, ஆதாரங்களும் உண்டு, ஆதரவும் உண்டு. அப்போது இங்கே அமர்ந்திருக்கும் பல குழந்தைகளுக்கு அந்த பயணத்தில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பம் வாய்க்கும். வாய்ப்புகள் முடிவே இல்லாதவை. உங்களுடைய தலைமுறை பாரதத்தை விளையாட்டுகள் உலகிலும் கூட புதிய சிகரங்களை நோக்கி இட்டுச் செல்லும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது.
1: நண்பர்களே, ஆஜ் ஆப் சபிக்கு பீச் ஆகர் ஆப்கே சப்னோ கோ மஹசூஸ் கர்

0: मेरा विश्वास और मजबूत हुआ है। मैं कह सकता हूं भारत का भविष्य बहुत शानदार होगा और उस भविष्य के सबसे बड़े हीरो आप हैं। நண்பர்களே, இன்று உங்கள் அனைவரிடையே நான் வந்திருக்கின்ற வேளையிலே உங்களுடைய துடிப்பை பார்க்கும்போது, உங்களுடைய கனவுகளை நான் உள்ளார்ந்த வகையிலே உணரும் பொழுது என்னுடைய நம்பிக்கை மேலும் பலப்படுகிறது. பாரதத்தின் எதிர்காலம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அந்த எதிர்காலத்தின் மிகப்பெரிய நாயகர்கள், ஹீரோக்கள் யார்? நீங்கள்தான். मुझे आपके टैलेंट पर भरोसा है, आपके कॉन्फिडेंस पर भरोसा है, आपकी कैपेबिलिटी पर भरोसा है और इसलिए आज मैं आप सभी के साथ कुछ बड़े संकल्प दोहराना चाहता हूं।
1: எனக்கு உங்கள் திறமைகள் மீது நம்பிக்கை இருக்கிறது, உங்களுடைய திறன்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை மீது நம்பிக்கை இருக்கிறது. ஆகையால் இன்று சில உறுதிப்பாடுகளை நாம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது.
0: அப் மே ஜோ போலுங்கா உஸ்கே பாத் ஆப்கோ தோஹரானா ஹை. We will do it. दोहराएंगे? पक्का? Develop India by 2047. Develop India by 2047.
1: We will do it.
0: Say it with me. We will do it. Develop India by 2047. Top three economy. Self-reliant India. Global manufacturing hub. Hosting the Olympics. An Indian on the moon. Yes, we will do it.
2: Thank you so much. Nandri Manakkam.

இதுவரை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற ஜெயகோபால் கரோடியா வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்ட தொடக்க விழா இனிதே நடைபெற்றது. பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று நமது பாரத பிரதமர் அவர்கள் உலக பொதுமறையாம், திருக்குறள், மகாகவியின் படைப்புகள் மாணவர்களின் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் எவ்வாறு வளர்ப்பதில் உதவுகின்றன என்பதை எடுத்துரைத்தார். மாணவர்களின் முன்னேற்றத்தில் எப்போதும் அக்கறை கொண்டு கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கொண்டிருப்பார் நமது பிரதமர் அவர்கள். நமது கலை கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியத்தை மாணவர்களுக்கு எப்போதும் அறிவுறுத்துபவர் நமது மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 என்ற இலக்கை நோக்கி நமது பாரதம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. நமது நாட்டின்

0: முன்னேற்றத்துடன் உலக அரங்கில் பல்வேறு வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கு முன்னுதாரணமாக நம் நாடு இருக்கும் என்பதில் ஐயமில்லை என்று பகிர்ந்தார் நமது பிரதமர் அவர்கள்.
1: முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டுமென்றால், குறைந்த விலையில் எளிதில் கிடைக்கும் மருத்துவம், தற்சார்பு இந்தியா, மகளிர் தலைமையிலான வளர்ச்சி, அதிவிரைவு உள்கட்டமைப்பு மேம்பாடு, ஆயுஷ்மான் பாரத், இதுபோன்ற எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை வகுத்தும், தொழில்நுட்பத்தில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அதில் வெற்றி கண்டும், உலக அரங்கில் தனக்கென தனி முத்திரை பதித்து வீறுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது நம் தேசம் என்று சொல்லி இந்த நேரலை நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை மெட்ரோ ரயில் சேவையின் இரண்டாம் கட்ட வழித்தடத்தை தொடக்கி வைத்த நிகழ்வு, சென்னை ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் முடிவுற்ற திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தல் விழா, சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற ஜெய்கோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களின் தொடக்க நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேரலை நிகழ்ச்சியை இதுவரை கேட்டீர்கள். வர்ணனையாளர்கள் எம் சித்ராதேவி, சி சிவகுமார் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.
3: மேம்படுத்தி தொழில் வர்த்தகத்தை வலுப்படுத்த இப்புதிய திட்டங்கள் வழிகோலும் என்று பிரதமர் அப்போது கூறினார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். அறிவியல் மற்றும் உட்கட்டமைப்பு வளர்ச்சியால் நாடு மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடி வளாகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை ரயில் துறைமுக மேம்பாட்டு பணிகளை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், இன்று தொடங்கப்பட்ட இத்திட்டங்கள் போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தி தொழில் மற்றும் வர்த்தகத்தை வலுப்படுத்தும் என்றார். இதன் மூலம் தமிழக இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாவதோடு தமிழக மக்களின் வாழ்க்கை தரமும் மேம்படும் என்றார். நாட்டின் மின்னணு ஏற்றுமதி பன்மடங்கு உயர்ந்துள்ளதாக கூறிய பிரதமர், செல்போன் ஏற்றுமதியில் உலகின் இரண்டாவது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். சிறப்பான போக்குவரத்திற்கு நகரங்களின் கட்டமைப்பின் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர், இத்தகைய திட்டங்களின் மூலம் மக்களின் பயணம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தமிழகத்தின் தொழில்துறையை இத்திட்டங்கள் வலுப்படுத்தும் என்று சுட்டிக்காட்டிய பிரதமர், தமிழக இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றார். இந்நிகழ்ச்சியில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்ட பழனி, வேலூர், கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி, நாமக்கல் ரயில் நிலையங்களை பிரதமர் திறந்து வைத்தார். தமிழகத்தில் கடல்சார் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தவும் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கும் வகையிலும் தூத்துக்குடி வஉசி துறைமுகம் உட்பட 282 கோடி ரூபாய் மதிப்பிலான துறைமுகம் தொடர்பான பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் மணலி சுத்திகரிப்பு நிலையத்தில் 1,620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து ஜெயகோபால் கரோடியா பள்ளி பொன்விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு செயற்கை நுண்ணறிவு மற்றும் அட்டல் ஆய்வகத்தை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், நம் நாட்டு இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கிற்கு வலுவூட்ட விரும்புவதாக கூறினார். உலகளாவிய சவால்களுக்கான தீர்வுகள் மாணாக்கரிடம் உள்ளதாக குறிப்பிட்டார். நம் தேசத்தின் எதிர்காலம் மாணாக்கரின் கையில் உள்ளதாக கூறிய பிரதமர், 2047 ஆண்டுக்குள் வளர்ந்த தேசமாக அனைவரும் உறுதியேற்க அழைப்பு விடுத்தார். மாணாக்கர் நாடு முழுவதும் பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், விளையாட்டுத் துறையில் நம் நாடு புதிய உச்சத்தை எட்டும் என்று குறிப்பிட்டார். செல்லும் இடமெல்லாம் நம் தேசத்தின் கலாச்சாரத்தை மாணவர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மாணவர்களை அறிவுறுத்தினார். முன்னதாக சென்னை போரூர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் 4,900 கோடி ரூபாய் மதிப்பிலான பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்த பிரதமர், போரூர் பூந்தமல்லி இடையே மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயுடன் இணைந்து பயணித்தார். அதனைத் தொடர்ந்து சென்னை ஐஐடி வளாகத்தில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் அங்குள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்தார். சென்னை ஐஐடி வளாகத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனர்களுடனும் பிரதமர் கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மக்கள் சேவையில் 25 ஆண்டுகளாக சிறப்பாக பங்காற்றி வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் முன்முயற்சிகளால் நாட்டில் தற்போது 2.5 லட்சம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.

கூறினார். முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், நாட்டின் தொழில் மேம்பாடு, அறிவியல், கல்வி முன்னேற்றத்திற்கு தமிழகம் சிறப்பான பங்களிப்பை வழங்கும் என்றார். தமிழக இளைஞர்களுக்கு உலக அளவிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 1.5 டிரில்லியன் வளர்ச்சி இலக்கை நோக்கி தமிழகம் பயணித்து வருவதாக தெரிவித்தார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். சென்னை திருச்சி

0: நாமக்கல் ரயில் நிலையம் மத்திய அரசின் அமிர்த் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் 17 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதுப்பிக்கப்பட்ட வசதிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக அர்ப்பணித்தார். மத்திய அரசின் அமிர்த் பாரத் ரயில் நிலையம் மறுசீரமைப்பு திட்டத்தில் நாமக்கல் ரயில் நிலைய கட்டடம் புதுப்பிக்கப்பட்டு தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தில் விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புதிய நுழைவு பகுதி, வளைவு அமைப்பு, புதுப்பிக்கப்பட்ட காத்திருப்பு அறை, உயர்தர பயணிகள் ஓய்வு அறை, 2 பயணச்சீட்டு முன்பதிவு மையங்கள் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சேவைகள் மூலம் நாமக்கல் ரயில் நிலையத்தை பயணிகள் மிக இலகுவாக அணுக முடியும். நாமக்கல்லிருந்து எஸ் கண்ணன்.
1: இத்திட்டத்தின் கீழ் வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் மறுசீரமைக்கப்பட்டு இன்று பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக பயணி ஒருவர் தெரிவிக்கையில்,
2: என்னோட பேரு நரேஷ். நம்மளோட வேலூர் கண்டோன்மெண்ட் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே 8 கோடியே 40 லட்சம் மதிப்பீட்டுல வேலூர் மக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்கோங்க. பயணிகளோட பாதுகாப்பு அறை, லிப்ட் வசதி அனைத்துமே இருக்கு. ஒரு வழி பாதையா இருந்த இந்த வழித்தடம் இன்னைக்கு இரு வழி பாதையா பிளாட்ஃபார்ம்களோட அமைச்சு அவ்வளவு அருமையா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரதத்துக்கு பிரதமர் அமைச்சு கொடுத்திருக்காரு, ரொம்ப நன்றி.
3: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக பத்ம விருதுகளுக்கான தேர்வு நடைமுறை வெளிப்படை தன்மையுடனும் ஜனநாயக முறைப்படியும் மாற்றப்பட்டது குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. நாட்டின் மிக உயரிய விருதான பத்ம விருதுகளுக்கான தேர்வு நடைமுறையில் 2014 ஆம் ஆண்டிற்கு பின்னர் நாட்டின் எந்த ஒரு குடிமகனும் தகுதியான ஒருவரை இவ்விருதுக்கு பரிந்துரைக்க முடியும். மக்கள் தங்களையே பரிந்துரைத்துக் கொள்ளும் வாய்ப்பும் தற்போது நடைமுறையில் உள்ளது. தொலைதூர கிராமப்புறங்கள் மற்றும் விளிம்பு நிலை மக்கள் சிறப்பான பணிகளை செய்து வரும் அறியப்படாத சேவகர்களை கௌரவிப்பதில் புதிய அளவுகோலை இவை உருவாக்கியுள்ளன. நாட்டின் உண்மையான சேவகர்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதை உறுதி செய்ய மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. எந்த ஒரு துறையிலும் சிறப்பாக பணியாற்றுபவர்கள் தற்போது பத்ம விருதை பெற முடியும் என்ற நம்பிக்கை மக்கள் மனதில் ஏற்பட்டுள்ளதாக தேசிய கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீவித்யா தெரிவிக்கையில்,
4: பத்ம விருது என்பது ஒருவருக்கு வழங்கப்படும் பாராட்டு மட்டுமல்ல, அவருடைய நீண்ட கால உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைக்கும் அங்கீகாரம். பெண்கள், பின்தங்கிய சமூகங்களை சேர்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள், தன்னலமற்ற சேவை செய்பவர்கள் என பல்வேறு தரப்பினரிடம் மறைந்திருக்கும் திறமைகளையும் சாதனைகளையும் கண்டறிந்து அங்கீகரிக்க வேண்டும் என்ற நோக்கமும் இந்த விருதுகளுக்கு இருக்கிறது.
5: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவை ஒட்டி பக்தர்கள் பல்வேறு வேடங்கள் அணிந்து நேர்த்தி கடன் செலுத்துவது வழக்கம். விழாவின் முக்கிய நிகழ்வான மகிஷாசுர சம்ஹாரம் வரும் 20ஆம் தேதி நள்ளிரவு நடைபெறுகிறது. நெல்லை பாளையங்கோட்டையில் தசரா விழாவின் முதல் நாளான இன்று முத்தாரம்மன் உள்ளிட்ட 12 அம்மன் சப்பார ஊர்வலம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
6: பாளையங்கோட்டையில் 12 முக்கிய அம்மன் கோவில்களில் தசரா திருவிழா கோலாகலமாக சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியதை தொடர்ந்து ஆயிரத்தம்மன், முப்புலாதி அம்மன், தெற்கு முத்தாரம்மன், வடக்கு முத்தாரம்மன், உச்சினி மாகாளி அம்மன் உள்ளிட்ட 12 அம்மன் கோவில்களிலும் அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் பிரம்மாண்ட மின் ஒளியில் அமைக்கப்பட்டிருந்த ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மேளதாளம் முழங்க அம்மன் சப்பரங்கள் வீதி உலா நடைபெற்றது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
5: தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தேவையான அனைத்து வசதிகளும் கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்க மோதிரம் திட்டம் மிகவும் பயனளிக்கும் என்று குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் 70க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு அவர் பட்டா வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறப்பாக பணியாற்றியவர்கள் தமிழக அரசின் விருது பெற வரும் 22ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். பெரம்பலூர் மாவட்டம் சமூக நல அலுவலகத்தில் முதலமைச்சரின் 2 பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முதிர்வு தொகை பெற வேண்டிய பயனாளிகளின் விவரம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அப்துல் ரசீக் தெரிவித்துள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இந்தூரில் இன்று 7 மணிக்கு நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. நாமக்கல் மாவட்டம் கிராம்பூரில் தென்னிந்திய அளவிலான வில்வித்தை சாம்பியன் பட்ட போட்டிகள் இன்று நிறைவடைகின்றன. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 160க்கும் மேற்பட்ட வீர வீராணிகள் பங்கேற்றுள்ள இப்போட்டியில் வெற்றி பெறுவோர் வரும் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச வில்வித்தை சாம்பியன் பட்ட போட்டிக்கு தகுதி பெறுவர்.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை ரயில் துறைமுக மேம்பாட்டுப் பணிகளை சென்னை ஐஐடி வளாகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தி தொழில் வர்த்தகத்தை வலுப்படுத்த இப்புதிய திட்டங்கள் வழிகோலும் என்று பிரதமர் அப்போது கூறினார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரி 5 மணி 5 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. பூந்தென்றல் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். இன்னைக்கு பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நேயர்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரயில் பயணங்கள்ல பொழுதுபோக்கிற்காக நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க. அதாவது பொதுவாகவே ரயில் பயணம் அப்படின்றது நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு பயணமாக அமையும். அந்த நேரங்களில் நம்ம எல்லா நேரமும் நம்ம கூட நம்ம அலைபேசியை கொண்டு போயிட்டு பாடல்கள் கேட்டுட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் பாடல்கள் கேட்குறதுமே வந்து ரயில் பயணங்களின் போது நம்ம பண்ணக்கூடிய ஒரு அழகான பொழுதுபோக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த பாட்டு கேட்குறத தவிர அந்த நீண்ட ரயில் பயணங்களில் நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உங்கள் பொழுதுபோக்குக்காக செய்வீங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நீங்கள் எங்கிட்ட பேச போகிறீங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு பூந்தென்றல் நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர் இணைய காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? பொழுதுபோக்குக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன நல்லா இருக்கு?
1: நாங்க டெய்லி வேலைக்கு போறோம் சார், கொஞ்சம் டைம்
0: கிடைக்கும்.
1: ஏன்னா ஒரு புக் படிப்பேன், ஏன்னா ஒரு தொழில்
0: பண்ணுவோம்.
1: அந்த உடனே ஒரு 5 மணி வீட்டுக்கு வந்துடுவேன். தோட்டத்தான் அதுக்கெல்லாம் ஒரு தண்ணி
0: வச்சுவேன்.
1: அப்புறம் காலையில போட்டு கட்டி நிற்கும் அம்மாவுக்கு போட மாட்டேன்
0: டிவி,
1: அது போடுவேன். அப்புறம் மாதிரி வந்து அந்த தொட்டினா வச்சிருப்பாங்க, ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் அது வச்சிருக்கிறேன். அது
0: தண்ணி
1: எல்லாம் வாங்கி அதெல்லாம் வந்து செஞ்சு எனக்கு டைம் கிடைக்காது சார். எங்க அண்ணன் வரைக்கும் அம்மா ஏதாவது வேலை விடுவாங்க, அது செஞ்சுட்டு வந்தேன்.
0: அப்புறம்
1: காலையில்
0: போடுங்க. சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. நிகழ்ச்சியில முதல் நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க, அதுக்காக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் நேராங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், வணக்கம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபராஜரும் மாமலி இக்பால் நரேன் சார், வணக்கம்.
0: நலமா இருக்கீங்களா சார்? சார் உங்களுடைய பேர் இன்னொரு வாட்டி அழகா சொல்லலாமே.
2: முகமது இக்பால்.
0: ஓகே சார். சார் உங்களுடைய ரயில் பயணங்கள்ல, அந்த நீண்ட நேர பயணங்கள்ல உங்களுடைய பொழுதுபோக்குக்காக நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்னன்னா சார்?
2: எனக்கு கும்பகோணத்துல இருந்து மும்பை ஒருத்தரையும் டெல்லி போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுங்க. அப்ப போயிட்டு இருக்கும் போத நான் நோட் வச்சுக்கிட்டு என்னென்ன ஸ்டேஷன் வருதுன்னு முடிஞ்ச வரைக்கும் எழுதிட்டே இருப்பேங்க. அப்புறம் இயற்கை காட்சி எல்லாம் பாத்துட்டு வர்றது.
0: ஓகே.
2: அப்புறம் இந்த மாதிரி நான் வெளியூர் மாநிலத்துக்கு போக்குள்ள எல்லாம் ஒரு ஒரு இடத்துலயும் விதவிதமான, அதாவது வேற மாநில மக்கள் எல்லாம் வந்து ஏறுவாங்க வந்துட்டு.
0: ஓகே.
2: அவங்கள்ட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு.
0: சூப்பர் சார், சூப்பர் சார். அதாவது நீங்க சொன்னீங்கல்ல, நோட்

0: பெண் எடுத்துட்டு நான் வர ஸ்டேஷனெல்லாம் நோட் பண்ணிட்டே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது கேட்கவே எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி சார், நன்றி சார்.
1: நன்றி சார்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் நேராங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: வணக்கம் ஐயா, நாங்க அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கம் கெங்ககுண்ட சோழபுரம் ஆயுத கலம் குட்டி என்கின்ற பிரசாத்.
0: பிரபாகர்
2: பிரசாத்.
0: பிரசாத்
2: என்கின்ற பிரசாத்.
0: பிரசாத், சூப்பர் சார், சூப்பர் சார். சொல்லுங்க சார், உங்களுடைய ரயில் பயணங்கள்ல
2: பிஸ்கட் சுண்டல் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஜாலியா போயிட்டு இருப்போம் சார். ஜன்னல் வர சீட்ல உட்காந்துட்டு சண்டை போட்டுட்டு வேடிக்கை பாத்துட்டு போவோம்.
0: ஓ ஓகே.
2: பத்தாவதுக்கும் யாராவது வெளியூர்ல இருந்து வந்திருப்பாங்க, அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸா பழகி ஜாலியா பேசிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்போம், பாட்டு கேட்டுட்டு போவோம்.
0: சூப்பர் சார்,
2: நன்றி சார்.
0: அதாவது ஒரு விஷயம் சொன்னாரு, அந்த ஜன்னல் இருக்கைக்காக நாங்க சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது வயசு வித்தியாசமே கிடையாது, அந்த ஜன்னல் ஒரு இருக்கைக்காக இந்த வயசுலயே நமக்கு அந்த இருக்கையின் மேல அவ்வளவு ஒரு பிரியம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா அந்த இருக்கையில உட்காந்து வேடிக்கை பார்க்கும்பொழுது எந்த வயசானவங்களா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே அந்த தருணத்துல குழந்தைகளா மாறிடுவோம் அப்படின்னு தான் தோணுது. ஸோ தொடர்ந்து நேயர்கள் நம்ம நிகழ்ச்சியில பேச காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஜெயம் திரைப்படத்துல இருந்து வண்டி வண்டி ரயில் வண்டி அப்படின்ற பாட்டு தான் நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக கேட்டு மகிழ போறோம். நான் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளுக்கு பட்நாயக் அவர்கள் இசையமைக்க திப்பு மாணிக்க விநாயகம் மற்றும் குழுவினர் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதிய தமிழ் பண்பலை 102.3 மனங்களிலே என்று முழுமையான கொண்டு

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: வித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நேர்கள்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பயணம் செய்வோம், அதுவும் குறிப்பாக ரயிலில் பயணம் பண்ணும்பொழுது நீண்ட தூர பயணமாக இருக்கும். அந்த நேரங்களில் நம்ம பொழுதுபோக்குக்காக என்ன செய்வோம்? பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்டே போவோம், பாட்டு கேட்டுட்டே போவோம், ஒரு சிலர் சொன்னாங்க புத்தகம் படிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் பொழுதுபோக்கு வச்சுருப்பீங்க, குறிப்பாக ரயில் பயணங்களின் போது அப்படின்றதா நேர்கள் கிட்ட கேட்டுட்ருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் என்னை காத்துட்ருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருவெட்டூர் பத்மாவை சார். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன் சார்.
1: மா சொல்லுங்கம்மா, நீண்ட தூரம் ரயில் பயணங்களின் போது நீங்க உங்களுடைய பொழுதுபோக்குக்காக என்ன செய்வீங்க?
2: நாங்க இதுக்கு ஊட்டிக்கு போனோம்.
1: ஓகே.
2: ட்ரெயின்ல போகல, ஜாலியா புக்கு பார்த்துக்கணும். புக்கை பார்த்துக்கினே போவோம். அதுக்கு இல்லைன்னாக்கா ரேடியோ வச்சுக்கணும், எஃப்எம் கேட்டீங்கன்னா ஜாலியாக போய் வருவேன் சார்.
1: ஆஹா, அதாவது புத்தகமும் வாசிப்பீங்க, அதே நேரங்களில் ரேடியோவும் கேட்பீங்க.
2: ஆமாம், இது போயினா அது கொஞ்சம் நேரம் எஃப்எம் கேட்டுக்கினே போவேன்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்கம்மா, நன்றி.
2: நன்றி சார்,
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணையறாங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
3: நீங்க மாலை வணக்கம் ஐயா. ராஜேந்திரன் மணக்குடி ஐயா. கொஞ்சம் பவர் இல்ல, கொஞ்சம் தலைப்பு மட்டும் வேகமா சொல்லிடுங்க ஐயா.
1: ஐயா ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரயில் பயணங்கள், அதாவது தொலைதூர ரயில் பயணங்கள்ல போகும்பொழுது பொழுதுபோக்குக்காக என்னெல்லாம் செய்வீங்க?
3: அதாவது தொலைதூர பயணம் பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, நான் ஐயா பாலகுமாரனுடைய அடிமைன்னு கூட நான் சொல்லலாம். அவருடைய புத்தகங்கள் எடுத்திருப்போம். அதே மாதிரி கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதங்கள் 6 பாகங்களையும் கரைச்சு
1: குடிச்சுட்டேன்.
3: ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நான் ஆல் ஓவர் இந்தியா சுத்தி வந்தேன் நானே. அப்ப பாத்தீங்கன்னா, அங்க ஒவ்வொரு ஊருக்கும் போகக்குள்ள அந்த ஊருடைய உணவு என்ன, அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்கள் என்னங்கிற கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சேன்.
1: ஓகே,
3: அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களுடைய பழக்க வழக்கம் என்னால வந்து போற 6 மொழிகள் பேசுவேன், 4 மொழிகள் எழுதுவேன்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
3: அப்படி வந்து நம்ம ஏன்னா இந்த ஆல் ஓவர் இந்தியா சுத்தத்தினால அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய பழக்க வழக்கம் என்னங்கிறது, ஏன்னா நான் படுத்து தூங்க மாட்டேன்.
1: புரியுது புரியுது.
3: இரவுல மட்டும் படிக்கிறதா, பகல்ல வந்து புத்தகங்கள் படிக்கிறது, அவங்கள வந்து அவங்க நட உடை பாவனைகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது.
1: சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றிங்க ஐயா.
4: நன்றி.
1: நீங்க உங்க பொழுதுபோக்குக்காக என்ன செய்வீங்க?

0: என் பொழுதுபோக்குவாசம் தான். நான் போய் ரயில் ரொம்ப நாள் ஆச்சு.
1: ஓகே,
0: 95 போன 95 போய் 2000 வருஷம் வரைக்கும் ரயில்வே சுத்தினங்க வரநாடு.
1: ஓ ஓகே.
0: இங்கிருந்து போனங்கன்னா பரிவாரம் பார்த்துன்னு உட்காந்து போவங்க. அப்ப போன் இல்ல, ஒண்ணு இல்ல.
1: ஆமா,
0: வழிவாரம்
1: பாத்துன்னு
0: போறது. காலையில் முடிஞ்சு வந்தா வரநாட்டுல பச்ச மூக்காட்டுல வரும்.
1: ஓ ஓகே,
0: அதை வாங்கி சாப்பிடுவோங்க.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்க.
0: இந்தி நாட்டுல வந்து பச்சை மிளகா கொடுப்பாங்க.
1: ரொம்ப அழகா, அதாவது நம்ம போகக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்டு மகிழ்வோம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்க. தங்களுடைய பயணங்களினுடைய நினைவுகளை இறைமீட்டி சொல்லும் பொழுது ரொம்ப ஆர்வமா சொல்றதை கேட்கவே ரொம்ப அழகா இருக்கு. சோ இந்த மாதிரி தொடர்ச்சியான நேயர்கள் நம்ம நிகழ்ச்சியில உங்க ரயில் பயணங்களின் போது நீங்க பொழுதுபோக்குக்காக என்னெல்லாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். 044-295-20-853 அப்படின்ற நம்பர் கால் பண்ணலாம். அப்படின்னா 044-283-8987-1 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் மாமன்னன் திரைப்படத்திலிருந்து ஜிக் ஜிக் ரயில் அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழ போகிறோம். ஸோ ஏ ரஹ்மான் அவர்களுடைய இசையில் ஏஆர் ரஹ்மான் அவர்களே பாடிய பாடல் யுகபாரதி அவர்களுடைய வரிகளுக்கு கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் ரயில் பயணங்களின் போது நம்ம பொழுதுபோக்குக்காக என்னெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் தங்களுடைய பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டு இருக்கக்கூடிய தருணம் இது. நேரம் சரியா 5:26 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் இணைகிறாங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்?
1: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: யார் பேசுறதுன்னு சொல்லவே இல்லையே.
2: சூப்பர்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் ஐயா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: எட்டயபுரம்.
1: சிவா சார், நல்லமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமாங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. நீங்க ரயில் பயணங்களின் போது?
3: நாங்க அடிக்கடி ட்ரெயின்ல போவோங்க.
1: ஓகே.
3: அடிக்கடி போறதுனால எனக்கு வந்து யாரும் நல்ல இதெல்லாம் பாக்கணும், எல்லாத்தையும் பேசிட்டு போவேன்.
1: ஓ ஓகே ஓகே.
3: ஆமா, பக்கத்துல இவங்க எந்த ஊரு, அவங்க எந்த ஊரு, நாங்க பேச்சு கலந்து அந்த ரயில் பயணம் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்றாங்க பாருங்க.
1: ஆமா, ரயில் ஸ்நேகம்.
3: நான் அது உண்மையை ரசிச்சிருக்கேன். நிறைய பேரு நானே வழியே போய் பேசுவேன்.
1: சூப்பர் ஐயா.
3: நீங்க எந்த அவங்க குடும்பம் எப்படி அப்படி அதுலயே வந்து உங்களுக்கு உறவு வருது பாத்தீங்களா?
1: ஆமா ஆமா ஆமா,
3: அதுவே எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது காம் டைப் வருவாங்க, பேசாம வருவாங்க, எனக்கு அது பிடிக்காது. நல்லா பேசணும், நல்லா வரணும். அதே
1: நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில இருந்து ரயிலின் ஒலிகள் அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழப்போம். உமாதேவி அவர்களுடைய வரிகளுக்கு கோவிந்த் வசந்த் அவர்களை சேமிக்க பிரதீப் குமார் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலன் அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 100

திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேயர்கள் கிட்ட பூந்தென்றல் நிகழ்ச்சியில் ரயில் பயணங்களின் போது பொழுதுபோக்குக்காக அவங்க என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய தருணம் வந்து நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர நேராங்க. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: அறிவு மாட்டோம், அவங்களிருந்து ராமானுஜன் பேசுறேன்
0: சார். நல்லமா இருக்கீங்களா?
1: என்ன
0: பொழுதுபோக்குக்காக
1: என்னென்ன
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்
0: சார். சொல்லுங்க சார்.
2: நான் வந்து எங்க வீட்டுல அம்மா அப்பா நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ட்ரெயின்ல போகும்போது அந்தாட்சரி மாதிரி பாட்டு பாடிட்டே போவோம். அது எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி அவங்க ஃப்ரீயா இருந்தாங்க அப்படின்னா சும்மாவே இந்த மெட்ரோ ட்ரெயின் அது மாதிரி எல்லாம் டிராவல் பண்ணுவேன். அங்க வந்து அழகா இந்த காணொலி காட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் பாரு எப்படி இருக்கு என்ன ஏது அப்படின்ட்டு. அப்புறமா புக்
0: மகிழ்ச்சி. நன்றி சார்.
2: தேங்க்யூ.

0: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நேயர்கள்கிட்ட அவங்களுடைய ரயில் பயணங்களின் போது பொழுதுபோக்குக்காக அவங்க என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் இணையிறாங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுகிறீங்க? வணக்கம்
1: சார். வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் சார். யாருங்கிறது பேசுகிறீங்க?
1: சாருக்கு ஒரு நன்றி சொல்லலாம்
0: சார். முதல்ல உங்கள் பேரை சொல்லலாமே, யாருங்கிறது பேசுகிறீங்க? நீண்ட ரயில் பயணங்களின் போது பொழுதுபோக்குக்காக என்னெல்லாம் செய்வீங்க?
1: எனக்கு ட்ரெயின் பயணம் தான் சார் எனக்கு பிடிக்கும்.
0: ஓகே.
1: பையன் பொண்ணு இருக்காங்க. நாங்க அடிக்கடி எங்களுடைய குடும்பத்தோட போவோம் சார் ட்ரெயின்ல.
0: ஓகே.
1: அப்ப போகும்போது ரொம்ப வீட்டுல சாப்பாடு எல்லாம் எடுத்துக்கிட்டு
0: அவங்களுடைய ரயில் பயணங்களை எப்படி எல்லாம் அழகாக்குவாங்க, அதாவது அவங்க ரயில் பயணங்களின் போது பொழுதுபோக்குக்காக என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்ல காத்துட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக ஃபைவ் ஸ்டார் திரைப்படத்துல இருந்து ரயிலே ரயிலே அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழ போறோம். பாவிஜயவரனுடைய வரிகளுக்கு உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேயர்களே, உங்கள் அறிவாற்றலுக்கு ஒரு நிமிடத்தில் ஒரு சவால்.
1: வாரம் தோறும் புதன்கிழமை காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி.
0: ஆம் நேயர்களே, உங்கள் பேச்சு திறமையை வெளிப்படுத்த ஒரு தளம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற அந்த வாரத்திற்கான தலைப்பில் ஒரு நிமிட பேச்சினை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் ஊருடன் 9444001023 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் பதிவு செய்து அனுப்புங்கள்.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
1: புது தலைப்புகள், புது புது சிந்தனைகள், புது புது குரல்கள். ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்துங்கள், பங்கு பெறுங்கள், கேட்டு நிகழுங்கள்.
0: விவித் பாரதி தமிழ் FM 102.3.

0: The key to preventing these problems from worsening into disorders that ultimately necessitate psychiatric care. Numerous mental health problems can be resolved with the assistance of a psychotherapist. And with this, I come to the end of another episode here on Spice, the Voice of Hope, a program produced and sponsored by Adventist Media Center. Please feel free to call or message us on 09515227039. I repeat, 09515227039, or write to us on feedbackamc1@gmail.com. I repeat, feedbackamc1@gmail.com. This is Chetan signing off for the moment. I'll get back to you in our next program. Till then, have a pleasant time. Bye.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பைஸ் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் இன்றைக்கி அவங்களுடைய ரயில் பயணங்களின் போது செய்யக்கூடிய பொழுதுபோக்குகள் என்ன அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. நிறைய பேர் புக்ஸ் படிப்போம், எஃப்எம் கேட்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய சிறப்பு உணவுகள் எல்லாத்தையுமே வந்து வாங்கி சுவைப்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாம் உங்களுக்காக காத்துட்ருக்கேன். அன்னியன் திரைப்படத்திலிருந்து கண்ணும் கண்ணும் நோக்கியா அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழ போகிறோம். ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில் லெசி லேவிஸ், ஆண்ட்ரியா ஜெமியா மற்றும் வசுந்தரதாஸ் அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மடங்களில் இன்று முழுமையான கொண்டாட்டம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6 மணி. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: பக்தி மாலை.
1: பக்திமாலை நிகழ்ச்சியின் முதல் பாடல் தாய் மூகாம்பிகை திரைப்படத்திற்காக இளையராஜா, தீபன் சக்கரவர்த்தி மற்றும் TKS கலைவாணன் இவர்கள் இணைந்து பாடிய பாடல். வாலியின் வரிகளில், இளையராஜா இசையில்.

0: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பொட்டு அம்மன் திரைப்படத்திற்காக சித்ரா, சுவர்ணலதா மற்றும் ஜெயஸ்ரீ இணைந்து பாடிய பாடல். பிரசூடனின் வரிகளுக்கு இசை SD சந்தனகுமார்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
1: பக்தி மாலை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அலைப்பாய்தே திரைப்படத்திற்காக கல்யாணி மேனன் ஹரிணி மற்றும் நெய்வேலி ராமலட்சுமி இணைந்து பாடிய பாடல். இது ஊத்தக்காடு வெங்கடசுபு ஐயர் அவர்களின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹமான்.

0: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
1: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அம்பிகாபதி திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் பாடிய பாடல், KD சந்தனம் அவர்களின் வரிகளுக்கு.

0: இனிமையான மாலை நேரத்தில் இறை போற்றும் பக்தி பாடல்கள் நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைந்திருக்க ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவ் பாரதி தமிழ் பண்பலை.
1: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கே வி மகாதேவன் இசையில், பி சுஷீலா மற்றும் சூலமங்கலம் ராஜலட்சுமி குரல்களில், கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து.

0: வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: நேரம் 6:25. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பக்திமாலை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், பி மாதுரி மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல். ஐயசாமியின் வரிகளுக்கு இசை ஜி தேவராஜன்.

அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள், 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 மணி முதல் 7 மணி வரை. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம்.

0: வரும் புதன்கிழமை 14/10/2026 காலை 10 மணிக்கு 1 நிமிட பேச்சாற்றல். இதில் இந்த வார தலைப்பு புதியதோர் உலகம் செய்வோம்.
1: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 6:30 மணிக்கான மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்திற்கு கடந்த 12 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் வழங்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நதிநீர் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் உதய்வீர் சித்து தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சென்னை IIT வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக மாநிலத்தின் வளர்ச்சிக்கான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் அவர் பேசினார்.
3: இந்து தமிழ் சகோதரர் சகோதரிகளே வணக்கம். It is a pleasure to be in Chennai with all of you.
4: இன்று சென்னையில் உங்களுடன் இருப்பது எனக்கு பேருவகையை அளிக்கின்றது. இது நமது நாட்டிற்கும் நமது தமிழ்நாட்டிற்கும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும். இன்றைய நிகழ்ச்சி 13,000 கோடி ரூபாய் பெருமானமுள்ள திட்டங்கள் தொடர்பானது. புதிய திட்டங்களுக்கு அடித்தளம் நாட்டும் அதே நேரத்தில் நாம் பல நிறைவடைந்த திட்டங்களை தொடக்கியும் வைக்கின்றோம். இவற்றில் சில அன்றாட பயணத்தை மேலும் விரைவாக்கும், மற்றவை தொழில்துறையையும் வர்த்தகத்தையும் பலப்படுத்தும். இவை அனைத்தும் தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு பல வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த தருணத்திலே நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து பயணித்து புதிய சிகரங்களை தொடும் தமிழ்நாட்டை படைக்க நாங்கள் விரும்புகின்றோம். இதற்காக மத்திய அரசாங்கத்திடமிருந்து தேவையான உதவிகள் அனைத்தும் கிடைக்கும். தமிழ்நாட்டு மக்களின் உழைப்பும் ஆற்றலும் தேசத்தின் எதிர்காலத்திற்கு திசையளிப்பதில் பெரும் பங்காற்ற வேண்டும். நாம் வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டிலிருந்து வளர்ச்சியடைந்த பாரதம் படைக்கும் உறுதிப்பாட்டை மெய்யாக்குவோம்.
2: மக்களின் நல்லாசையுடன் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பொது சேவையில் தலைமை பொறுப்பை ஆற்றி வருவதாகவும் பிரதமர் கூறினார்.
3: நண்பர்களே, அக்டோபர் 2001 முக்கியமந்திரி சபத் லீதி.
4: அக்டோபர் 2001 நான் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டேன். அப்போதிலிருந்து முதல்வராகவும் பிரதமராகவும் சேவை புரிய எனக்கு வாய்ப்பளித்தார்கள். 25 ஆண்டுகள் என்ற இந்த காலகட்டத்திலே ஜனநாயகத்தின் 2 சக்திகளின் மீது பலமான நம்பிக்கை மேலும் மேலும் பலப்பட்டு வந்திருக்கின்றது. முதலாவது நாட்டின் குடிமக்களான நீங்கள், இரண்டாவது கூட்டுறவு கூட்டாட்சி. நான் எப்போதுமே மாநிலங்களின் வளர்ச்சியிலே தேசத்தின் முன்னேற்றம் என்ற மந்திரத்தை மனதில் தாங்கி பயணித்து வந்திருக்கின்றேன்.
2: இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கடந்த 12 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் வழங்கியுள்ளதாக கூறினார்.
5: இந்த 12 ஆண்டுகள்ல 25 கோடி மக்களை வறுமை கோட்டுக்கு மேலிருந்து மேல கொண்டு வந்திருக்கிறாங்க. 4 கோடி பேருக்கு பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்துல வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் 11 கோடி விவசாயிகளுக்கு விவசாய சன்மான நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய சகோதரிகளுக்கு இலவச கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 12 ஆண்டுகள்ல தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் 15 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது ரயில்வே திட்டமாகட்டும், ஹைவேக்கள் திட்டமாகட்டும், மதுரவாயில் பறக்கும் சாலையாகட்டும், சென்னை ஏர்போர்ட், கோயம்புத்தூர் ஏர்போர்ட், மதுரை, திருச்சி, தூத்துக்குடி, சேலம், வேலூர் ஏர்போர்ட்.

0: சென்னை மெட்ரோ ஒன்றை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதே போல வந்தே பாரத் ரயில், ஆத்ம நிர்பர் பாரத் நம்மளுடைய பிரதமரனுடைய கனவு நச்சியம் எல்லாமே. நம்ம சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகின்ற ரயில்கள் இன்றைக்கு உலகமென்றும் சென்றிருக்கிறது.
1: இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், நதிநீர் இணைப்பு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். வளர்ச்சியின் பலன்கள் மாநிலம் முழுவதும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு விஜய் தெரிவித்தார்.
2: தமிழ்நாடு தொழில், அறிவியல், கல்வி, கலை, இலக்கியம், சமூக நீதி ஆகிய துறைகளில் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து பங்களித்து வரும் மாநிலமாகும். தமிழ்நாடு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி 2036 $1.5 trillion எக்கானமி என்ற இலக்கினை நோக்கி வேளாண்மை, தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறது. இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல இன்னோவேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகிய மூன்றுக்கும் நாம் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறோம். அதே நேரத்தில் வளர்ச்சியின் பயன் சென்னை மாநகரத்தை தாண்டி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு வருகிறோம். தமிழ்நாட்டின் இளைஞர்கள் நமது மிகப்பெரிய பலம். அவர்களின் திறமை, தொழில்நுட்ப அறிவு, புதுமை சிந்தனை ஆகியவற்றை உலக அளவிலான வாய்ப்புகளுடன் இணைப்பதே நமது இலக்கு. இன்று நாம் தொடங்கும் மற்றும் நிறைவேற்றும் திட்டங்கள் அடுத்த தலைமுறைக்கான முதலீடுகளாக அமைய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் பிரதமர் ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளியின் பொன்விழா நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இதனைத் தொடர்ந்து திரு நரேந்திர மோடி புதுதில்லி புறப்பட்டுச் சென்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சையை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். இதன் மூலம் ஏழை மக்கள் மிகவும் பயனடைந்துள்ளதாக திரு J.P. Nadda கூறினார். சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் வரும் 16ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாவட்ட செய்திகள். சேலத்தில் பாரம்பரிய உணவு மற்றும் விதை திருவிழாவை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கான சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் மலைப்பகுதியில் சிறுத்தை தாக்கியதில் 2 பசுமாடுகள் உயிரிழந்தன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி பத்மஜா ஆய்வு செய்தார். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் உள்ள கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தில் சான்றிதழுடன் கூடிய தேனி வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கும் இலவச பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை அந்த பயிற்சி நிலையத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் உதய்வீர் சித்து தங்கப்பதக்கம் வென்றார். எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் அன்மோல் கர்ப் தங்கப்பதக்கத்தையும் ஆகாஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சூரஜ் கோலா நிக்கோலஸ் ராஜ் இணைக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருத்தன் வினோத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பராகுவேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஜூனியர் 200 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் கியூ விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியின் பில்லியர்ட்ஸ் ஆடவர் பிரிவில் ரயான் ரஸ்மியும், மகளிர் பிரிவில் அனுபமா ராமச்சந்திரனும், ஆடவர் ஸ்னூக்கர் பிரிவில் ஆதித்யா மேத்தாவும் தங்கப்பதக்கங்களை வென்றனர்.

பாண்டியன் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்திற்கு கடந்த 12 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் வழங்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நதிநீர் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் உதயவீர் சித்து தங்கப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

அம்மன் அருள் நிறையும் நவராத்திரி திருநாள். 9 நாட்கள், 9 திருக்கோலங்கள். அம்மன் வீற்றிருக்கும் திருக்கோவில்களை தேடி ஆன்மீக பயணம். அன்னையின் அருளை சொல்லும் பக்தியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் நவமணி மாலை. அம்மனை நினைத்து அருளை உணர்ந்து ஆன்மீகத்தை ரசித்து இந்த நவராத்திரியை நவமணி மாலையோடு கொண்டாடுவோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நவராத்திரி தொடங்கி 9 நாட்களும் மாலை 6:45 முதல் 7 வரை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. அம்மன் அருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிறைந்திருக்கட்டும்.

உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வாராவாரம் ஆரவாரம். ஆம் நேர்களே, சனிக்கிழமை தோறும் 8:05 மனதை அள்ளும் நினைவுகளோடு எனக்குள் நான் தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் தேடல் கலையின் தெவிட்டா அனுபவங்கள் பல்வேறு ஆளுமைகளின் மனப்பகிர்வோடு வலம் வருகிறது. கேட்க ரசிக்க திகட்டாமல் தித்திக்க இணைந்திருங்கள் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் எனக்குள் நான்.

0: பல பல தகவல்கள்.
1: உற்சாகமான காலை நேரத்திற்கு இணைந்திருங்கள் வணக்கம் தமிழ்நாடு மற்றும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில்.
0: இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வாரம் தோறும் புதன்கிழமை காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி.
1: ஆம் நேயர்களே, உங்கள் பேச்சு திறமையை வெளிப்படுத்த ஒரு தளம் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற அந்த வாரத்திற்கான தலைப்பில் ஒரு நிமிட பேச்சினை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் ஊருடன் 9444001023 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் பதிவு செய்து அனுப்புங்கள்.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்.
3: நேரம் 6:45. இனி தொடர்வது
4: அன்னையின் அருளை நம் உள்ளங்களில் நிறைக்கும் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி நவமணி மாலை.
5: விவித் பாரதி நேயர்களுக்கு அன்பான பணிவான வணக்கங்கள். நம்ம விவித் பாரதியில இந்த நவராத்திரி அப்படின்னா எப்போதுமே களை கட்டக்கூடிய ஒரு கொண்டாட்டம். எப்போதுமே சொல்லுவோம், சிவனுக்கு ஒரு ராத்திரினா அம்பிகைக்கு 9 ராத்திரி அப்படின்னு. அப்ப ஏற்பட்ட இந்த நவராத்திரியில நவமணி மாலை என்று கொண்டாடுகிறோம். இந்த நவமணி மாலையில இன்றைய தினம் 11ஆம் தேதி மகாலயபட்சத்துல ஆரம்பிச்சு 20ஆம் தேதி விஜயதசமி வரைக்கும் இந்த நவமணி மாலை உங்களுடன் சேர்ந்து அவள் அருளாலே மிளறவிருக்கிறது. தினம் 15 நிமிடம் துர்கா லட்சுமி சரஸ்வதியினுடைய பெருமையை கொண்டாடி இந்த நவராத்திரியினுடைய வைபவத்தை பார்த்து சென்னையை சுற்றிலுள்ள அம்பாளுடைய கோவில்களை அப்படியே ஆத்மார்த்தமாக நம் மனசார பிரயாணித்து அவள் அருளாலே அவள் தாழ் பணிவோம். நவ

சாட்சி செய்யும் நவவிதமானராத்திரி அவனியை வதைத்திடும் மகிஷனே அழைத்திட அவனியை வதைத்திடும் மகிஷனை

இந்த நவமணி மாலையில ஒரு ஒரு நாளும் துர்காலட்சுமி சரஸ்வதியினுடைய பெருமையை கொண்டாடும் போது அம்பிகைக்குரிய பண்டிகைகள் எவ்வளவோ இருந்தா கூட அதனுள்ள தலை சிறந்தது இந்த 9 நாட்கள் கொண்டாடக்கூடிய நவராத்திரி தானே. ஒவ்வொரு மாசத்திலயும் வரக்கூடிய அமாவாசையிலேருந்து நவமி வரையிலான திதிகள் அம்பிகைக்குரியவன தான். அப்படி பார்த்தா ஒவ்வொரு மாசமும் இருக்கு. அப்ப 12 மாதங்களுக்கும் 12 விதமான நவராத்திரிகள் உண்டு என்கின்றன சாப்த புராணங்கள். இந்த 12லையும் அதிகமாக கொண்டாடப்படுவது 4 விதமான நவராத்திரிகள். வசந்த காலத்துல கொண்டாடப்படுவது வசந்த நவராத்திரி, ஆடி மாசத்துல கொண்டாடப்படுவது ஆஷாட நவராத்திரி, புரட்டாசி மாசத்துல கொண்டாடப்படுவது இப்ப நம்ம கொண்டாடக்கூடிய சாரதா நவராத்திரி. இந்த புரட்டாசி மாசத்தை சரத்காலம் என்று சொல்வார்கள். அதனால இந்த சரத்காலத்துல வரக்கூடிய நவராத்திரி சாரதா நவராத்திரி என்று ரொம்ப அற்புதமாக கொண்டாடுகிறோம். இப்படி அருளை பொழியக்கூடிய சுபராத்திரியாக நவராத்திரியாக இந்த ராத்திரிகள் மிளர்கின்றன. நமக்கு தெரியும் தசம்னா 10 அப்படின்னு, அதனாலதான் இதுக்கு தசரான்னு பேரு. விஜயதசமியும் சேர்த்து தசரா அப்படின்னு 10 நாள் திருவிழாவாக நம்ம எல்லோரும் மெய்யன்போடு கொண்டாடுகிறோம். நவம்னா 9ங்கிறதுனால வீட்டுல கொண்டாடப்படக்கூடிய இந்த நவராத்திரிங்கிறது இப்படியும் சொல்லலாம், வீடுங்கிற கோவிலுக்கு ஒரு பிரம்மோத்சவம் நடத்துவது போல நம்ம வீடுகள்ல கொண்டாடக்கூடிய இந்த நவராத்திரி.

இந்த புரட்டாசி மாசத்துல கொண்டாடப்படக்கூடிய இந்த நவராத்திரியை போல ராமநவமி சமயத்திலையும் பிரதம திதி முதற்கொண்டு லலிதா நவராத்திரி விழாவை வடநாட்டில் சாக்தர்கள் கொண்டாடுவார்கள். ஆடி மாத பிரதமை நாள் தொடங்கி வாராகி நவராத்திரி கொண்டாடுவோம். இது மாதிரி இந்த நான்காவதாக ஒரு நவராத்திரி விழா, அது ஷியாமளா நவராத்திரி. மாசி மாச பிரதமை நாள்லேருந்து 9 நாள் இது கொண்டாடப்படும். உலகம் அனைத்தும் சக்திமயம் அப்படிங்கிற தத்துவத்தை விளக்க வந்தது தான் நாம் கொண்டாடக்கூடிய இந்த நவராத்திரி விழா. இதை சிறப்பிக்கிறதுக்காகவே இமயம் முதல் குமரி வரை அன்னை கொலுவீற்றிருக்கக்கூடிய காட்சி நவராத்திரியில் வீடுதோறும் நம்ம பார்க்குறோம். ஒரு ஒரு வீட்லேயும் அம்பிகை இருக்கா, நம்முடைய உள்ளத்தில் தனிப்பெரும் ஆசனம் போட்டு அமர்ந்திருக்கா. தேவியானவள் உலகில் உள்ள உருவம் அனைத்து உதவுகிறாள் அப்படிங்கிறதுனால தான் எல்லா உருவத்திலையும் அவளை பூஜிக்கிறோம். குலு வச்சு யா தேவி சர்வபூதேஷு.

அழகான தேவி மகாத்மிய ஸ்லோகம் இதை மிக அழகாக தெளிவுபடுத்துகிறது. மகாலயத்தை தொடர்ந்து வரக்கூடிய சுக்லபக்ஷம் தேவதைகளுடைய பூஜைக்கு உரித்தானது. எல்லா தேவதைகளும் பராசக்தி கிட்ட அடங்கிறதுனால, பராசக்தியை பூஜிக்கிறதுனால எல்லா தெய்வங்களையும் பூஜித்த பலன் நமக்கு இந்த நவராத்திரியில கிடைக்கிறது. இந்த நவராத்திரி விரதம் நம்ம நிறைய பேர் இருக்கோம், அதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, நவராத்திரி விரத மகிமையால தான் சிவன் முப்புறத்தை எரிச்சார், ராமன் சீதையையும் இழந்த ராஜ்யத்தையும் பெற்றார். பராசக்தியினுடைய திருவுருளால் தான் இந்திரன் விருத்ராசுரனை கொன்றான் நவராத்திரி பூஜை பண்ணி. மது கைட்டவர்களை திருமால் அழித்தது திருமாலே இந்த நவராத்திரி விரதம் இருந்து. மகாபாரதத்துல அர்ஜுனனும் பாண்டவர்களும் அஜ்ஞாதவாசத்துல இருந்த பின்னர் நவராத்திரி விரதம் இருந்துதான் ஜெயித்தார்கள். இப்படி குருவில 9 படிகள் வைப்போம். வழக்கமா ஆட் நம்பர்ஸ் வைப்போம், 1, 3, 5, 7, 9 இப்படி வைத்துக் கொண்டு போவோம். இந்த 9 படிகள் அமைக்கக்கூடிய நோக்கம், நவராத்திரி ஆரம்பத்தின் போது தங்களுடைய சக்திகளை எல்லாம் அம்பாளிடத்துல இந்த தேவாதி தேவர்கள் ஒப்படைக்கிறார்கள். ஒப்படைத்து முடித்து விட்டு, அம்மா நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு பொம்மை மாறி இருக்கிறார்களாம். அதனால நம்ம பொம்மை குழு வைக்கிறோம். அதை நினைவூட்டக்கூடிய விதத்துல தான் பொம்மை குழு வைக்கக்கூடிய வழக்கமே வந்தது என்று சொல்வார்கள். மேலும் அன்னைக்கு உதவிய எல்லாருமே பெண்கள். அன்னையினுடைய சேனையில சேனாதிபதிகள் தளபதிகளாகவும் அன்னைக்கு மந்திரியாகவும் பணிபுரிந்த எல்லாருமே பெண்கள்னால, நவராத்திரி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விதமாய் 10 நாட்கள் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பெரிய வைபவமாக கொண்டாடப்படக்கூடிய பண்டிகையா இருக்கு. நவராத்திரி குழு வைக்கிறதுல கூட அன்பர்களே ஒரு தாத்பரியம் இருக்கு. மனிதன் எவ்வகையேனும் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் இல்லையா. மாணிக்க வாசக பெருமான் பாடும்போது, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் ஒரு அடி அடி அடியா இம்ப்ரூவ் ஆகணும் இல்லையா. இப்படி மனிதன் எவ்வகையேனும் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும்னு ஆன்ம ரீதியாக மனிதன் நம்மை படிப்படியாக உயர்த்தி கொண்டு கடைசியில் இறைவனோட கலக்க வேண்டும் அப்படிங்கறதான் இந்த மனித அடிப்படை தத்துவம். குலுக்காட்சிகள் 9 படிகள் வச்சு அதுல பொம்மைகளை அடுக்கி வழிபடுகிறோம். 9 படிகள் வைத்து ஒவ்வொரு படியிலையும் பின்வருமாறு படிப்படியா குலு வைக்கிறோம். முதல் படியில ஓரறிவு உயிர் பொருட்கள் உணர்த்தும் புல் செடி கொடி இந்த தாவர பொம்மைகள். 2 படியில இரண்டறிவு கொண்ட நத்த சங்கு முதலிய பொம்மைகள். 3 படியில மூவறிவு உயிர்கள் அது அந்த கரையா எறும்பெல்லாம் இப்படி எல்லாம். 4 படியில நான்கறிவு கொண்ட உயிர்களை விளக்கக்கூடிய நண்டு வண்டு இந்த பொம்மையெல்லாம். 5 படியில ஐயறிவு கொண்ட நாற்கால் விலங்குகள் பறவைகள் பொம்மைகள் இதெல்லாம். 6 படியில ஆறறிவு படைத்த உயர்ந்த மனிதர்களுடைய பொம்மைகள். 7 படியில மனிதனுக்கு மேற்பட்ட மகர்ஷிகளுடைய பொம்மைகள். 8 படியில தேவர்களுடைய உருவங்கள் இடம்பெறுதல் வேண்டும். நவகிரகாதிபதிகள் பஞ்சபூத தெய்வங்கள் அஷ்டதிக் பாலகர்கள்னு வைப்போம். 9 படியில கடைசியில 9 படியில பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள் அவர்தம் தேவியர்களான சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதியோடு இருக்கக்கூடியது. ஆதிபராசக்தி நடுநாயகமாக இருந்து இப்படி அற்புதமாக நவராத்திரியில அன்னையை ஸ்துதி செய்யக்கூடியது வழக்கம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா, மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா, இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களேன். இந்த முதல் நாள் நவமணி மாலையில அம்பிகையினுடைய பெருமையும் நவராத்திரி வைபவத்தையும் பார்த்தோம். இப்போது ஆத்மார்த்தமாக அம்பிகையினுடைய அருளால் அவளுடைய திருக்கோவிலுக்குள் செல்வோம்.

நாள் என்ன கோவில் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை வரும். சென்னை அப்படின்னாலே மயிலாப்பூரை விட முடியாது. மயிலாப்பூர்ல கற்பகாம்பாளுடைய பரம கருணைய நம்ம கண்ணை விட்டு நகர்த்தவே முடியாது இல்லையா. மயிலை தன்னில் வாழும் ஒரு மயிலை பாட வந்தேன், கையில நீங்கி வந்த ஒரு கன்னி கதையை கேளீர். மயிலை தன்னில் வாழும் ஒரு மயிலை பாட வந்தேன், நாலான ஐந்தெழுத்து நாதனன்று கூறுகையில், நாலான ஐந்தெழுத்து நாதனன்று கூறுகையில், குழான மேகம் கண்டு சூழ்ந்தாடு மயிலை கண்டாள். மயிலை தன்னில் வாழும் ஒரு மயிலை பாட வந்தேன். கைலையே மயிலை, மயிலையே கைலை என்பது ஆன்றோர் வாக்கு. தென்திசையினுடைய கைலாயமாக அலைவாய் கரையில் அருளாட்சி பண்ணக்கூடிய அன்னை, வேண்டுவோருக்கு வேண்டுவனவற்றையெல்லாம் வாரி வழங்கக்கூடிய கற்பக தருவாகிய திருமயிலை கற்பகாம்பாளுடைய திருச்சன்னிதான் நம் நவமணி மாலையினுடைய முதல் மணி. படைப்பு துளினுடைய அதிபதியான பிரம்மதேவனுக்கு தனக்கும் சிவபெருமான மாதிரி அஞ்சு தலையில் இருக்கு அப்படின்னு அகந்தை வந்தது. அந்த அகந்தையை அழிக்க எண்ணிய ஈசன் பைரவமூர்த்தியாக வடிவெடுத்து பிரம்மாவினுடைய நடுத்தலையை கொய்யற. அகந்தை அழிந்து தன்னுடைய தவறை உணர்ந்த பிரம்மன் ஈசனை வேண்டி பூலோகத்தை தவம் செய்ய இடமே இல்லையேன்னு தேர்ந்தெடுத்த இடம் இந்த திருமயிலை. பிரம்மாவினுடைய கபாலம் கொய்யப்பட்டு ஈசன் அந்த கபாலத்தை ஏந்தினதுனால இங்குள்ள இறைவனுக்கு என்ன பேர், கபாலீஸ்வரர் அப்படின்னு திருநாமம். இது ஒரு புறம் இருக்க, அன்னை கற்பகாம்பாள் இங்கு வந்த அவதார வரலாறு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. கைலாய மலையில ஒரு நாள் பரமேஸ்வரன் உமாதேவிக்கு பஞ்சாட்சர மந்திரத்தினுடைய மகத்துவத்தையும் சிவாகமங்களுடைய ரகசியத்தையும் உபதேசிக்கிறார். அகிலாண்டேஸ்வரி அந்த உபதேசத்தை முழு ஈடுபாட்டோட கவனிக்கல. ஒரு மயில் வந்தது, அழகான மயில் தோக விரிச்சு ஆடின உடனே அந்த அபரிமிதமான அழகில மயங்கி போய் ஒரு கணம் ஈசனுடைய உபதேசத்திலிருந்து கவனம் சிதற, எந்த ஒரு தத்துவத்தை கற்கும் போது முழுமையான கவனத்தோட கற்காம மனம் சிதறினாயோ, எந்த அழகுல நீ மயங்கினாயோ அதே மயில் உருவத்துல நீ பூலோகத்துல பிறந்து என்னை நோக்கி தவம் செய்வாயாக என்று ஈசன் ஆணையிட, இது சாபம் மாதிரி நமக்கு தெரியும், ஆனா இது சாபம் இல்ல, நம்மளுடைய பிறவிப்பணியை நீக்கிறதுக்காக அன்னை ஏற்றுக்கொண்ட அருள் கொடையுது. அதன்படி பூலோகத்துல தொண்டைவள நாட்டுல புன்னை மரம் அடர்ந்த வனமாக இருக்கக்கூடிய புன்னாக வனம் அப்படிங்கிற இந்த தலத்திற்கு அன்னை மயில் உருவத்துல வந்து சேர்றா. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய மயிலாப்பூர் அன்னைக்கு புன்னை மரங்கள் சூழ்ந்த அழகிய வனம். அங்க ஒரு பெரிய புன்னை மரத்துக்கு அடியில சிவலிங்கம் ஒன்றை ஸ்தாபித்து அதனை கங்கை நீரால அபிஷேகம் பண்ணி மயில் உருவிலேயே அம்பிகை கடும் தவம் பண்றா. அம்பிகையினுடைய இடைவிடாத பக்திக்கும் தவத்திற்கும் மிச்சிய சிவபெருமான் அவளுக்கு முன்னாடி காட்சி கொடுத்து சாபவி மோசனம் கொடுத்து மறுபடியும் தன்னுடன் இணைத்துக் கொள்கிறார். அன்னை மயில் உருவத்துல வந்து தவம் பண்ணதுனாலதான் இந்த ஸ்தலத்துக்கு என்ன பேர், மயிலாப்பூர் அப்படின்னு பேர் வந்தது. ஈசனிடம் அன்னை ஒரு வரம் கேட்கிறா, சுவாமி நான் மயில் உருவில தவம் செய்த இந்த ஸ்தலத்துல என்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அவர்கள் கேட்கக்கூடிய வரங்கள் எல்லாத்தையும் என்னன்னு சொல்லணும், இல்லன்னே சொல்லாம வாரி வழங்கணும்னு கேட்க, ஈசனும் அவ்வாறே அருள அன்னிலேந்து புன்னைவனத்து நாயகியாம் நம்முடைய கற்பகாம்பாள் இறைவனுடைய சந்நிதி மேற்கு பார்த்தும் இருக்கும், அம்பாளுடைய சந்நிதி தெற்கு பார்த்தும் அமைஞ்சிருக்கிறது. ஒரு மாபெரும் தத்துவார்த்த ரகசியம். முக்கியமா நம்ம எல்லா இடத்துலயும் பார்த்தா தெற்கு திசைங்கிறது தட்சிணாமூர்த்திக்கு உரித்தானது. ஞானத்தை வழங்கக்கூடிய குருவினுடைய திசை இங்க அன்னை கர்ப்பகாம்பாளே உலகத்திற்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய குருவா தட்சிணாமூர்த்தியினுடைய அம்சமாக தெற்கு நோக்கி வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். இது ஒரு முக்கியமான விஷயம். இப்படி அவளுடைய திருமுகத்துல தவழக்கூடிய அந்த புன்னகையும் கண்கள்ல வழியக்கூடிய அந்த கருணையும் காண கண் கோட்டி வேண்டும். கபாலியினுடைய கருணையா கற்பகம்பாளுடைய கருணையான்னு வார்த்தையில சொல்ல முடியாது. இந்த ஸ்தலத்தினுடைய மகிமையை பத்தி பேசும்போது திருஞான சம்பந்தருக்கு செய்த அற்புதத்தை மறக்க முடியுமா? சிவநேச செட்டியார் தீவிர பக்தர், அவருடைய மகள் பூம்பாவிய ஞானசம்பந்த பெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட போது பாம்பு தீண்டி அவ உயிரை விட்டு அந்த சாம்பலையும் அஸ்தியையும் மயிலாப்பூர்ல தானே வச்சிருக்கார். அப்ப மாடமா மயிலுக்கு திருஞான சம்பந்த பெருமான் வரும்போது பதிகம் பாடுறார் இல்லையா, மட்டிட்ட புன்னயம் காணல் மடமயிலே கட்டிட்டம் கொண்டான் கபாலி சரம் அமர்ந்தான். அந்த பெண்ணை மீட்டு கொடுக்க நான் மீட்டு கொடுத்ததுனால இவனுடைய பெண்ணு ஞானசம்பந்த பெருமான் சொன்ன அற்புதமான ஸ்தலம் இல்லையா. அது மாத்திரம் இல்ல, சுக்கராச்சாரியார் பண்ண பாவத்துக்காக

0: இடத்துலதான் வந்து அவர் சாப விமோச்சனமும் பெற்று அவருடைய கண்ணினுடைய பார்வையும் பெற்றார் என்று ஸ்தல வரலாறு சொல்கிறது. ரொம்ப அற்புதமான ஸ்தலம் பாபநாசம் சிவனே. எத்தனையோ அழகான பாடல்கள் இந்த கற்பகாம்பாள் கொடுத்திருக்கார். கற்பகாம்பிகே கற்பகாம்பிகே, அற்பமோக போகத்துல ஆழ்ந்திருந்தேனே அம்பிகையே கற்பகாம்பிகையே என்னை ரக்ஷின்னு பாடுறார். தொடர்ந்து அனுபவிப்போம்.
1: இதுவரை இசை சொற்பொழிவு நிகழ்த்தியவர் யூஇ சிந்துஜா, கதா சிந்து. நேயர்கள் கேட்டது நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி நவமணி மாலை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7 மணி. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைக்காணம். திரைக்காணம் நிகழ்ச்சியோட முதல் பாடல் பார்த்தீங்கன்னா ஆளவந்தான் படத்திலிருந்து நந்தினி பாடிய பாடல் இது. வைரமுத்துவோட வரிகளில் ஷங்கர் எசான்லா இவர்கள் இசையமைப்பில்.

திரைக்கணம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் 2.2 படத்திலிருந்து பிளாசி, அர்ஜுன் சாண்டி மற்றும் சிட் ஸ்ரீராம் இவங்க மூணு பேரும் இணைஞ்சு பாடிய பாடல் இது. மதன் கார்த்தியோட வரிகளில் ஏ ரஹ்மான் இசையில்

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: திரைக்கரம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் போடா போடி படத்திலிருந்து சிலம்பரசன் எழுதி பாடிய பாடல் இது, தரன்குமார் இசையில்.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வதற்கு திருக்குறளில் ஏராளமான கருத்துகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். யுக்ரைன் உடனான மோதலுக்கு சுமூக தீர்வு காண ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆசிய ஸ்கூல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளி பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வதற்கு திருக்குறளில் ஏராளமான கருத்துகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், மாணவர்களுக்கு உகந்த கருத்துக்களை திருவள்ளுவர் கூறிச் சென்றிருப்பதாக குறிப்பிட்டார்.
1: நண்பர்களே, மகான் சந்த் திருவள்ளுவர் ஜி கோபி யாத் கருங்கா. மகான் திருவள்ளுவர் மாணவர்களுக்கு மிக உகந்த கருத்துக்களை அறிவுரைகளை அவர் விட்டு சென்றிருக்கிறார். வாழ்க்கை முழுவதும் புதிது புதிதாக கற்க விரும்பும் அனைவருக்கும் திருக்குறள் அற்புதமான ஒரு வழிகாட்டி. மகான் திருவள்ளுவர் தனது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற குறளிலே நாம் எப்படி சிறப்பான முறையிலே கற்க வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கிறார். மேலும் நாம் கற்றவற்றின்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிறார். இதெல்லாம் மாணவர்களுக்கு ஒரு கற்பித்தல் தானே.
0: தமிழ் இலக்கியத்தின் ஆளுமையாக திகழ்ந்த மகாகவி பாரதியார் காசியில் வாழ்ந்த காலத்தில்தான் அவரது மனதில் மகத்தான தாக்கம் உருவானதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
1: ஆப் சபி நே மகாகவி பாரதியார் கோ பி கூப் படா ஹோகா. அச்சமிலை அச்சமிலை. தமிழ் இலக்கியத்திலே மேலும் ஒரு மகத்தான ஆளுமை என்று சொன்னால் மகாகவி பாரதியார் தான் அது. அவருடைய ஆளுமை அமைவிலே காசிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. இளம் வயதிலே அவர் காசியிலே வசித்து கல்வி கற்றார். இன்றும் கூட காசி வாழ் மக்கள் அனைவரும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை மிகவும் அன்போடும் பாசத்தோடும் நினைவு கூறுகின்றார்கள். அவருடைய சொற்களான அச்சமில்லை அச்சமில்லை என்பவை அச்சமின்றி வாழ நமக்கு உத்வேகம் அளிக்கின்றன.
0: உலகம் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் ஆற்றல் இந்திய இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடம் இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர், நாட்டின் எதிர்காலத்தை வழிநடத்திச் செல்லும் வலிமை மாணவர்களிடம் உள்ளதாகவும் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்களின் பங்களிப்பு அவசியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடு தங்களுக்கு வழங்கியுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி நாட்டின் முன்னேற்றத்திற்கு பாடுபடுமாறும் மாணவர்களை அவர் கேட்டுக் கொண்டார். கல்விச் சூழல் மாறிவரும் வேளையில் நாட்டில் புதிய ஐஐடி, ஐஐஎம் மற்றும் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டு வருவதையும் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். இளைஞர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டுமென்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணத்தின் ஒரு பகுதியாக வாரணாசியில் இன்று சைக்கிள் பயணம் மேற்கொண்ட அவர், இளைஞர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார். உடற்பயிற்சியை நாள்தோறும் மேற்கொள்வதன் அவசியத்தையும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்ப்போம் என்ற மையக்கருத்தின் அடிப்படையில் நடைபெற்ற இந்த சைக்கிள் பயணத்தின் முடிவில் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று மத்திய சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விரைவில் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். காஷ்மீரில் முழு அளவிலான வளர்ச்சியை ஏற்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த திரு ராம்தாஸ் அத்வாலே, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் முறைகேடு ஏதும் நடைபெறவில்லை என்றார். நியாயமான காரணங்களின் அடிப்படையிலேயே வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதால் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் பதவி விலக தேவையில்லை என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறினார். ரயில்வேயில் காலியாக உள்ள தொழில்நுட்பம் சாராத பணியிடங்களுக்கான அறிவிப்பை அந்தந்த மண்டல ரயில்வே தேர்வு வாரியங்கள் வெளியிட்டுள்ளன. இதன்படி பட்டதாரி நிலையிலான டிக்கெட் பரிசோதகர், சரக்கு ரயில் மேலாளர், இளநிலை கணக்காளர் மற்றும் முதுநிலை கணக்காளர் உள்ளிட்ட 3548 பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பதவிகளுக்கு அடுத்த மாதம் 6 தேதிக்குள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 7:15 மணிக்கான தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி

0: நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: இந்தியா ரஷ்யா இடையேயான கடற்படை கூட்டு பயிற்சியில் பங்கேற்பதற்காக INS சஹ்யாத்ரி ரஷ்யாவின் வெலாடிவோஸ்டோக் சென்றடைந்தது. மத்திய அரசின் மகாசாகர் கொள்கையின் அடிப்படையில் கடல்சார் துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்த கூட்டு பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இந்திரா 2026 என்ற பெயரிலான இந்த பயிற்சி நாளை மறுநாள் தொடங்கி வரும் 18 தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த பயிற்சியின் இடையே இருநாட்டு கடற்படையினரும் தத்தமது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதுடன் தற்போதைய சூழலில் பின்பற்ற வேண்டிய நவீன போர் முறைகள் குறித்தும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே கடற்படையின் மற்றொரு கப்பலான INS திரிசூல் இந்தியா இங்கிலாந்து கடற்படை கூட்டு பயிற்சியில் பங்கேற்பதற்காக இங்கிலாந்தின் பிளைமவுத் சென்றடைந்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் செல்லப்பிராணிகள் மற்றும் பறவைகளுக்கான மருந்துகளை விற்பனை செய்வதற்கென 375 நியாய விலை மருந்தகங்கள் திறக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மேற்குவங்க கால்நடை பராமரிப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மத்திய அரசின் கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்த மருந்தகங்கள் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தாவிலும் 30 மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் 344 வட்டாரங்களிலும் தலா ஒன்று வீதம் இவை திறக்கப்பட உள்ளன. இந்த மருந்தகங்களில் நாய் உள்ளிட்ட செல்லப்பிராணிகளுக்கான தடுப்பூசிகள் மற்றும் இதர மருந்து பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்டின் ராசல் கைமா கடற்பகுதியில் தீ விபத்துக்குள்ளான எண்ணெய் கப்பலில் பணியாற்றிய இந்திய மாலுமிகள் 22 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக துபாயில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. கப்பலில் தீப்பற்றிய தகவல் அறிந்ததும் ஐக்கிய அரபு எமிரேட்டின் கடலோர காவல்படையினர் சம்பவ பகுதிக்கு சென்று மாலுமிகளை மீட்டு வந்திருப்பதாக தூதரக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட் அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளதாகவும் இந்திய மாலுமிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட மாலுமிகளுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதோடு அனைவரும் நல்ல உடல்நிலையுடன் இருப்பதாகவும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் உடனான மோதலுக்கு சுமூக தீர்வு காண ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் கூறியுள்ளார். ஆண்ட்ரூஸ் ராணுவப்படை தளத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யுக்ரைன் உடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்ய அதிபர் அக்கறை செலுத்தினாலும் யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கி அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளாமல் தாமதித்து வருவதாக குற்றம் சாட்டினார். ரஷ்யாவுடனான மோதல் குறித்து 2 ஆண்டுகளுக்கு முன்பே உடன்பாடு எட்டப்பட்டிருந்தால் யுக்ரைனுக்கு சாதகமாக இருந்திருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரான் பிரச்சினை காரணமாக சர்வதேச அளவில் நிலவும் எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் விலை உயர்வை சமாளிக்க அமெரிக்காவுக்கும் பிற உலக நாடுகளுக்கும் டீசல் விநியோகம் செய்ய ரஷ்யாவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதையும் திரு டொனால்ட் டிரம்ப் சுட்டிக்காட்டினார். ஆசிய ஸ்கூல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ரஷ்யாவின் துலாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 11 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ராஜேஸ்வரி மற்றும் யக்ஷினியும் தங்கப்பதக்கம் வென்றனர். 9 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அன்வி ஹிஞ்ச் 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 7 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் விமலன் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 47.3 ஓவரில் 275 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 276 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலியா ஏ அணி 46.2 ஓவரில் 226 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மலேசியாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா தற்போது மலேசியாவை எதிர்த்து ஆடி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வதற்கு திருக்குறளில் ஏராளமான கருத்துகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ்

0: சத்பாலே கூறியுள்ளார். யுக்ரைனுடனான மோதலுக்கு சுமூக தீர்வு காண ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆசிய ஸ்கூல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: 102.3 பாட்டுக்கு இட்டான்.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: அன்புள்ள ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நமது உடம்புல பெரும்பான்மை தண்ணீர் தான். உடம்புல மட்டும்தானா, நாம் வாழும் உலகிலேயே 1/2 தண்ணீர் தான். அது எந்த தண்ணியா இருந்தாலும் சரி, உப்பு தண்ணி, நல்ல தண்ணி, குடிக்க லாயக்கற்ற தண்ணி, எதா இருந்தாலும் சரி, நம்ம சுற்றி நிறைய தண்ணீர் இருக்குது. உடம்புலையும் தண்ணீர் அளவு குறையாம பார்த்துக்கணும். தண்ணீர் குடிப்பதால் உடல் நீரேற்றத்துடன் இருப்பதுடன் பல ஆரோக்கிய பிரச்சனைகளையும் சமாளிக்க உதவுது. நமது உடலின் வெப்பநிலையை சமநிலைப்படுத்துவதில் தண்ணீரின் பங்கு மிக அவசியம், முக்கியம். குறிப்பா தண்ணீர் உடம்பின் வளர்சிதை மாற்ற விகிதத்தை வேகப்படுத்துது. இதுல ஏலக்காயை பயன்படுத்தினா அது குடிக்கும் தண்ணீரின் பலனை இரட்டிப்பாக்கும். பொதுவா ஏலக்காயை நாம வாசனைக்கு பயன்படுத்துவோம். சுவை மனம் மிக்கது, அதோட மருத்துவ குணங்களையும் உள்ளடக்கியது. அதனால ஒரு கல்லுல பல மாங்காய்கள் அடிக்கிற மாதிரி ஏலக்காயை தண்ணீர ஊற வச்சு குடிப்பது நிறைய பலன்களை தரும். ஜெயக்குமார் ஐயா, என்ன அஞ்சரை பொட்டியை தேடுறீங்களா? இருக்கிற 1-2 ஏலக்காயையும் நீங்க எடுத்து பயன்படுத்திடலாம்னு பாக்குறீங்களா? பாருங்க பாருங்க, பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு ஒரு பொன்மொழி இருக்கு, நினைவுக்கு வருது. ஏலக்காயில ரிபோஃப்ளவின், நியாசின், வைட்டமின் சி, இரும்பு சத்து, மெக்னீசியம், மேங்கனீஸ், கால்சியம், பொட்டாசியம், நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்றவை அதிகம் உள்ளன. இவையாவும் உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயப்பவை. ஏலக்காய் உடம்புல தேங்கி இருக்கும் கொழுப்புகளை எரிப்பதை தவிர இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உதவுது. சர்க்கரை நோய் என்பது இப்போ மக்களுக்கு மிகப்பெரிய சவாலா இருந்து வருது. எல்லா வயதினருக்கும் இந்த நோய் பாதிப்பை ஏற்படுத்தி வர்றதை பார்க்கிறோம். ஏலக்காயில இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் பண்புகள் இருக்கு. இதில் உள்ள அதிகப்படியான மேங்கனீஸ் சர்க்கரை நோயின் அபாயத்தை குறைக்க உதவுது. அதனால சர்க்கரை நோய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஏலக்காய் நீரை குடிக்கலாம். எப்படி வெந்தயத்தை முத நாள் இரவு தண்ணில போட்டு ஊற வச்சு மறுநாள் சர்க்கரை நோயாளிகள் குடிக்கிறாங்களோ, அப்படி ஏலக்காய் நீருக்கும் நிறைய நற்பண்புகள் இருக்கு. ஏலக்காயில புற்றுநோயை எதிர்த்து போராட உதவும் கூறுகள் இருக்கின்றன. ஏலக்காய தினமும் உட்கொள்வது செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து விலகி இருக்க உதவுது. மேலும் பல் சொத்தையாவதையும் தடுக்குது. சரி, எப்படி இந்த ஏலக்காய பயன்படுத்தலாம்? ஜெயக்குமார் ஐயா, சும்மா வெறுமன வாயில போட்டும் மென்னு சாப்பிடலாம். சிலருக்கு வாய் துர்நாற்றம் வீசும். அவர்கள் அப்பப்ப ஏலக்காய், கிராம்பு போன்றவற்றை வாயில போட்டு நல்லா மென்னு மிழுங்கணும். அப்புறம் 5 ஏலக்காயை எடுத்து உரிச்சு ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னால தண்ணியில போட்டு இரவு முழுக்க ஊற வைக்கணும். மறுநாள் காலையில அந்த தண்ணிய வெதுவெதுப்பா சூடேற்றி ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 குடிக்கணும். இதனால உடல் எடை வேகமா குறையும். ஒரு நாளைக்கு ஒருத்தர் 1 லிட்டர் வரை ஏலக்காய் குடிநீர் குடிக்கலாம். இப்படி தினமும் குடிச்சிட்டு வந்தா விரைவில் உடல் எடையில ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும். ஒரு நாளைக்கு ஒவ்வொருவரும் 2.5-3 தண்ணீர் குடிக்கணும். வெயில் காலத்துல கொஞ்சம் கூடுதலா குடிக்கணும். உடல் வெப்பநிலையை சமநிலையில் வைத்துக் கொள்வதோடு உடம்பில் இருக்கும் கழிவுகளும் வெளியேற தண்ணீர் உதவும். இதுல ஏலக்காய் கிடைச்சா 2-3 எடுத்துக்குவோம், இல்ல அது வேலை அதிகம்னா வெறும் தண்ணியையாவது குடிப்போம். எந்த கழிவும் எங்கும் தேங்க கூடாது. சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7:35. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் ஆர்ஜே யுவராஜ். இந்த நிகழ்ச்சி
2: வணக்கம் இசை உள்ளங்களே,
3: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியோட முதல் பாடல் அட்டகத்தி படத்திலிருந்து பிரதீப் மற்றும் கல்யாணி நாயர் இணைந்து பாடிய பாடல் இது. கபிலனோட வரிகளுக்கு இசை சந்தோஷ் நாராயணன்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் அஜீஷ் மற்றும் ஆண்ட்ரியா இவங்க இணைஞ்சு பாடிய பாடல் இது. கங்கை மரணனோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் கோவா படத்திலிருந்து. இணைந்திருங்கள், இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பட்டம் பயணமும் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கும்கி படத்திலிருந்து பிரதீப் கே எல் ரஞ்சித் மற்றும் ஸ்ரேயா கோஷால் இணைந்து பாடிய பாடல் யுகபாரதியோட வரிகளில் டி இமானிசையில்

பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் தனுஷ் எழுதிய பாடல் இது. விஜய் யேசுதாஸ், ஸ்வேதா மோகன் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு பாடிய பாடல் இது. அனிருத் ரவிச்சந்தர் இசையில் மூன்று படத்திலிருந்து

0: அந்த ஆள் என்னை கண்ணா பண்ணான்னு திட்டிவிட்டான் சார். அதை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டார் ஒருத்தர். இதில் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னார் ஒரு பெரியவர். அவர் ஒரு மகான். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, ஒருத்தர் நம்ம பார்த்து திட்டுனா வருத்தமாக இருக்காதா அப்படின்னார். அது எப்படி வருத்தமாக இருக்கும், திட்டுறதுங்கிறது என்ன, அது வெறும் சத்தம் தானே அப்படின்னார் அந்த பெரியவர். நம்ம ஆளுக்கு தலையை பிச்சுக்கலாம் போல் இருந்தது. இருக்காதா பின்ன, நமக்கே அப்படி தானே தோணுது. அந்த பெரியவர் சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதை நாம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம்னா நடைமுறை வாழ்க்கைக்கு அது ஒத்து வர்றது மாதிரி தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் அந்த பெரியவர் அதுக்கு என்ன தான் விளக்கம் கொடுக்குறாருன்னு பார்ப்போமே. ஒரு ரயில் போயிட்டுருக்கு, அதில் ஒரு சாது போயிட்டுருக்கார். அந்த ரயில் வந்து அவர் ஹரித்வாரம் போயிட்டுருக்கார். அவர் ரயிலில் ஏகப்பட்ட கூட்டம், நம்ம ஊர் ரயில் கேட்கவே வேணும், டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் பேர், வாங்காத கொஞ்சம் பேர், அது என்னத்துக்கு அனாவசியமாக டிக்கெட் அப்படிங்கிற நினப்பில் பாதி பேர். இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அந்த சாதுவும் போயிட்டுருக்கிறார். உட்கார்றதுக்காக இருந்த இடத்துல ஒரு ஆள் படுத்துருக்கிறான், கொஞ்சம் முரட்டு ஆசாமி. அவன் கால் பக்கத்தில் கொஞ்சோண்டு இடம் பாக்கி இருந்தது. அந்த இடத்துல இந்த சாது உட்காந்துருந்தார், மெதுவாக உட்காந்துக்கிட்டார் போய். ஆனால் அந்த ஆள் ராத்திரி பூரா இவரை காலால் உதச்சிக்கிட்டே இருக்கிறான். அது இவருக்கு ரொம்ப அவமானமாக பட்டுது, அதனால் துக்கம் ஏற்பட்டது. இருந்தாலும் அதை ஒரு மாதிரியாக சகிச்சுக்கிட்டே இவர் வந்து சேர்ந்தார். பொழுது விடிஞ்சது, அந்த சாது ஹரித்வார் வந்து சேர்ந்தார். அங்கே ஒரு பெரிய ஞானியை சந்தித்தார். ராத்திரி ரயிலில் அந்த ஆள் உதச்சதையும் அதனால் தனக்கு ஏற்பட்ட துக்கத்தையும் இந்த சாது அந்த ஞானிகிட்ட சொன்னார். சொல்லிவிட்டு, ஏன் சுவாமி எனக்கு துக்கம் ஏற்பட்டதே, அது தப்பா அப்படின்னு கேட்டார். தவறு தான்னார் அந்த ஞானி. உனக்கு இன்னமும் தேக அபிமானம் போகலைங்கிறது தான் அது காட்டுது. அஷ்டாவக்கிரர் என்ன சொல்கிறார் தெரியுமா, உண்மையான ஞானி யாராவது தன்னை வந்தனை செய்தால் அதற்காக சந்தோஷப்பட மாட்டார், யாராவது நிந்தனை செய்தால் அதற்காக வருத்தப்பட மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். நிந்தனைங்கிறது ஒரு ஒலி தான், தேகாபிமானம் இருக்கிற வரைக்கும் இந்த ஒலி நம்மளை வந்து வேதனைப்படுத்தும். நான் தேகம் இல்லை ஆத்மா அப்படிங்கிற நினைவு இருந்தால் இந்த ஒலி நம்மளை பாதிக்காது. மனு என்ன சொல்கிறார் தெரியுமா, ஒரு சாதகன் பாராட்டுதலை விஷம்னு நினச்சி பயப்படணும், அவமானத்தை அமிர்தம்னு நினச்சி சந்தோஷப்படணுங்கிறார். அவமானப்பட்டால் கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அதனால தான் நம்மளில் யாரும் இதுக்கு உதாரணமாக யாரையும் காட்ட முடியல. புத்தரையும் கபீரையும் உதாரணமாக காட்டுறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவமானம் ஏற்பட்டப்போ கவலையே படலையாம். புத்தரை வந்து அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக கௌசாம்பி ராணி ஒரு இளம் பெண்ணை கொலை பண்ணி சடலத்தை புத்தர் குடிசைக்கு முன்னாடி போட சொன்னார். போட்டாங்க. புத்தர் தான் அந்த பொண்ணை கெடுத்து கொலை பண்ணி விட்டார்னு எல்லாரும் நினச்சாங்க. ஆனால் புத்தர் இதை பற்றி கவலையே படலை. அப்புறமா உண்மை தெரிஞ்சதும் புத்தர் புகழ் இன்னும் அதிகமாயிட்டது. ஒரு பெரிய சபையில் ஒரு மோசமான பொண்ணு நுழைஞ்சி தனக்கும் கபீருக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னான். கபீர் கவலைப்படலை. அவங்க மாதிரியெல்லாம் நாமளும் இருக்க கற்றுக்கணும். நிந்தனை அபகீர்த்தி அவமானம் எல்லாம் ஆண்டவன் கொடுக்குற பிரசாதம்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஞானி. இதை கேட்ட இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர், நான் கூட அப்படி தான் சார், யாராவது அவமானப்படுத்தினா கவலைப்பட மாட்டேன். நேற்று கூட ஒருத்தர் என்ன பலார்னு அரைஞ்சுட்டார், நான் கொஞ்சம் கூட கவலைப்படலை, பேசாமல் வந்துட்டேன்னார். ஏன் அப்படி வந்துட்டீங்க அப்படின்னேன். அவர் அரைஞ்சதுலேயும் ஒரு அர்த்தம் இருந்தது, அதனால தான் அப்படி வந்துட்டேன்னார். ஏன் அரைஞ்சாருன்னு கேட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 ரூபா அவர்கிட்ட கடன் வாங்கினேன், அதை கேட்டு கேட்டு பார்த்துட்டு கடைசியாக தான் அரைஞ்சார் அப்படின்னார். ஆண்டவனுடைய பிரசாதம் இவருக்கு அடிக்கடி கிடைக்கும் போல இருக்கு.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது 1 நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது 1 நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம்.
2: வரும் புதன்கிழமை 14/10/2026 காலை 10 மணிக்கு 1 நிமிட பேச்சாற்றல். இதில் இந்த வார தலைப்பு

0: நீ போரினால்
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நீ கோரினால் நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். நேரம் சரி 8:01 ஆயிட்டு இருக்கு. நீ கோரினால் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நேயர்கள்கிட்ட என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள் வருது இல்லையா, அதாவது வார இறுதி நாட்களில் வீக்கெண்ட் ஹாலிடேஸ் வரும்பொழுது, அதில் பர்டிகுலராக அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாருக்குமே வந்து விடுமுறை நாட்களாக காமனாக இருக்கும். ஸோ அந்த ஞாயிறு விடுமுறைகளில் பொதுவாகவே நம்ம வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டோம், நம்ம வந்து முழுக்க முழுக்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு விடுமுறையாக அதை நம்ம கருதுவோம். ஆனாலும் அந்த ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய அந்த தருணத்தில் இந்த ஞாயிறு விடுமுறைகளில் பயனுள்ள வகையில் எப்படியெல்லாம் நேரத்தை செலவிடலாம், அதாவது ரிலாக்ஸ் பண்ண மாதிரியும் இருக்கணும், அதே சமயம் அதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தின மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாபீஸ் இல்லை ஏதாவது பொழுதுபோக்கு அம்சங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அதை நீங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். ஸோ கான்செப்ட் இதுதான், ஞாயிறு விடுமுறைகளை பயனுள்ள வகையில் எப்படியெல்லாம் நேரத்தை செலவு பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 044-2952-0853 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 044-2838-9871 அப்படின்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். நீ கோரினால் நிகழ்ச்சியினுடைய முதல் நேயர் இணைய காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ, கும்பகோணம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? மீனாட்சி. சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். இன்னைக்கு நம்ம நீ கோரினால் நிகழ்ச்சியில நம்ம கேட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞாயிறு விடுமுறை நாட்கள்ல பயனுள்ள வகையில நேரத்தை எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டிப்ஸ் நீங்க சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமையில ஓய்வு இருந்தா தானே பயனுள்ள வகையில எப்படி செலவு பண்றதுன்னு சொல்றீங்களா? ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிமா, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர இணையறாங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஞாயிறு விடுமுறைகள்ல நம்ம நேரத்தை பயனுள்ள வகையில எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
3: சாப்பிடுவாங்க. சாம்பார் சாதம் பொரியல அதான் சார்.
1: அதுதான் சார் உடம்புக்கு நல்லது, அதுவும் உடம்புக்கு நல்லது தான். ஸோ அதனால சாப்பிட்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஓகே சார், ஓகே சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் இணைகிறாங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம்
4: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: நான் ரெட் ஹில்ஸ்ல இருந்து ஹயாத் பாஷா ஜெய்பனி சார். எப்படி சார் இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கும் சார். சார் எனக்கு வந்து சண்டேலே லீவ் கிடையாது, நான் வெஹிக்கிள் நீங்க ஷாப் வச்சிருக்கேன்.
1: ஓகே,
4: அதனால சண்டே தான் ஃபுல் ஒர்க் எனக்கு. செவ்வாய்க்கிழமை லீவு, செவ்வாய்க்கிழமை ஒரு 9 நல்லா தூங்குவோம் சார். அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு, கடைக்கு, இங்க அங்க கரண்ட் பில், அதுவும் சரியா அந்த வேலை நாளை விட அந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் எனக்கு அதிகப்படியான வேலை இருக்கும்.
1: ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி சார். ஓகே, நிகழ்ச்சியில் நேயர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைகளில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது பல பேர், அதாவது பேசின 3 ரெண்டு பேர் ஒரு விஷயம் அழகாக குறிப்பிட்டிருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா உணவு, அதாவது காலங்காத்தால மனசுக்கு பிடிச்ச உணவு சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தொடர்ச்சியாக நேயர்கள் இந்த மாதிரி ஞாயிறு விடுமுறைகளில் ஓய்வு நேரத்தை எப்படி பயனுள்ள வகையில் கழிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக காத்துட்ருக்காங்க. நிகழ்ச்சியில் தாண்டவம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாதி கதவு நீ அடி அப்படின்ற பாடல் தான் இப்போ நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக கேட்டு மகிழ போகிறோம். ஹரிச்சரன் வந்தன ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைந்து பாடிய பாடல், ஜி வி பிரகாஷ் குமார் அவர்களுடைய இசைக்கு நாமத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுதிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: சரி, 8:10 ஆகிட்டுருக்கு. நீக்கு ஒரு நாளைக்கு விஷயம் நேயர்கள்கிட்ட இன்றைக்கி நம்ம என்ன கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞாயிறு விடுமுறைகளில் பயனுள்ள வகையில் எப்படி நேரத்தை செலவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கோம். ஸோ நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யார் இணைய காத்துட்ருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம். வணக்கம், யாருங்கிறது பேசுகிறீங்க?
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சிலேருந்து. எப்படி இருக்கீங்க சார்?
0: நலமாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: சூப்பராக இருக்கேங்க சார். ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்ககிட்ட பேசி.
0: அப்படிங்களா, சொல்லுங்கம்மா. ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை
1: நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். ஒரு நிமிடம் பேச்சாற்றல். சூப்பர் சூப்பர் டாபிக் கொடுத்து எங்களெல்லாம் யோசிக்க வச்சு சூப்பராக கலக்கிட்டு இருக்கீங்க.
0: தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ரொம்ப மகிழ்ச்சி.
1: டெலிகிராம் ஐடி மட்டும் அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அதுக்கு மட்டும் சரி பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல
0: ஓகேம்மா, கண்டிப்பாக கண்டிப்பாக. ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களுடைய நேயர்கள் கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்குமே அவங்களுடைய கருத்துக்களை கேட்க நம்ம காத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் ஞாயிறு விடுமுறைகளை எப்படி பயனுள்ள வகையில் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம்.
1: அப்பதான் சார், சண்டே தான் எக்ஸ்ட்ரா வேலை நிறைய இருக்கும் எங்களுக்கு.
0: ஓகே,
1: தரிசைகளா இருக்கிறதுனால. ஏன்னா அந்த வாரம் ஃபுல்லா மாவு அரைச்சி வைக்கணும், அதை பொடி பண்ணி வைக்கணும், துவைச்சு வைக்கணும், மடிச்சு வைக்கணும், அயன் பண்ணி வைக்கணும், அந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா. இதுல கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வேற வேலை.
0: ஓகே,
1: அதனால அந்த மாதிரி அது ஒரு என்ஜாய்மெண்டாவே நாங்களும் எஃப்எம் கேட்டுக்கிட்டே, நம்ம விவத்பாரதி எல்லாம் கேட்டுக்கிட்டே நாங்களும் அது பண்ணும்போது எங்களுக்கு அந்த கஷ்டமே தெரியாது. ஒரு சூப்பர் சூப்பர் டாபிக் எல்லாம் கொடுத்து எல்லாம் புதுசா நேயர்கள் வர்றதெல்லாம் பேசி இருக்கெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு அது ரொம்ப சந்தோஷமா தான் கொண்டாடிட்டு இருக்கோங்க சார். வந்து ஸ்பெஷல் டேவா தான் கொண்டாடிட்டு இருக்கோம்.
0: ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ.
2: வணக்கம். வணக்கம், உடையார் பாளையம் அஜிம்
0: சார். நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லமா இருக்கேன் சார்.
0: சார் சொல்லுங்க சார், இன்னைக்கு நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில நம்ம ஞாயிற்றுக்கிழமை பொழுதுகளில் நீங்க என்ன மாதிரி விஷயங்கள் செய்வீங்க உங்களுடைய நேரத்தை பயனுள்ள வகையில செலவிடுறதுக்காக?
2: மாடி தோட்டம் அமைச்சு சார், பராமரிச்சு வரலாம் சார்.
0: ஓகே,
2: தேவையான காய்கறிகள் கீரைகள் அதுல இருந்து எடுத்துக்கலாம்.
0: ஓகே,
2: தோட்டங்கள்ல காலியா இருந்ததுன்னா மரம் செடி கொடிகள் வளர்க்கலாம். பொது நலன்ல அக்கறை இருந்ததுன்னா அக்கறை எடுத்துக்கிட்டு பொது நலன்ல ஈடுபடலாம்.
0: சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க.
2: வீடு தோட்டங்களை சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம்.
0: சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நன்றி சார்.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர இணையறாங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
3: வணக்கம் சார், திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் சத்தலபதி மகேந்திரன்.
0: ஓகே, எப்படி சார் இருக்கீங்க?
3: சூப்பரா
0: இருக்கேன், நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லமா இருக்கேன் சார். இன்னைக்கு நீக்க ஒரு நாள்
3: நிகழ்ச்சியினுடைய
0: தலைப்பு என்ன அப்படின்னு
3: கேட்டீங்க, நான் என்ன பண்ணுவேன், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் சார். ஏன்னா எல்லா நாளுமே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் நம்ம ஃபேமிலி கூட உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு அந்த டைம் வந்து ஆபீஸ் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் அப்படி தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு அதை பண்றது சொல்றேன். நம்ம அப்படியே கொஞ்சம் ஃபேமிலி கூட அப்படியே கொஞ்சம் ஜாலியா எங்கேயாவது ஒரு ட்ரிப் போலாமா அப்படின்றத வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அன்னைக்கு ஈவினிங்கே பிளான் பண்ணோம். சாட்டர்டே ஈவினிங்கே பிளான் பண்ணிட்டு அடுத்த நாள் சண்டே வந்து வந்து நம்ம அதை இது பண்ணணும்.
0: ரொம்ப அழகா சொல்றாங்க. அதாவது நம்ம குடும்பத்தோட செலவு செய்யக்கூடிய அந்த குவாலிட்டி டைம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம சனிக்கிழமை இரவே அதுக்குண்டான பிளானிங்கை நம்ம போட்டு வச்சிட்டோம்னா கண்டிப்பா அதை சண்டே மார்னிங்கே நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னாங்க. அவர் சொல்றதுல ஒரு அழகான ஒரு சிறுபிள்ளைத்தனம் இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, அந்த ஃபேமிலியோட செலவு பண்ணக்கூடிய அந்த மொமெண்ட், அந்த குவாலிட்டி டைமுக்காக தானே நம்ம எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். அடடா, ஒரு 5 நிமிஷம் நம்ம உட்காந்து செலவு பண்ணிட மாட்டோம், ஒரு 10 நிமிஷம் உட்காந்து செலவு பண்ணிட மாட்டோமா நீங்கிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் ஒரு நாள் முழுக்க நமக்கு கிடைக்கும்போது நம்ம ஏன் அதை வந்து வீணடிக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. இன்னொருத்தர் சொன்னார் மாடி தோட்டம்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கேட்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக சேதுபதி திரைப்படத்திலிருந்து மழை தூரலாம் அப்படின்ற பாட்டு தான் கேட்டு மகிழ போகிறோம். நிவாஸ் கே பிரசன்ன அவருடைய இசையில் நிவாஸ் கே பிரசன்ன அவர்களே பாடிய பாடல் நாமுத்துக்குமார் அவர்களுக்கு கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையாக

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: அண்ணே, என்னென்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு. பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
2: வந்துடுறோமா.
1: இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
2: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
1: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னைய கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
2: நீ மட்டும் தானே போக போற, டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே. எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
1: சரி சரி வா. அண்ணே, ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன்னு.
2: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
1: எரிபொருள் சிக்கனம்
2: என்றென்றும் முக்கியம்.
3: விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நீ கோரி நாள் நிகழ்ச்சியில் நேயர்கள் கிட்ட இந்த ஞாயிறு விடுமுறைகளில் இருக்கக்கூடிய நேரங்களை எப்படி பயனுள்ள வகையில் செலவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் கலந்துக்க காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், யாரெங்கிறது பேசுறீங்க?
4: ஹலோ, கவிஞர் சுந்தரமூர்த்தி, சென்னை குளத்தூர்லேருந்து பேசுறேன். இரவு வணக்கம்.
3: இரவு வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இது 102.3, இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே செவிட்டாத தேன்.
3: சூப்பர் ஐயா, ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது கவிஞர் சுந்தரமூர்த்தின்னு சொல்லும்பொழுதே நீங்கள் வந்து உங்கள் பேச்சு அழகாக கவிதை நடையில் தான் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு நான் நினைச்சேன். கரெக்டாக ஆரம்பிச்சு
4: கவிதையே தான், 18 வயசுலேருந்து கவிதையே தான்.
3: சூப்பர் ஐயா, சூப்பர் ஐயா. ஐயா, இந்த ஞாயிறு விடுமுறைகளை இருக்கக்கூடிய நேரங்களை எப்படி பயனுள்ள வகையில் செய்யணும்?
4: தலைப்பு பார்த்தேன், நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவ் இருக்குல்ல நமக்கு.
3: ஆமாம்.
4: அதனால துணி அயர்ன் பண்ணி வச்சிருவேன் எல்லாருக்கும்.
3: ஓகே.
4: வீட்டில் வந்து இந்த மூலையின் மேல ஒட்டடை எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு 5 வேலை தான் ஜாஸ்தி இல்லை. புத்தகங்கள்லாம் ஒட்டடை அடிப்பேன், புத்தகங்கள்லாம் ஒழுங்கா அடிக்க வச்சிருவேன். யாருன்னா வந்தாங்கன்னா என்னது இதுன்னு கேட்பாங்க இல்லைங்களா. அந்த அழகு அங்க எந்த வேலையிலுமே நான் செஞ்சோம்னா அதுல வந்து ஒரு பர்ஃபெக்ஷன் ஒண்ணு இருக்கணும்.
3: சூப்பர் சூப்பர்.
4: மத்தியத்துல சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன்.
3: ஓகே.
4: அன்று மட்டும் வந்து லீவா இருக்கிறதால குடும்பத்தோடு உட்கார்ந்து சாப்பிடுவேன், குடும்பத்தோடு உரையாடி மகிழ்ச்சியா இருப்பேன். கடைசியில வந்து அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா சொத்தத்திற்கும் நட்புக்கும் போன் பண்ணி அவருடைய நலத்தை விசாரிப்பேன்.
3: சூப்பர் சூப்பர், உண்மையிலேயே ரொம்ப அழகா சொன்னீங்க ஐயா, நன்றி. மகிழ்ச்சி நீங்க கலந்துகிட்டதுல.
4: நன்றியா.
3: நன்றி நன்றி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் இணையறாங்க. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
5: வணக்கம், கடலூர் மாவட்டம் கண்ணமங்கலம் சின்னதுரை.
3: சார், நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்க சார்.
3: ஓகே சார், இன்னைக்கு நீ கோரினால் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு
5: கேட்டீங்கன்னா
3: இந்த ஞாயிறு. சூப்பர் சார், அதாவது நம்ம நேயர்கள் எல்லாருமே ஷார்ப்பா தலைப்பு தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய பதில நீங்க சொல்லுங்க சார். ஹலோ
5: சார்.
3: ஆ சொல்லுங்க சார்.
5: ரொமான்டிக் பாடல். ஆயிரு ஒளி மழையின்.
3: ஆமா,
5: குளிக்க வந்தா.
3: சோ அந்த மாதிரி பாடல்கள் எல்லாத்தையுமே விரும்பி கேப்பீங்க.
5: ஃபேமிலி என்ஜாய் பண்ணு சார்.
3: சூப்பர் சார், சூப்பர் சார்.
5: ஆமா,
3: ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. சிநேகர்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய பதிவுகளை பதிவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக கேட்கலாம். நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து என்னோடு வாவா என்று அப்படின்ற பாடல் தான் கேட்டு மகிழப்புறோம். கார்த்திக் அவர்கள் பாடிய பாடல், இளையராஜா அவர்களுடைய இசைக்கு நாமுத்துக்குமார் அவர்கள் வரிகள் எழுதிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேயர்களே, உங்கள் அறிவாற்றலுக்கு ஒரு நிமிடத்தில் ஒரு சவால்.
1: வாரந்தோறும் புதன்கிழமை காலை 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சி.
0: ஆம் நேயர்களே, உங்கள் பேச்சு திறமையை வெளிப்படுத்த ஒரு தளம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற அந்த வாரத்திற்கான தலைப்பில் ஒரு நிமிட பேச்சினை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் ஊருடன் 9444001023 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் பதிவு செய்து அனுப்புங்கள்.
2: ஒரு நிமிட பேச்சாற்றல்,
1: புது தலைப்புகள், புது புது சிந்தனைகள், புது புது குரல்கள். ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்துங்கள், பங்கு பெறுங்கள், கேட்டு நிகழுங்கள்.
0: விவித் பாரதி தமிழ் FM 102.3.

0: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நீ கூறினால் நிகழ்ச்சியில் நேயர்கள் கிட்ட இந்த ஞாயிறு விடுமுறை பொழுதுகளை எப்படியெல்லாம் செலவு பண்ணலாம், அதுவும் பயனுள்ள வகையில் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். ஸோ நேயர்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: திருவாரூர் வட்டம் தேவனூர் ஆட்டோ திவானத்துக்கு பேசுறேன் சார்.
0: சார் நல்லமா இருக்கீங்களா? பயனுள்ள வகையில எப்படி செலவு பண்ணலாம், செலவழிக்கலாம்? உணவு தான் உங்களை வந்து ஆசுவாசப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்.
1: ஆமா சார், வீட்டுல ஏதாவது தேவையான்னு சொன்னா அந்த பர்சேஸ் பண்றதுக்கு கடத்தல் கலச்சிட்டு போவேன்.
0: ஓகே,
1: அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுப்பேன்.
0: ஓகே, ஃபேமிலியில இருக்கவங்க கூட நேரம் செலவு பண்ணுவீங்க?
1: ஆமா சார்.
0: ஓகே சார், ரொம்ப அழகா சொன்னீங்க, மகிழ்ச்சி சார்.
1: அன்னைக்கு வந்து கஸ்டமர் வந்து சங்கடப்படுவாங்க.
0: ஓகே ஓகே ஓகே,
1: சரிங்க சார்.
0: ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச் சார். நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேரம் நேராக வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: வணக்கம் சார், திருவாரூர் மாவட்டம் கச்சன்கழனி வங்கேஷ் பேசுறேன் சார்.
0: நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் சார்.
0: சார் இன்னைக்கு நம்ம நீக்க ஒரு நாள் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஞாயிறு விடுமுறை பொழுதுகள் இருக்கு இல்லையா? ஹலோ.
2: ஆமா சார்,
0: அந்த ஞாயிறு விடுமுறை பொழுதுகளை எப்படி பயனுள்ள வகையில செலவழிக்கலாம் சார்?
2: அப்படியா சார், நான் வீட்டுல இருந்தா சும்மாவே இருக்க மாட்டேன் சார், நான் ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பேன் சார்.
0: ஓகே,
2: வேலையிலேயே ஏதோ கட்டிட்டே இருப்பேன். அது மாதிரி நிறைய ஏகப்பட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன் சார் வீட்டுல.
0: அப்படிங்களா?
2: வாழ்த்துக்கள்
0: பதிவு பண்ணீங்க, ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ நேயர்கள் வந்து தங்களுடைய ஞாயிறு விடுமுறைகளை எப்படியெல்லாம் பயனுள்ள வகையில் செலவு பண்ணுவாங்க, ஐ மீன் செலவழிப்பாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் அன்பே ஆறுயிரை திரைப்படத்திலிருந்து அன்பே ஆறுயிரை அப்படின்ற பாடல் கேட்கலாம். ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் வாலி அவர்கள் வரிகள் எழுதி ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பாடிய பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தொடர்ந்து இணைந்தீர்கள் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
2: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
1: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி

0: தழை மத்த காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
1: அதோ பாருங்க, தோட்டத்து கரைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு. இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
1: அக்கா, இன்னொன்னு யோசிச்சேன். மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு. அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல?
1: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு. இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
2: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.

0: வித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரி 8:42 ஆகிட்டு இருக்கு. நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில் நேர்கள்கிட்ட என்ன கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஞாயிறு விடுமுறைகளை எப்படி பயனுள்ள வகையில் செலவு பண்ணலாம், அந்த நேரத்தை வந்து எப்படி செலவிடலாம் அப்படின்னு தான் கேட்டுட்ருக்கோம். ஸோ நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர் காயிலிருந்து சிங்காதவள் பேசுகிறேன் ஐயா. நலமாக இருக்கீங்களா?
0: நான் நலமாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன்
0: ஐயா. இன்னைக்கு
1: இயற்கை மழை சாரலோட இருந்துகிட்டு இருக்கேன்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னைக்கு வந்து நம்ம நீ கோரி நான் நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஞாயிறு விடுமுறைகள் வருது இல்லையா, இந்த ஞாயிறு விடுமுறைகள் இருக்கக்கூடிய நேரத்தை எப்படி பயனுள்ள வகையில செலவு பண்ணலாம் ஐயா?
1: நான் வந்து என்ன பயனுள்ள விதமா இருக்கணுமா, ஞாயிற்றுக்கிழமை என் பேரன் கொஞ்சம் ஒரு 15 பையனும் நானும் எங்க தென்னை மரத்துக்குள்ள இருந்து அவன் இயற்கையை காட்சியை ரசித்துக்கிட்டு இருப்பான். கடிமை நல்லா புள்ளிகளை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொழுது ரொம்ப ஆனந்தமா நம்மளுக்கும் தேவையான விஷயத்தையும் செய்து கொண்டு இருப்பான் ஐயா.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. மகிழ்ச்சி ஐயா.
1: மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேர இணைறாங்க. வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க? வணக்கம்.
2: கும்பகோணம் வட்டம் தாராசுரம் சமரசம்.
0: நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் சார். நீங்க நலமுடன் இருக்க வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு.
0: நன்றி நன்றி நன்றி ஐயா. சொல்லுங்க, நீங்க உங்க ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைகள்ல எப்படி அந்த நேரத்தை பயனுள்ள வகையில செலவழிப்பீங்க
2: சார்? என் நேரத்தை வந்து சார், வீட்டு பக்கத்துல வீட்டு தோட்டம் ஒண்ணு இருக்கு சார்.
0: ஓகே.
2: இந்த பூச்செடி, மல்லிகை, முல்லை, அது இந்த கனகாம்பரம் எல்லாம் வச்சிருக்கேன். அதுல காய்கறி செடியும் வச்சிருக்கேன். அதெல்லாம் கொத்தி கித்தி உரம் வச்சு தண்ணி பாய்ச்சி அன்னைக்கு ஃப்ரீயா இருக்கும் எனக்கு.
0: சூப்பர் சூப்பர், அழகா சொன்னீங்க.
2: விறகிற போடணும்னால அந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்து போட்டுவேன்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
2: மத்த நேரம் நாளைக்கு கிடைக்காது, அதனால அன்னைக்கு இந்த செடி வேலையெல்லாம் பார்த்தா ஒரு நிம்மதியா இருக்கும், மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும்.
0: ஓகே.
2: ஒரு அந்த பூக்கள்லாம் போய் பார்க்கும்போது ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
0: சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க. மகிழ்ச்சி சார், நன்றி நன்றி. சிநேகர்கள் அழகாக தங்களுடைய பதிவுகளை பதிவு பண்ணியிருந்தாங்க. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. என்னுடைய 15 பேரனோட என்னுடைய தென்னை மரங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு அவங்க கூட நேரத்தை செலவு பண்ணுன்னு சொல்கிறதும் சரி, தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகளை நான் பராமரிப்பேன் அப்படின்னு சொல்கிறதும் சரி, கிட்டத்தட்ட இயற்கையோடு அந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுது செலவு பண்ணுறதுன்றது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருக்குது. கேட்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து எனக்கே எனக்கா அப்படின்ற பாடலாம் கேட்டு மகிழ போகிறோம். ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசைக்கு வைரமுத்து அவர்கள் வரிகள் எழுத, உன்னிகிருஷ்ணன் மற்றும் பல்லவி பாடிய பாடல் கேட்கலாம். உங்கள் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நீ கூறிய நாள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நேயர்கள்கிட்ட அந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுதுகளை எப்படி பயனுள்ள வகையில் செலவழிக்கலாம் அப்படின்னு கேட்டுட்ருந்தோம். உண்மையிலே கேட்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. பல பேர் பலவிதமான விஷயங்கள் சொல்லி பகிர்ந்துக்கிட்டாங்க. குறிப்பாக ஒரு சில பேர் புத்தகம் வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய புத்தகங்களை ஒழுங்குபடுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, மாடி தோட்டமோ இல்லை வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய தோட்டத்திலேயே நம்ம நேரத்தை செலவு பண்ணலாம். அதாவது அந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுது அப்படின்றது ஒரு ஓய்வு நாளாக இருந்தாலும் அது எப்படியாவது இயற்கையோட செலவழிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். இன்னும் நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தோட நம்ம நேரங்களை செலவு பண்ணுறது, இந்த குவாலிட்டி டைம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப முக்கியமாக ஹைலைட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. கேட்கவே சுவாரஸ்யமாக இருந்தது. நிகழ்ச்சியில் கலந்துட்டு எல்லா நேயர்களுக்கும் நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கலாம், வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக கேட்கலாம். ரெட் திரைப்படத்திலிருந்து கண்ணை கசக்கும் சூரியனோ அப்படின்ற பாடல், தேவா அவர்களுடைய கேஎஸ்பிபி பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: துர்கா பரமேஸ்வரி கோயில் மண்டபத்தில் எப்படி பழுவேட்டரையரை தேவராளன் பார்த்து மிரண்டு போனான் என்பதை அவன் ரவிதாசன் மந்திரவாதிரியிடம் விவரித்துக் கொண்டிருந்தான். பழுவேட்டரையன் தலையிலே கல்லை போட்டோ அல்லது பெருவெள்ளத்தில் தள்ளிவிட்டோ கொண்டிருக்கலாம் என்று நினைத்து, அப்படி தள்ளாமல் அல்லது கொல்லாமல் விட்டுவிட்டு வந்துவிட்டோமே என்று தேவராளன் கவலைப்பட்டான். அதற்கு மந்திரவாதி ரவிதாசன்,
1: ஒரு கவலையும் வேண்டாம். ஒரு விதத்தில் பெரிய பழுவேட்டரையன் உயிரோடு இருப்பது நல்லது. அப்போதுதான் சுந்தர சோழனும் அவனுடைய பிள்ளைகளும் இறந்து விழுந்த பிறகு சோழ நாட்டு சிற்றரசர்கள் இருபிரிவாய் பிரிந்து நின்று சண்டை போடுவார்கள். பழுவேட்டரையர்களும் சம்பவரையர்களும் ஒரு பக்கத்திலும், குடும்பாலூர் வேளானும் திருக்கோவலூர் மலையமானும் இன்னொரு பக்கத்திலும் இருந்து சண்டையிடுவார்கள். அது நம்முடைய நோக்கத்துக்கு மிக்க அனுகூலமாயிருக்கும். அவர்கள் தங்களுக்குள் சண்டையிடும் போது நாம் பாண்டிய நாட்டில் ரகசியமாக படை திரட்டி சேர்க்கலாம்.
2: ரவிதாசா, அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா என்ற கதையாக பேசுகிறாய்.
1: சுந்தர சோழனுக்கும் அவனுடைய இரு புதல்வர்களுக்கும் நாளைக்கு இறுதி நேர்ந்தால் அல்லவா நீ சொன்னபடி சோழ நாட்டு தலைவர்கள் சண்டை போட்டுக் கொள்வார்கள்.
2: முன்பு பேருக்கும் நாளைக்கே முடிவு வரும் என்பது என்ன நிச்சயம்? உனக்கு ஒரு செய்தி தெரியுமா?
1: எதை சொல்லுகிறாய்?
2: நாகைப்பட்டினத்தில் அருள்மொழிவர்மன் உயிரோடு இருக்கிறாராம். மக்கள் அவனை சூழ்ந்து கொண்டு அவனே சோழ நாட்டின் சக்கரவர்த்தியாக வேண்டும் என்று ஆர்ப்பரிக்கிறார்களாம். நீ கேள்விப்பட்டாயா?
0: ரவிதாசன் மறுபடியும் சிரித்துவிட்டு,
1: நான் கேள்விப்படவில்லை. எனக்கே அது தெரியும். அருள்மொழிவர்மனை புத்த விகாரத்திலிருந்து வெளிப்படுத்தியது யார் என்று நினைக்கிறாய்? நம் ரேவதாச கிராம வித்தனுடைய மகள் ராக்கம்மாள்தான். அவள்தான் படகோட்டி முருகையனுடைய மனைவி என்றார்.
2: அதனால் என்ன? அருள்மொழிவர்மன் வெளிப்பட்டதனால் என்ன லாபம்? அவனை இனி எப்போதும் லட்சக்கணக்கான ஜனங்கள் அல்லவா சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஈழ நாட்டில் அவன் இரண்டு மூன்று பேருடன் இருந்த போதே நம்முடைய முயற்சி பலிக்கவில்லையே
0: என்றான் தேவராளன்.
1: அதுவும் நல்லதுதான் என்று சொன்னேனே. மூன்று பேருக்கும் ஒரே நாளில் யமன் வருவதற்கு இருக்கும் போது,
2: ரவிதாசா, லட்சம் பேருக்கு மத்தியில் உள்ள இளவரசனிடம் யமன் எப்படி நெருங்குவான்? அதை நீ சொல்லவில்லையே.
1: நெருங்குவான் அப்பனே, நெருங்குவான். யானை பாகனுடைய அங்குசத்தின் நுனியில் யமன் உட்கார்ந்திருப்பான். சரியான சமயத்தில் இளவரசனுடைய உயிரை வாங்குவான். பரமேஸ்வரா, சோழ நாட்டு மக்கள் இளவரசனை யானை மீது ஏற்றி வைத்து ஊர்வலம் விட்டுக் கொண்டு தஞ்சையை நோக்கி வருவார்கள். அந்த யானையை ஓட்டும் பாகனுக்கு வழியில் ஏதாவது ஆபத்து வந்துவிடும். அவனுடைய இடத்தில் நம் ரேவதாச கிரமவித்தன் யானை பாகனாக அமருவான். அப்புறம் என்ன நடக்கும் என்பதை நீயே ஒருவாறு ஊகித்துக்கொள்.
2: ரவிதாசா, உன் புத்தி கூர்மைக்கு இணையில்லை என்பதை ஒத்துக்கொள்ளுகிறேன் அப்பா. கிரமவித்தன் எடுத்த காரியத்தை முடிப்பான் என்று நாம் நம்பி இருக்கலாம். சுந்தர சோழன் விஷயம் என்ன? அவனுக்கு என்ன ஏற்பாடு செய்திருக்கிறாய்
0: என்றான் தேவராளன்.
1: பழுவேட்டரையனுடைய கருவூல நிலவரையில் சோமன் சாம்பவனை விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். கையில் வேலாயுதத்துடன் விட்டு வந்திருக்கிறேன். அங்கே இருந்து சுந்தர சோழன் அரண்மனைக்கு சுரங்க பாதை போகிறது. சுந்தர சோழன் படுத்திருக்கும் இடத்தையே சோமன் சாம்பவனுக்கு சுட்டி காட்டி இருக்கிறேன். இரண்டு கண்ணும் தெரியாத ஒருவன் கூட நான் குறிப்பிட்ட இடத்தை நின்று வேலை எறிந்து சுந்தர சோழனை கொன்றுவிடலாம். சோமன் சாம்பவனை அவசரப்படாதே, நாளை வரையில் பொறுத்து கொண்டிரு என்று எச்சரித்து விட்டு வந்திருக்கிறேன்.
2: அது எதற்காக? சமயம் நேரும்போது காரியத்தை முடிப்பதல்லவா நல்லது?
1: முட்டாள், சுந்தர சோழன் முன்னதாக கொலையுண்டால் அந்த செய்தி கேட்டதும் அவன் குமாரர்கள் ஜாக்கிரதையாக விடமாட்டார்களா? அந்த நோயாளி கிழவன் இறந்துதான் என்ன உபயோகம்? அதற்கட்டும், நீ என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? கடம்பூர் மாளிகையில் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள்? அங்கே நாளை இரவு நடக்கப் போகிற காரியம் அல்லவா எல்லாவற்றையும் விட முக்கியமானது?
2: கடம்பூரில் எல்லாம் கோலாகலமாகத்தான் இருந்து வருகிறது. கல்யாண பேச்சும் காதல் நாடகங்களுமாய் இருக்கின்றன. நீ என்னவோ அந்த பழுவூர் அணியை நம்பி இருப்பது

0: எனக்கு பிடிக்கவே இல்லை.
1: பழுவராணி ஆவள், பாண்டிமாதேவி என்று சொல். வீரபாண்டியர் இறப்பதற்கு 2 நாளைக்கு முன்னால் அவளை தம் பட்ட மகிழ்ச்சியாக்கி கொண்டதை மறந்து விட்டாயா? வீரபாண்டியர் மரணத்துக்கு பழிக்கு பழி வாங்க அவள் சபதம் செய்திருப்பதை மறந்து விட்டாயா? 1 வாரத்துக்கு முன்னால் இதே இடத்தில் அவள் பாண்டிய குமாரன் கையிலிருந்து பாண்டிய குலத்து வீரவாளை பெற்றுக் கொள்ளவில்லையா?
0: ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் நேற்று மாலை உன் பாண்டிமாதேவி வீரநாராயண ஏரியில் உல்லாச படகு யாத்திரை செய்துவிட்டு திரும்பி வந்ததை நீ பார்த்திருக்க வேண்டும்.
1: உல்லாசமாயிராமல் பின் எப்படி இருக்க வேண்டும் என்கிறாய்? மனத்தில் உள்ளதை மறைத்து வைக்கும் வித்தையை நந்தினியைப் போல கற்றிருப்பவர் யாரும் கிடையாது. இல்லாவிட்டால் பழுவேட்டரையரின் அரண்மனையில் 1 வருஷம் காலந்தள்ள முடியுமா? அங்கே இருந்தபடி நம்முடைய காரியங்களுக்கு இவ்வளவு உதவிதான் செய்திருக்க முடியுமா? ஆமா, பழுவேட்டரையனை நீ சற்று முன் கொள்ளிடக்கரை துர்க்கையம்மன் கோவிலில் பார்த்ததாக கூறினாயே, அவனை ஏற்றி வந்த படகு கவிழ்ந்ததைப் பற்றி நானும் கேள்விப்பட்டேன். பழுவேட்டரையன் எப்போது கடம்பூலிருந்து புறப்பட்டான்? ஏன்
0: ஏன் என்று எனக்கு உறுதியாக தெரியாது. மதுராந்தகத்தேவனை கடம்பூருக்கு அழைத்து வர புறப்பட்டதாக சொன்னார்கள். நேற்று காலை பழுவேட்டரையன் கிளம்பிச் சென்றான். அவன் சென்ற பிறகு இளவரசர்கள் வேட்டையாடி சென்றார்கள். இளவரசிமார்கள் வீரநாராயணகிரிக்கு ஜலக்கிரீடை செய்ய சென்றார்கள். இளவரசர்களும் இளவரசிகளும் திரும்பி வந்த குதூகலமான காட்சியை நீ பார்த்திருந்தாயானால் இவ்வளவு நம்பிக்கையோடு பேச மாட்டாய்.
1: அதை பற்றி நீ கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம். பழுவேட்டரையனை தஞ்சைக்கு அனுப்பி வைத்ததிலிருந்து பாண்டிமாதேவியின் மனதை அறிந்து கொள்ளலாமே.
0: பெண்களின் மனதை யாரால் அறிய முடியும் அப்பா? அந்த கிழவனை ஊருக்கு அனுப்பியது பழிவாங்கும் நோக்கத்துக்காகவும் இருக்கலாம், காதல் நாடகம் நடத்துவதற்காகவும் இருக்கலாம்.
1: என்ன உளறுகிறாய் பரமேஸ்வர?
0: நந்தினி
1: அந்த பழைய கதையை அடியோடு மறந்து விட்டாள். கரிகாலனை அவள் இப்போது விஷம் போல தூஷிக்கிறாள், துவேஷிக்கிறாள்.
0: கரிகாலனை பற்றி நான் சொல்லவில்லை, அவனுடைய தூதன் வந்தியத்தேவனை பற்றி சொல்லுகிறேன். 2-3 தடவை நந்தினி அவனை தப்பிச் செல்லும்படி விட்டதை மறந்து விட்டாயா?
2: மந்திரவாதி கலகலவென்று சிரித்துவிட்டு,
1: ஆமா, வந்தியத்தேவன் எதற்காக பிடித்திருக்கிறான் என்பது சீக்கிரத்திலேயே தெரியும். அது தெரியும் போது நீ மட்டும்தான் ஆச்சரியப்படுவாய் என்று எண்ணாதே. இன்னும் ரொம்ப பேர் ஆச்சரியப்படுவார்கள். முக்கியமாக சுந்தர சோழரின் செல்வக்குமாரி குந்தவை ஆச்சரியப்படுவாள். அவள் எந்த சுகுமார வாலிபனுக்கு தன் உள்ளத்தை பறிகொடுத்திருக்கிறாளோ அவனே அவளுடைய தமையன் ஆதித்த கரிகாலனை கொன்றவன் என்று அறிந்தால் ஆச்சரியப்பட மாட்டாளா
2: என்றான்.
0: என்ன சொல்லுகிறாய் ரவிதாசா? உண்மையாகவே வந்தியத்தேவனா கரிகாலனை கொல்ல போகிறான்? அவன் நம்மோடும் சேர்ந்து விட்டானா என்ன?
1: அதெல்லாம் இப்போது கேட்காதே. கரிகாலனை கொல்லும் கை யாருடைய கையாக இருந்தால் என்ன? பாண்டிய குலத்து மீன் சின்னம் பொறித்த வீரவாள் அவனை கொல்ல போகிறது. அவனை கொன்ற பழி வந்தியத்தேவன் தலை மீது விடப் போகிறது. நம்முடைய ராணியின் சாமர்த்தியத்தை பற்றி இப்போது என்ன சொல்லுகிறாய்?
0: நீ சொன்னபடி எல்லாம் நடக்கட்டும், பிற்பாடுகள் சொல்லுகிறேன்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: கடம்பூர்ல ஐயனார் கோவில் அடுத்த காட்டு பகுதியிலேயே இருக்குது தேவராளனா நடிச்ச பரமேஸ்வரனின் வீடு. அங்கிருந்தபடி கண்காணிப்பது அவன் வேலை. அதனால மற்ற ஏற்பாடுகளை பத்தி ரவிதாசன் இப்ப அவனுக்கு விளக்கிக்கிட்டு வர்றது பழுவேட்டரையருக்கு நல்ல வாய்ப்பா அமைஞ்சிட்டுது. ரவிதாசனுக்கும் தேவராளனுக்கும் இடையே நடந்துகிட்டு இருக்கிற உரையாடல் அவருக்கு என்னென்ன வகைகள்ல மர்மங்களை உடைச்சுக்கிட்டு வருதுன்னு பாக்குறோம். அவர் காது கேட்கவே பெரிய பழுவேட்டரையன் உயிரோட இருந்தாதான் நம்ம நோக்கத்துக்கு அனுகூலம்னு ரவிதாசன் சொன்னான். அனுகூலம் உகந்தது, நன்மை தருவது. கூலம்னா கரை, ஆற்றங்கரை, நீரோட்டம். அணு என்கிற முன்னொட்டு வழியே செல்வது என்ற பொருளை கொண்டது.

அனுகூலம் சாதகமான போக்கு. எதிர்ச்சொல் பிரதிகூலம் சாதகமற்ற நிலை. ஆற்றின் ஓட்டத்தை எதிர்த்தோ குறுக்காக கரையை கடக்க முயல்வதையோ குறிக்கும். சுந்தர சோழனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் ஒரே நாளில் இறுதி நேரணும். அதை தொடர்ந்து சிற்றரசர்களுக்கு இடையே சண்டை மூண்டா நம்ம நோக்கம் நிறைவேறும். நீ சொல்றது அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பா என்ற கதையாயிருக்குதேன்னு அவநம்பிக்கையோட பரமேஸ்வரன் கேட்டான். இப்படி நடக்க வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி பேசுவதை குறிக்க பூனைக்கு இறக்கை முளைத்தால் பறவை இப்படின்னும் வேடிக்கையா சொல்லுவாங்க. கரிகாலனை நந்தினி இப்போ விஷம் போல துவேஷிக்கிறாள்னு ரவிதாசன் சொன்ன போது பழுவேட்டரையர் முகபாவத்தை பார்த்தோம். துவேஷம் வெறுப்பு பகைமை. இதன் வேர் சொல் துவிஷ் வெறுத்தல். மனத்தை அலக்கழிக்கிற விருப்பையும் வெறுப்பையும் ராக துவேஷம்னு பௌத்தமும் சமணமும் குறிப்பிடும். ராகம் பற்று, துவேஷம் பகைமை. வந்தியத்தேவனை ரவிதாசன் சுகுமார வாலிபன்னு குறிப்பிட்டான். இந்த இடத்துல நந்தினிய வல்லவரையன் முதன் முதலா சந்திச்ச நிகழ்ச்சி நினைவுக்கு வருது. அந்த பேரழகியின் பல்லக்கு நகர்ந்ததும் நரை திரை மூப்பு கண்டவரும் தேகமெல்லாம் போர்க்காயங்களுடன் கடூரமான தோற்றம் கொண்டவருமான பழுவேட்டரையர் எங்கே, சுகுமாரியும் கட்டழகியுமான இந்த இளம் அங்கு எங்கேன்னு அதிர்ச்சி கலந்த வியப்புடன் சிந்தனையில ஆழ்ந்துட்டான்லவா. இளமையும் மிடுக்கும் வந்தியத்தேவனை சுகுமாரன் ஆக்கினா இளமை அழகு மென்மை இவையெல்லாம் இணைஞ்ச கவர்ச்சி நந்தினிய சுகுமாரின்னு வர்ணிக்க வைக்கிறது. நேர்களே, ரவிதாசன் சொல்லி வர்ற ஏற்பாடுகள்ல தேவராளனுக்கு அத்துணை நம்பிக்கை இல்லையோன்னு தோணுது. என்ன காரணம்?

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம், ஆகாஷ்வாணி.
1: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கேற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்க கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 6,04,000 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமா சென்னை ஆகாஷ்வாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?
2: நேயர்களது வரை கேட்டது பொன்னியின் செல்வங்கள்.
3: இரவின் அமைதியில்
4: இதயம் எழுதும்
3: இசை கவிதை
4: என் இனிய
3: பொன் நிலாவே.

விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 9:16 நிமிடம் ஆகிட்டுருக்கு. என்னென்ன பொண்ணிலாவே நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பறிவிப்பாளர் நரேன்குமார். என்னென்ன பொண்ணிலாவே நிகழ்ச்சியில் நேரம்

அழகழகான இசை பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தா காத்துட்ருக்கீங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலாக கேட்கலாம் மௌனராகம் திரைப்படத்தில் இடம்பெற்ற நிலாவே வாசில்லாதேவா அப்படின்ற பாடல். இளையராஜா அவர்களுடைய இசைக்கு வாலியவர்கள் வரிகள் எழுத எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

என்னென்ன பொண்ணுலாவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரி 9:24 ஆகிட்டு இருக்கு. பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கக்கூடிய அழகழகான இன்னிசை பாடல்கள் வரிசையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக கேட்கலாம். வெண்ணிலவே வெண்ணிலவே அப்படின்ற பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஏ ரஹ்மான் இசையமைக்க ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

என்னிய பொண்ணுலாவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. உத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அழகழகான இன்னிசை பாடல்கள் உங்களுக்காக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தருணம். அதுவும் பார்த்தீங்கன்னா நிலவு சார்ந்த பாடல்கள் தான் நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். அந்த என்னிய பொண்ணுலாவே அப்படின்ற நிகழ்ச்சியினுடைய தலைப்பு கேட்டபடி நிலவை பற்றிய பாடல்கள் கேட்டு மகிழ்றது அப்படின்றது, அதுவும் இரவு நேரங்களில் கேட்கறது அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப அழகான ஒரு விஷயம். அப்படியே நிலாவை பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே பாட்டு கேட்கலாம் இல்லையா. ஸோ அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாட்டு உங்களுக்காக காத்துட்ருக்கு, பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, இதயம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தான். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாட்டு கேட்டு மகிழப்போகிறோம். இளையராஜா அவர்கள் இசையமைக்க, வாலி அவர்கள் வரிகள் எழுத, கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

என்ன நீங்கள் பொண்ணுலாவே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 9:45 நிமிடம் ஆகிட்டுருக்கு. பாரதி தமிழ் எஃப்எம் 90.3 கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தம்பி திரைப்படத்தில் இடம்பெற்ற சுடும் நிலவு சுடாத சூரியன் அப்படின்ற பாடல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி அவர்களுடைய குரலில் வித்யாசாகர் சிலை கேட்டு மகிழலாம். இது உங்கள் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

என்னென்ன பொண்ணுலாவே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 9:55 நிமிடம் ஆயிட்டிருக்கு. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக கேட்கலாம். ஜோதா அக்பர் திரைப்படத்தில் இடம்பெற்ற முழுமதி அவளது முகமாகும் அப்படின்ற பாடல். ரஹ்மான் அவர்கள் இசையமைக்க நாமுத்துக்குமார் வரிகளுக்கு ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 802.3 கேட்டுட்ருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சிக்காக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் கேட்கறதுக்கு உண்டான தருணம் அது. நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்கள் இடம்பெறணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊரினுடைய பெயரை டைப் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடல் என்ன அப்படின்றதையும் அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தினுடைய பெயரையும் டைப் பண்ணி 9444001023, அதாவது 9444001023 அப்படின்ற அந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலயமா உங்களுடைய விருப்ப பாடல்களை தெரியப்படுத்தலாம்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் யாருடைய விருப்ப பாடலாக அமைய காத்துட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னார்குடியிலிருந்து தமிழரசி அவர்களுடைய விருப்ப பாடல்கள் தான் கேட்டு மகிழப்புறம். கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த மான் அப்படின்ற பாட்டு தான். ஸோ இளையராஜா மற்றும் சித்ரா அவர்கள் இணைந்து பாடிய பாடல், கங்கை அமரன் வரிகளுக்கு இளையராஜா அவர்கள் இசையமைத்த பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கேன். பாரதி தமிழ் 102.3 நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் ஒன்றன் பெண் ஒன்றாக செஞ்சிட்ருக்கக்கூடிய தருணத்தில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாருடைய பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மணிகண்டன் அவர்கள் துபாயிலிருந்து கேட்டிருக்காரு. என்மனவானில் சிறகை விடிக்கும் அப்படின்ற பாடல் தான் வேணும், காசி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். ஸோ அந்த பாடல் தான் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலாக கேட்டு மகிழப்புறோம். இளையராஜா அவர்களுடைய இசைக்கு கவிஞர் மு மேத்தா அவர்கள் வரிகள் எழுத ஹரிஹரன் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் பாரதி தமிழ் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
1: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
0: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மத்த காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
1: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
0: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
1: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
0: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்கவுங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
1: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு, இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
0: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.
2: வித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 10:15 ஆகிட்டுருக்கு. இணைய ஒளிபரப்பில் இதே நிகழ்ச்சியை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளை கேட்டு மகிழ்ந்துகிட்டு இருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் ஒன்றின் பின் ஒன்றாக கேட்டு மகிழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானகரம் பகுதியிலிருந்து பாலாஜி அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய பாடல், விடுதலை திரைப்படத்தில் இடம்பெற்ற வழிநெடுக காட்டுமல்லி அப்படின்ற பாட்டு தான் கேட்டு மகிழப் போகிறோம். இளையராஜா அவர்களுடைய இசைக்கு இளையராஜா அவர்கள் வரிகள் எழுத, இளையராஜா மற்றும் அனன்யா பட் அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களிலென்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஆமா, 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வந்திருக்கீங்க. எப்பதான் ஷாப்பிங் போறது?
1: உங்க அப்பாக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ள. அப்பப்பா, சரி கிளம்பலாமா?
0: ஒரு 10 மினிட்ஸ்மா வந்துடுறேன்.
1: என்ன குழலி, சாதம் பொங்கி கேஸ் அடுப்பே ஆஃப் ஆயிடுச்சு, என்னதான் பண்றியோ? நாங்கெல்லாம் அந்த காலத்துல.
0: அம்மா அம்மா போதும்மா, உன் புராணத்தை ஆரம்பிச்சிடாத.
1: அன்னைக்கும் ஷாப்பிங் போனப்போ காரை ஆஃப் பண்ணாம ஃபியூல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு இருந்த.
0: ஏசி ஓடணும்னா கார் ஓடிதான் ஆகணும்.
1: கடைக்குள்ள வந்திருந்தேனா ஏசியும் கிடைச்சிருக்கோம்ல, நம்ம ஃபியூலும் வேஸ்ட் ஆயிருக்காது. கேஸ் லீக் ஆனா வீட்டுக்கு கேடு, ஃபியூல் வேஸ்ட் பண்ணா அது நமது நாட்டுக்கே கேடு.
0: ஓகேம்மா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இனிமேல் எந்த ஃபியூலையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எரிசக்தி பாதுகாப்பு நம்ம வீட்டிலும் தொடங்கட்டுமே.
2: இன்றைய சேமிப்பே நாளைய தலைமுறையின் வாழ்வு.

தேர்வு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாருக்கான பாடலாமே காத்துட்ருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சவாலே சமாளி திரைப்படத்தில் இடம்பெற்ற நிலவை பார்த்து வானம் சொன்னது அப்படின்ற பாட்டு தான் கேட்டு மகிழப் போகிறோம். லலிதா நடராஜன் அவர்கள் நத்தம் பகுதியிலிருந்து இந்த பாட்டை கேட்டிருக்காங்க. எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் இசையமைக்க, கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வரிகளுக்கு, டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் இசைமீட்டிய பாடல், மணிக்கணும் குரல் கொடுத்த பாடல். அந்த பாடலை கேட்கலாம். இது உங்கள் பாரதிய தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஏமா, உங்களை தான் எங்க பாக்குறீங்க? அட, உங்களை தான்.
1: என்னையா கூப்பிடுறீங்க?
0: ஆமா, உங்களையே தான். பார்க்குக்கு வந்தீங்க சரி, குழந்தைக்கு ஸ்நாக்ஸும் கொடுத்தீங்க, அதுவும் சரி. அவன்தான் குழந்தை, அவனுக்கு தெரியாது. தெரியாம கீழே குப்பைய போடுறான். நீங்க அத குப்பை தொட்டியில எடுத்து போட வேண்டாமா?
1: குப்பை தொட்டி இங்க இல்லையே, பார்க்குக்கு வெளியே தானே இருக்குங்க.
0: நீங்க தான் கையில பை வச்சிருக்கீங்கல்ல, அதுல போட்டுட்டு அப்புறம் குப்பை தொட்டியில போடலாம் இல்லமா?
1: ஆமா இல்ல?
0: ஆமாவா இல்லையா?
1: இப்ப என்ன சொல்ல வரீங்க?
0: உங்க வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிறீங்கல்ல, ஆனா பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பண்றீங்களே. வீட்டை மட்டும் சுத்தமா வச்சுக்கிட்டா போறாது, நம்ம நாட்டையும் சுத்தமா வச்சுக்கிறது நமது கடமை இல்லையா? கொஞ்சம் யோசிங்க.
1: செஞ்சுட்டா போச்சு. நாம எல்லோரும் இப்படி சிந்திச்சா நமது பாரதம் தூய்மையான பாரதம்.

வித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 10:28 நிமிடம் ஆகிட்டுருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முசிறியிலிருந்து ஹரிணி ஸ்ரீ அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய பாடல், எல்லாமே என்ற ஆசாதான் அப்படின்னு திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு சந்தான காட்டுக்குள்ளே அப்படின்ற பாட்டு வேணும்னு கேட்டிருக்காங்க. இளையராஜா அவர்களுடைய இசைக்கு இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் வித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3. இதே நிகழ்ச்சியை இணை ஒளிபரப்பில் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய இலை வரிசைகளை கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கீங்க.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: நேரம் 10:35 ஆயிட்டு இருக்கு. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாருடைய பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாமக்கல் பகுதியிலிருந்து செல்வராஜ் அவர்கள் கேட்டிருக்காரு. விரும்மாண்டி திரைப்படத்தில் இடம்பெற்ற உன்னை விட இந்த உலகத்தில் ஒசந்தது ஒன்றும் இல்லை அப்படின்ற பாட்டை தான் கேட்டு மகிழப் போகிறோம். இளையராஜா அவர்களுடைய இசைக்கு கமலஹாசன் அவர்கள் வரிகள் எழுத, கமலஹாசன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

10:43 ஆயிட்டு இருக்கு. பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை போரூரிலிருந்து பாரதி அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய பாடல், ஜெயம் திரைப்படத்தில் இடம்பெற்ற கோடி கோடி மின்னல்கள் அப்படின்ற பாட்டு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாட்டு தான் கேட்டு மகிழ போகிறோம். பட்நாயக் அவர்களுடைய இசைக்கு பழனி பாரதி அவர்கள் வரிகள் எழுத, விஜய் யேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல் கேட்கலாம். இது உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
2: வித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியா 10:51 ஆயிட்டு இருக்கு. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்ட விருப்ப பாடல்களை முடிஞ்ச அளவுக்கு ஒளிபரப்ப முயற்சி பண்ணோம். நிறைய நேயர்கள் கேட்டிருந்தீங்க. ஆனால் ஒரு மணி நேரத்திற்குள்ள நம்ம என்ன பாடல்கள் ஒளிபரப்ப முடியுமோ அதை எல்லாத்தையுமே ஒளிபரப்பி முடித்தோம் அப்படின்ற மன நிறைவோட நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் டி நகரிலிருந்து ஸ்ரீனிவாசன் அவர்கள் கேட்டிருக்காரு. டூயட் திரைப்படத்தில் இடம்பெற்ற தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு அப்படின்ற பாடல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசைக்கு வைரமுத்து அவர்கள் வரிகள் எழுதி எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷிலா அவர்கள் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். இந்த பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார். தொடர்ந்து இணைந்தீர்கள் இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

ஓடோடு அப்படின்னா இந்தியன் படத்துலேருந்து பாடல் கேட்டு முடிச்சிங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து உங்களுக்காக மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல் அடுத்ததாக எடுத்து வச்சுருக்கேன். காதல் கோட்டை படத்துலேருந்து பாடல் காத்துட்ருக்கு. சிவப்பு லோலாக்க குலுங்குது குலுங்குது அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. எஸ்பிபி பாடியிருக்காங்க. வாலி அவங்களுடைய அழகான வரிகளில் தேவாவுடைய இசையில் பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு அடைஞ்சிருங்க இசையிலையோட.

சுபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேட்டுட்ருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சி நம்மோடு சேர்ந்து சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைஞ்சிருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் ஒரு அழகான வணக்கங்கள் சொல்லிக்கிறது நான் உங்கள் சகா பார்த்தேன். நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடலாக கேட்டு முடிச்சிங்க. பச்சை கிளிகள்

இஸ் 11:13 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குதுன்னு தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. அவ்வாய் சண்முகி படத்துல இருந்தால் பாடல் எடுத்து வச்சுருக்கேன். காதலா காதலா அப்படிங்கிற அந்த பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம் நினைச்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:20 ஆகிடுச்சு. காதலா காதலா அப்படின்னு பாட்டை கேட்டு முடிச்சோம். ஹரிஹரன் மற்றும் சுஜாதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் தான் வை சண்முகி படத்துலேருந்து கேட்டு முடித்தோம். தொடர்ந்து உங்களுக்காக பாடல் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களுக்காக ராதை மனதில் என்ன ரகசியமோ அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கு. சித்ரா சுஜாதா மற்றும் சங்கீதா சாஜித் இவங்க எல்லோரும் சேர்ந்து பாடின பாடல் தான் காத்துட்ருக்கு. ஸ்நேகிதிய படத்துலேருந்து கேட்கலாமுன்னு வச்சுருங்க இசையடையோட.

ஸ்நேகிதைய படத்திலிருந்து ரொம்ப அழகான பாடல் ராதே மனதில் கேட்டு முடிச்சிங்க. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவே அழகான பாட்டு இருக்கக்கூடிய இடம் தான் படம் தான். உன்னிகிருஷ்ணன் மற்றும் பாப் ஷாலினி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில் தேவா அவங்களுடைய இசையில் தான் பாடல் வர்றது. அப்பு படத்திலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். இடம் தருவாயா மனசுக்குள்ளே அப்படின்னு பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க இசையிலையோட.

எஸ் 11:33 ஆகிட்டு இருக்கு, இணைஞ்சிருக்கீங்க. ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டுருக்கோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்ததாக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கு. எங்கேருந்து? பார்வை ஒன்றிய புதுமை படத்துலேருந்து. கேட்டு இணைஞ்சிருங்க இசையோட.

எஸ் 11:38 ஆகிடுச்சு. ரொம்ப அழகான பாடல் கேட்டிங்க, முடிச்சிங்க. திருடி இதயத்தை திருப்பி கொடுத்து விடு என் காதலா அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்ச தருணத்தில் உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருங்கேன். லிட்டில் ஜான் படத்தில் இருந்தால் பாடல் காத்துட்ருக்கு. பூவுக்கு பிறந்த நாள் அப்படின்னு பாடுற பாட்டு, சிலின் டான் அண்ட் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில் தான் பாடல் காத்துட்ருக்கு. கேட்டு நினைஞ்சிருக்கலாம். இசையிலோட இசங்கோடு நான் சகா பார்த்திபன்.

எஸ் 11:45 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. பூவுக்கு பிறந்த நாள் அப்படின்னு ஒரு பாட்டே ரொம்ப அழகான பாடல் லிட்டில் ஜான் படத்துலேருந்து கேட்டு முடித்தோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் பாடல் என்னவா காத்துட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீனா படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கு. ஹரிஹரன் பாடியிருக்காரு. வித்யாசாகர் அவங்களுடைய அழகான வரிகளில், யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய, விஜயசாகர் அவங்களுடைய அழகான வரிகளில், யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. கேட்கலாம், அணிஞ்சிருங்க இசையலையோடு.

எஸ் 11:50 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு 2 பாடல்கள் கேட்கக்கூடிய தருணத்தில் தான் நாம் இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்மோட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கக்கூடிய நேயர்கள் யார் யார் அப்படிங்கிறத முகநூல் பாயிலாக பதிவு பண்ணியிருக்காங்க யாருன்னு பார்க்கலாம். ரமா, இனிய சுவையான இரவு வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி. தியாகராய நகர் ரமா ரவி பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன், இனி இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், மேற்கு மாம்பழம் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து சுபா சுவாமி, திருச்சி குமரன் நகர் லக்ஷ்மி, வணக்கம், மனசு மயங்கித்தான் போகிறது நிகழ்ச்சியை கேட்கும்போதுன்னு இருக்காங்க. தொடர்ந்து புரசைவாக்கம்லேருந்து சவுந்தரராஜன், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், இனி இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து ஆடலயம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, இனி இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து முரளிதரன் விழுப்புரத்துலேருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மாதவரம் வீரராகவன், இரவு நேர பூபாலம், இதயம் நிறைந்த வெகு நேரம், என் இசை பொழியும் பண்பலை, இதய கீதம் இசைந்திடும் தேனலை, இரு செவிகள் கேட்டிடும் பாட்டலை, மனசு மயங்கிடும் அனுதினமும், நன்றி ஃபேஸ்புக் வீரராகவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப அழகான அவர்கள், அற்புதமாக எழுதியிருக்கீங்க. தொடர்ந்து அந்தோனிராஜ், காட்டுப்பாக்கம், அழகான பதாகையோடு வளம் பெறும் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து இணையர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து ரங்கராஜன், தித்திக்கு மினிகிற வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு தியாகராய நகர்லேருந்து. தொடர்ந்து ராம்பிரியன் பண்ணியிருக்காங்க, நேற்று கின்னஸ் சாதனை மனோரமாட்சி அவங்க நடித்த, குறிப்பாக அவங்க குரலில் பதிவான நம் தமிழ் சினிமா பாடல்கள் ஏதாவது ஒன்று நிகழ்ச்சியில் தருவிக்கலான்னு கேட்டிருக்காரு. ஐயோ, நான் லேட்டாக தாங்க பார்த்துருக்கேன், நிச்சயமாக சொல்கிறேன் நானும் நிகழ்ச்சியில் அடுத்த முறை ப்ளே பண்ணுறதுக்கு. தொடர்ந்து மணலிலிருந்து மாறன், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாலு விசாலட்சி, இந்தியன் பாடலை கேட்டவுடன் மனது விவித் பாரதிக்கு அடிமையாகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆடுதுறை பாலு, தருண்குமார், விசாலாட்சி, காமாட்சி, திலகவதி இவங்க எல்லாருக்காகவும். தொடர்ந்து இன்பா இலக்கியா, காலை நேரத்து குளிர்ந்த காற்று, காதுக்குள் பாடும் மெல்லிய பாட்டு, காண கிடைக்கும் இயற்கையின் தோற்றம், கவலைகள் யாவும் மறைந்திடும் மாற்றம், கண்ணில் படும் அழகை கண்டால் கவிதை சொல்ல தோன்றும், உன் நினைவுகள் வந்து

போனால் எப்பொழுதும் என் மனசு மயங்கும் அப்படின்னு இருக்காங்க. வா ஒரே வா, நல்லா இருக்குங்க. தொடர்ந்து சாந்தி ரமேஷ் இனி இரவு வணக்கம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. பாலு விசாலாட்சி காதல் கோட்டை பாடலும் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசாலாட்சி, காமாட்சி, தருண்குமார், பாலு இவங்க எல்லாருக்காகவும் தொடர்ந்து இன்ப இலக்கிய இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. முகநூல் வாயிலாக இணைஞ்சிருந்த எல்லா நேயர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியோட நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக நான் என்ன பாடல் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ரைட், உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீகாந்த் மற்றும் ஹரிணி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் தான். கபிலன் அவங்களுடைய அழகான வரிகளில், வித்யாசாகர் அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்த்திபன் கனவு படத்திலிருந்து தான் பாடல் எடுத்து வச்சுருக்கேன். ஆலங்குயில் கூவும் ரயில் யாவும் இசை ஆகுமடா கண்ணா அப்படிங்கிற அந்த பாடல் தான் காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக கேட்டு நினச்சிருங்க. திரும்பவும் நான் உங்களை நாளைக்கு காலையில் 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழக மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

சரி கபகரி சரி சரி கபகரி சரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி க

நேரம் 4 மணி. ஒரு பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக மூக்குத்தி அம்மன் திரைப்படத்திற்காக சந்தை அலங்கிரி எனும் பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் இசையலையோடு.

திரையிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நம சிவாய என சொல்வோமே என்னும் பாடலை கேட்கலாம். அகத்தியர் திரைப்படத்திற்காக சிறுகள் எஸ் கோவிந்தராஜன், டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் குரலில்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் எனும் பாடலை கேட்கலாம். கந்தன் கருணை திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி, சுலமங்கலம் ராஜலட்சுமி, ரேணுகா குரலில்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் இனி கேட்கவிருப்பது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் காஞ்சி எஸ் சண்முக சுந்தரம் நாகஸ்வரம், வெள்ளூர் எஸ் எம் எஸ் ஜெகநாதன் தமிழ்.

நேயர்கள், இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் கேட்டது காஞ்சி எஸ் சண்முகசுந்தரம் நாகஸ்வரம், வெள்ளூர் எஸ் எம் எஸ் ஜெகநாதன் தமிழ்.

நேரம் 5 மணி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தெய்வீக ராகம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஸ்ரீ சைல மல்லிகார்ஜுனா சுப்ரபாரதம் கேட்கலாம். பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் குரலில்.